0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிட்டா ராஜா.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யாரு அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க
3: மசாலா கேஃபே brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. 89.4 தமிழ் FM.

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
2: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 PM on 89.4 தமிழ் FM.
3: டாடி, தமிழ் FM ஆன் பண்ணுங்க டாடி. I need this, daddy. I need this. Back now, நானும் US ல கூட அதே FM தான்.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: We'll be back after a short commercial break.
3: சிரித்தையும் தமிழி.

எங்கள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: We'll be back after a short commercial break.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டெண்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்ட், கோ ஹோஸ்டா இருக்கணும். ஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
1: போன் ரிங் ஆச்சா? சாரி சைலன்ட்ல போட
3: மறந்துட்டேன். நிவி
1: இதை கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல.
2: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன்.
1: டேய் டேய் டேய், இத பத்தி எல்லாமே போட்டு குத்திட்டியா? அவ்வளவுதானே நம்ம நட்பு? முடிஞ்சு. இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன். நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன். அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன். முடிஞ்சு. தனியாவே பண்றா ஈவினிங்க.
3: நிவி நிவி போகாத, போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai.

0: தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: ஸ்டார் ஆஃப் தி மந்த் சிங்கர் ஹரிஹரன்.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ்ப்பும் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே மலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு மகத்தான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். பொதுவாக நமக்கு ஏதேனும் ஒரு குழப்பம் வந்தால் அந்த குழப்பத்தை தெளிவிக்கக்கூடிய அறிவும் ஆற்றலும் அனுபவமும் நிறைந்த ஒரு மனிதரோடு நாம் சற்று நேரம் உரையாடுவோம், விவாதிப்போம், அவருடைய ஆலோசனைகளை கேட்டுப்பெறுவோம் இல்லையா. பல நேரங்களிலே நம்மீது அக்கறை கொண்ட அப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் நமக்கு வழங்கக்கூடிய அறிவுரைகள் மிகச்சிறந்த தெளிவை நமக்கு கொடுக்கும். அதுவரை நம்மிடத்தில் இருந்த குழப்பம் என்னும் இருளை அவர்களினுடைய அறிவு என்னும் ஒளி போக்கும். புரியாமல் இருந்த பாதை நமக்கு பிடிபடும். உண்மையில் அப்படிப்பட்ட மனிதர்கள் எத்தனை பேர் நமக்கு இணக்கமானவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் நம் வாழ்க்கையின் தரத்தை தீர்மானிக்கிறது. சமகாலத்திலே நம்மோடு வாழுகின்ற அப்படிப்பட்ட மனிதர்கள் மட்டுமல்ல, இதற்கு முந்தைய காலங்களிலே அப்படி வாழ்ந்த பல மனிதர்கள், அறிந்தவர் அறியாதவர் என்ற அத்தனை பேரினுடைய நலத்தையும் விரும்பிய ஒரு பரந்த மனம் கொண்ட மனிதர்கள் தங்களுக்கு தெரிந்த நல்ல விஷயங்களை, எல்லோருக்கும் பயன்படக்கூடிய கருத்துக்களை, வழிகாட்டுதல்களை காலத்திற்கும் அது உபயோகப்படுகின்ற வகையிலே பதிவு செய்ததினுடைய வடிவங்கள் தான் புத்தகங்கள். நல்ல நல்ல புத்தகங்கள் என்பவை அப்படிப்பட்ட மகத்தான மனிதர்களினுடைய வாழ்க்கை அனுபவம் தானே. ஆகவேதான் எழுத்தாளர் ரானே டிஸ்கார்டஸ் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நல்ல புத்தகத்தை வாசிப்பது என்பது காலத்தை கடந்து சென்று மகத்துவம் நிறைந்த மனிதர்களோடு உரையாடுவதற்கு சமமானது என்கிறார். ஒரு மிகச்சிறந்த அறிவாளி, ஒரு மிகச்சிறந்த விஞ்ஞானி, ஒரு மிகச்சிறந்த தத்துவவாதி இப்போது நமக்கு நண்பராகவோ உறவினராகவோ இல்லை என்றாலும் கூட, முன்பொரு காலத்திலே அப்படி வாழ்ந்த ஒருவர் பதிவு செய்துவிட்டு போன புத்தகங்கள் இப்போது நாம் அதை வாசிக்கும் போது சமகாலத்திலே நாம் எதிர்கொண்டிருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு அது தீர்வை வழங்கக்கூடும். ஆகவேதான் நல்ல நல்ல புத்தகங்களை தேர்ந்தெடுத்து தினமும் அந்த புத்தக வாசிப்பை தவறாமல் தொடர்வது என்பது நம்மீது அக்கறை கொண்ட நல்ல மனிதர்களோடு நாம் பழகுவதற்கு சமமான ஒரு நன்மையை நமக்கு செய்யும். இதுநாள் வரை அப்படி ஒரு பழக்கம் நம்மிடத்தில் இல்லை என்றாலும் கூட, நமக்கு நன்மை மட்டுமே செய்யக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை இந்த தினத்திலே இருந்தாவது நம்முடைய வாழ்க்கையின் அங்கமாக நாம் அமைத்துக் கொள்ள துவங்குகிற நாளாக பிறந்திருக்கிற இந்த நல்ல நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. We'll be back after a short commercial break.
1: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையுமே ஒரு சுவாரஸ்யமான கதைதான். ஒரு கதையிலே பல திருப்பங்கள் வருவது போல மனித வாழ்க்கையிலும் கூட உண்டு. ஆஸ்கர் வைல்ட் அவர்கள் சொல்வார்கள், ஒவ்வொரு நல்லவனுக்கும் ஒரு கடந்த காலம் இருக்கும், அதுபோலத்தான் ஒவ்வொரு தீயவனுக்கும் நிச்சயம் ஒரு எதிர்காலமும் இருக்கும் என்று. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், கடந்த காலத்திலே செய்த தவறுகளை எல்லாம் ஒரு மனிதன் திருத்தி கொண்டு நிகழ்காலத்திலே சிறப்பு மிக்க ஒரு மனிதனாக இருக்க சாத்தியம் உண்டு. அதே போலத்தான் இன்று பிரச்சனைக்குரிய ஒருவனாக இருப்பவன் திடமாக நினைத்தால், உறுதியாக செயல்பட்டால், கண்டிப்பாக அவனுக்கு சிறப்பு மிக்க ஒரு எதிர்காலம் அமைவதற்கான வாய்ப்பும் இங்கே உண்டு. இதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இதுவரை நாம் செய்து வருகின்ற செயல்களிலே எது தவறானது, எது நமக்கு எதிராகவே நாம் செய்து கொண்டிருக்கக்கூடியது, எது நமக்கு பலன் தராதது, எது நமக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடியது என்று நாம் கருதுகிறோமோ, அது போன்ற செயல்களை இப்போதே இந்த நிமிடமே செய்வதை நாம் விட்டுவிட்டால், எவையெல்லாம் நமக்கு நன்மை தரும் என்று நமக்கே நன்றாக தெரிகிறதோ, எதையெல்லாம் அப்படி தெரிந்தும் கூட நாம் இன்னும் செய்யாமல் இருக்கிறோமோ, அதையெல்லாம் இந்த நிமிடத்திலிருந்து நாம் செய்ய துவங்க வேண்டும். அப்படி மட்டும் நாம் செய்துவிட்டால் இந்த தருணம், நம் வாழ்க்கையினுடைய இந்த நிகழ்காலம் ஒரு மிகச்சிறப்பான எதிர்காலத்தினுடைய துவக்கமாக நமக்கு அமையும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இதுவரை நமக்கு இருந்த எந்த ஒரு பிரச்சனைக்குரிய அடையாளமும் இல்லாத ஒரு எதிர்காலத்தை கண்டிப்பாக நம்மாலே உருவாக்க முடியும். அப்படி உருவாக்கிய பலர் இப்போது நிகழ்காலத்திலே நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த விஷயத்திலே நமக்கு நம்பிக்கை தருகின்ற ஒரு மிகச்சிறந்த உதாரணம். வரும் காலத்திலே அப்படிப்பட்ட உதாரணங்களாக நாமும் மாறலாம், அதற்கு வாய்ப்புகள் அநேகம் உண்டு. நாம் செய்ய வேண்டியது எல்லாம், நிச்சயம் நமக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு என்கிற நம்பிக்கையோடு கடந்த காலத்தை திருத்தி எழுதுவோம் நிகழ்காலமாகிய இந்த தினத்திலே. தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: சூடா ஒரு பாட்டு. சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
3: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
4: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
5: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
6: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். தானே ஃபார் டீடைல்ஸ் கால் 0564154242.

89.4 தமிழ் எஃப்எம் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஷ்வா கூட. செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதியான இதே நாளில் வரலாற்றினுடைய கடந்த காலங்களில் மிகச்சிறப்பான பல துவக்கங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. அதில் 1776 இப்போது நாம் அமெரிக்கா என்று அறியக்கூடிய கண்டம், த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்கின்ற தன்னுடைய பெயரை முதன் முதலாக பெற்ற தினம் இன்றைய தினம்தான். அதற்கு முன்பு பிரிட்டன் சாம்ராஜ்யத்தினுடைய காலனிகளாக இருந்த அந்த தனித்தனி பிரதேசங்கள் ஒன்றிணைந்து யுனைடெட் காலனிஸ் என்று அழைக்கப்பட்டன. அவை த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்கின்ற பெயரை இந்த தினத்திலிருந்துதான் தங்களுக்கு சூட்டிக்கொண்டன. உலகிலே இன்றைக்கு பெரிதும் அறியப்படுகின்ற வல்லரசாக திகழக்கூடிய அந்த நிலப்பரப்பு இன்று திகழக்கூடிய தனக்கான பெயரை முதன் முதலாக பெற்ற தினம் இன்றைய தினம். அதே போல 1839 பிரிட்டனைச் சேர்ந்த விஞ்ஞானி, வானியல் ஆராய்ச்சியாளர், கணித மேதை திரு ஜான் ஹெர்ஷல் அவர்கள் கிளாஸ் பிளேட் போட்டோகிராஃப் என்கின்ற ஒரு கண்டுபிடிப்பை இந்த தினத்தில் தான் நிகழ்த்தி காட்டினார். பொதுவாக புகைப்படங்களை பதிவு செய்யும் போது அந்த காட்சிகளை பதிவு செய்வதற்கான ஒரு தளம் மிகவும் அவசியமாக இருக்கும். ஒவ்வொரு காலத்திலும் அந்த தளம் வெவ்வேறு விதமாக மாறிக்கொண்டே வந்தது. அந்த வகையிலே மிக மெல்லிய ஒரு கண்ணாடி தகட்டிலே புகைப்படங்களினுடைய காட்சிகளை பதிவு செய்வதற்கான ஒரு முறை கிளாஸ் பிளேட் போட்டோகிராஃப் என்கின்ற மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு 19ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதி தொடங்கி 20ஆம் நூற்றாண்டு வரை பெரிதும் பயன்படுத்தப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு இது. ஆம்ப்ரோடைப் என்றும் கூட இதை அழைப்பார்கள். இதை கண்டறிந்தார் புகைப்படக் கலையில் மட்டுமல்ல கணிதத்திலும் வானியல் ஆராய்ச்சியிலும் மிகச்சிறந்த விஞ்ஞானியாக திகழ்ந்த ஜான் ஹெர்ஷல் அவர்கள். இவருடைய தந்தை வில்லியம் ஹெர்ஷல் அவர்கள் தான் 9 கோள்களிலே ஒன்றாக விளங்கக்கூடிய யுரேனஸ் என்கிற கிரகத்தை வானத்திலே அடையாளம் கண்டு நமக்கு சொன்னவர். அதே போல 1908 விமானத்தை கண்டுபிடித்த ரைட் சகோதரர்களிலே ஒருவரான ஆர்வில் ரைட் அவர்கள் விர்ஜீனியாவிலே இருக்கக்கூடிய ஃபோர்ட் மேயர் என்கிற இடத்திலே தங்களுடைய கண்டுபிடிப்பாகிய வான ஊர்தியிலே 1 மணி நேரம் ஒரு விமானம் வான ஊர்தி 1 மணி நேரம் வானத்திலே முதன் முதலாக பறந்தது அப்போதுதான். இன்றைக்கு பல மணி நேர விமான பிரயாணங்கள் மிகவும் இயல்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் ஒரு வான ஊர்தி நீடித்து 1 மணி நேரம் வானத்திலே பறந்தது அப்போதுதான் முதல் முறை. அதே போல 1912 பிரெஞ்சு தேசத்தைச் சேர்ந்த சாகச விமானியான ஜூல்ஸ் வெர்டின் அவர்கள் மணிக்கு 100 மைல் வேகத்தை கடந்து தன்னுடைய விமானத்தை ஒட்டி முதன்முறையாக சாதனை படைத்தார். இப்படி முதன் முதலாக என்று சொல்லக்கூடிய வகையிலே பல அற்புதமான சாதனைகள் இந்த தினத்திலே நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல சிறப்பான துவக்கங்கள் இந்த தினத்திலே அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில். இது புத்தம் புது காலை.

0: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
1: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
2: ப்ராட் டு யூ பை பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: இருப்பது 89.4 தமிழ் FM.
1: We'll be back after a short commercial break.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிகச் செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. தவறுகள் என்பது மனித வாழ்க்கையிலே இயல்பான ஒன்றுதான். எல்லா மனிதர்களுமே ஏதோ ஒரு நேரத்திலே, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே, ஏதோ ஒரு சூழலிலே தவறுகள் செய்யக்கூடிய வகையிலே தான் இந்த வாழ்க்கையினுடைய தன்மை அமைந்திருக்கிறது. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் செய்தது தவறுதான் என்பதை முதலில் நாம் உணர வேண்டும், பின்பு வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளவும் வேண்டும். உண்மையில் அப்படி ஒப்புக்கொள்வதற்கு மனம் இல்லாமல், துணிவில்லாமல் பல பேர் தான் செய்த தவறையே சரி என்று நியாயப்படுத்துவார்கள். அதுதான் நமக்கே நாம் செய்து கொள்ளுகின்ற மிகப்பெரிய கெடுதல். உண்மையில் நான் தவறு செய்துவிட்டேன் என்று ஒப்புக்கொள்வது ஒன்றும் அவமானமே கிடையாது. நேற்று இருந்ததை காட்டிலும் இன்றைக்கு நீங்கள் அறிவாளியாக உயர்ந்திருக்கிறீர்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் என்கிறார் ஜோனதன் ஸ்விஃப்ட் அவர்கள். ஏனென்றால் எது தவறு என்று உங்களுக்கு தெரிந்திருக்கிறதே, அப்படி என்றால் எது சரி என்கிற புரிதலும் இன்றைக்கு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு தவறு செய்தால் அதை தவறு என்று ஒப்புக்கொள்வது எக்காரணத்தை கொண்டும் அவமானகரமானதாக கருதாதீர்கள். நீங்களே அதை உணர்வது முதல் படி. எல்லோர் முன்னிலையிலும் நான் அந்த தவறை செய்துவிட்டேன் என்று சொல்வது, இனி அப்படி ஒரு தவறை நீங்கள் செய்யவே மாட்டீர்கள் என்பதற்கான ஒரு மிகச்சிறந்த உறுதிப்பாடு. மாறாக அதை நீங்கள் மறைக்க துவங்கிவிட்டார், அந்த தவறு ஒரு சின்ன தீப்பொறியை காட்டிற்குள்ளே கொண்டு போய் வைத்தது போல உங்களுக்கே ஊறு செய்ய துவங்கிவிடும். ஆகவே வாழ்க்கையில் நீங்கள் நிறைய நன்மை செய்து நல்ல பலன்களை அடைய வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் தவறி செய்கின்ற தவறுகளை முதலிலே ஒப்புக்கொள்ளுங்கள். அப்போதுதான் அந்த தவறை சரியாக்குவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு வந்தமையும். இது போன்ற தெளிவான புரிதல் நம் சிந்தையிலே துவங்கி செயலிலே வெளிப்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM, தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: ஏ வாடு வாடு வாடு வாடு வாடு வாடு வாடு நீ நடத்த எட்டா சேர்ற வரேன்.

0: The nation is in danger.
1: Bro, Sardar படம் பாத்தீங்களா?
2: பாத்துக்கேனே.
1: இப்ப Sardar 2 வருதாமே.
3: அந்த கூத்தாடி பைய வரதுக்குள்ள டைப்போஸ்மே வந்துரும். பாத்துட்டு
1: ட்ரைலர்ல கூட அவங்க அப்பாவோட ஃபிளாஷ்பேக்லாம் காட்றாங்க பாத்தீங்களா?
2: பாத்தேன் bro. சொல்லுங்க bro. என்ன?
1: இல்ல. அந்த தேச துரோகி அப்படிலாம் கட்டி ஒரு மாதிரி கூஸ் பம்ஸா இருக்குது bro.
2: ஆமாண்டா. அதுக்கு என்ன?
1: ஒரு 4 டிக்கெட் கிடைக்குமா?
2: 4 டிக்கெட் தானே? ஊருக்கே தரோம். உனக்கு தர மாட்டோமா?
0: 30 கோடி பேர் உயிர் சம்பந்தப்பட்டது.
4: கார்த்தி, மாளவிகா மோகனன், எஸ் ஜே சூர்யா நடிப்பில், பி எஸ் மித்ரன் இயக்கத்தில், சாம் சி எஸ் இசையில் சர்தார் பார்ட் 2 செப்டம்பர் 10 உங்கள் அபிமான அமீரக திரையரங்குகளில். 89.4 தமிழ் எஃப்எம் ஷோஸ் அண்ட் சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணா நீங்களும் சர்தார் 2 படத்துக்கான டிக்கெட்ஸை ஈஸியா வின் பண்ணலாம்.
5: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் SimplySound.tv.
6: We'll be back after a short commercial break.

0: மணி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: சில வாரங்களாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும், சில வாரங்கள்லாம் வந்து நான் ஷோ பண்ணுறேன் அப்படிங்கிறதாலேயே இந்த வாரம் ஸ்லோவாக போகுதா என்னன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி தான் புதன்கிழமையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ செப்டம்பர் ஆரம்பித்து 9 நாட்கள் கடந்திருக்கு, 2026 முடிய, ஆனால் இன்னும் 3 மாதம் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கும்போது இந்த வருஷம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிருக்கு அப்படிங்கிறது இப்போ எனக்கு ஃபீல் ஆகுது. நிஜமாகவே ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு வருஷம் தாங்க இது. இந்த வருஷத்தில் ஒரு நோட்டபிள் பயங்கரமான விஷயங்கள் அப்படி இப்படி நம்மளாம் எடுத்து பார்த்தோன்னா நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் இப்போ தான் தோணுது, ஓகே ஃபாஸ்ட்டாக போகல ஸ்லோவாக தான் போயிருக்கு அப்படின்னு சில விஷயங்கள்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது தோணுது. இந்த வருஷம் நம்ம எத்தனை வாட்டி ஊருக்கு போகணும், இந்த மாதிரி பல மெமரிஸ்லாம் அப்படியே ரீகலெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சரி ஓகே, நம்ம வந்து சில பல அப்டேட்ஸ்லாம் பார்த்துட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோ கலப்பானா அப்படின்னு யூடியூபர்ஸ்லாம் சொல்கிற மாதிரி நான் சொல்கிறேன். துபாய் மெட்ரோ வந்து 17 வயசை தொட்டு விட்டது, தெரியுமா உங்களுக்கு?
2: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: ஓகே, இதில் கிட்டத்தட்ட 17 வருஷமா துபாய் மெட்ரோலையே டெய்லி வேலைக்கு போயிட்டு வரவங்களாம் இருக்காங்களாம். துபாய் மெட்ரோ ஆரம்பித்ததுலேருந்து இன்னி வரைக்கும் ஸோ தே ஹவ் பீன் ரிலையன்ட் ஆன் துபாய் மெட்ரோ. சில பேர் இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காங்க, நாங்கள் தான் எத்தனை வருஷம் ஆனாலும் இன்னும் துபாய் மெட்ரோவில் தான் வந்து போவோம், ஏன்னா நமக்கு வந்து டைம் சேவிங், அதே நேரத்தில் அஃபோர்டபுள், இந்த மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸையும் வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு மெட்ரோ தான் பெஸ்ட் ஜேர்னி அப்படின்னு நிறைய பேர் வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் வந்து சொல்லியிருக்காங்க. விஜய் செப்டம்பர் 9 வந்து துபாய் மெட்ரோ ஃபர்ஸ்ட் லான்ச் ஆச்சு இல்லையா, அதுக்கப்புறமா ப்ளூ லைன், கோல்டு லைன், போக போக நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ரெட் அண்ட் க்ரீன் லைன், இப்போ கரண்ட்டாக ஒரு பேக் போனாக இருக்கிறது ரெட் லைன் அண்ட் க்ரீன் லைன், ரெண்டுமே வந்து பயங்கரமாக ரவுட்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லைன்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து நிறைய பேர்ட்ட கேட்டிருக்காங்க, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ஜாப் சீக்கர்ஸுக்கு துபாய் மெட்ரோ தான் ஒரு லைஃப் லைன் மாதிரி அப்படின்னு அவங்களுமே பேட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ எனிவேஸ், ஹாப்பி 17th பர்த்டே டு துபாய் மெட்ரோ. ஸோ இன்னைக்கு தான் அந்த ஐகானிக் டே.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
1: Okay, so தங்கம் வந்து வழக்கம் போல பயங்கரமா ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருக்கு. மேலே போலமா கீழே வரலாமா என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கு. அதுக்கு முன்னாடி பாட்டு கேட்டுட்டு நம்ம வந்து டிராஃபிக் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். இது மெர்சல் மார்னிங் ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். ஸ்டே டியூன்ட்.
3: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.
4: மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

FDR brought to you by Basha Bhai Biryani. Authentic ஆன திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி and சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க. Visit Basha Bhai Biryani Karama. Corporate and bulk orders also accepted.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: This hour of Mercil Morning is brought to you by Pride Collection, அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

0: டிராஃபிக் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு இப்பவே உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நான் கொடுக்க போறேன். ஸோ டிராஃபிக் நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு கால் பண்ண ஆரம்பிச்சிருங்க. 800-8940-8840 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க தரலாமா சொல்லுங்க.
1: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 0 VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
0: Safari mall thandringa nachinga 1 2 ரெண்டு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. டுவர்ட்ஸ் துபாய் E311, அதே மாதிரி ஷார்ஜா ரிங் ரோட் டுவர்ட்ஸ் E311 S119 டுவர்ட்ஸ் ஷார்ஜா ரிங் ரோட் 3rd இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரீட் மற்றும் 2nd இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரீட் அல்நாதா கிட்ட வரும்போது E11 பயங்கர ஸ்லோ. அதே மாதிரி கல்ச்சரல் ஸ்கொயர் வாசு ஸ்கொயர் தாண்டி அல்தை ரோட்ல ஸ்ட்ரீட்டா டுவர்ட்ஸ் E311 போயிட்டு இருக்கீங்கன்னா ஃபுல் ஸ்லோ. அதெல்லாம் பாரபட்சமே இல்லாமல் ஸ்லோவா இருக்கு. ஒன்று ரெண்டு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. வேற ஹஜபாலே ஷார்ஜா வரீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஷார்ஜை நோக்கி வர வர டிராஃபிக்காக இருக்குது. அண்ட் மதீனா மால் பக்கத்துலலாம் வந்து அல்கி சைஸில் பெய்ரூட் ஸ்ட்ரீட்டில் வந்து பயங்கர ஸ்லோவாக இருக்குது. நல்ல ஃபுல் பெய்ரூட் ஸ்ட்ரீட்டுமே ஸ்லோவாக தான் இருக்குது. அண்ட் வேற இங்கே D89 E311 பக்கத்தில் சிட்டி சென்டர் மிருதிப்லேருந்து நீங்கள் திரிப்பாலி ஸ்ட்ரீட்லேருந்து அப்படியே D83 எடுத்து டுவர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் சிட்டி போயிட்டுருக்கீங்கன்னா அங்கே ஒரு கிராஷ் ரிப்போர்ட் இருக்குது. உதுமேதா ரோட்டில் ஸ்லோவாக இருக்குது. ராசல்கோர் ரோடு அப்படியே அல்கேல் ரோட்டை ஜாயின் ஆகும்போது ஸ்லோவாக இருக்குது. அங்கே ஒரு கிராஷ் ரிப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறமா வேற எங்க டிராஃபிக் இருக்கு, வேற எங்க இருக்கு நான் பார்த்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் இருங்க. இதை தாண்டி எங்கே இருந்தால் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். சரியா? ஓகே, யார் பாட்டு கேட்குறாங்கன்னு பார்ப்போம்.
1: டிராஃபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: யார் எங்கே இருந்து பேசுறீங்க? வணக்கம்.
2: வணக்கம் மது.
0: வணக்கம் வணக்கம். உங்க பேரு?
2: உமல்குவேன்லேருந்து முகமது பேசுறேன்.
0: உமல்குவேன் முகமது, எப்படி இருக்கீங்க?
2: இருக்குமா?
0: என்ன பாட்டு வேணும்?
2: எனக்கு இந்த மஜ்னூன்ல இருந்து முதல் கனவே
0: போட்டுறேன். போட்டுறீங்களா? என்ஜாய். பாய். ஸோ அடுத்து யார் கூட பேச போறேன்? வணக்கம், யார் எங்கிட்ட பேசுறீங்க?
3: ஹலோ.
0: ஆ சார், லைட்டா ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு உங்க பேரை சொல்லுங்க.
3: ஹைதரலி சார்.
0: ஹைதரலி, எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க?
3: அபுதாபி டு துபாய் போயிட்டு இருக்கேன்.
0: அபுதாபி டு துபாய், நல்ல செந்தாழம்பூவில் வந்தாடுன்ற மாதிரி இருக்கிய டிராபிக்ல எங்க இல்ல
3: ஒண்ணு இல்ல, ஃப்ரீயா வந்துட்டே இருக்கேன்.
0: வெரி குட், வெரி குட். வாங்க.
3: அப்புறம் எப்படி இருக்கீங்க? உங்க சோலா நல்லா இருக்கு சார்.
0: நன்றி சார், நன்றி சார். வாங்க வாங்க. ரெகுலரா டெய்லி அபுதாபி டு துபாய் வர மாதிரியா உங்களுக்கு ஜாப்
3: என்ன? இல்ல சார், வீக்லி ஒன்ஸ் வருவேன்.
0: வீக்லி? ஓகே.
3: எனக்கு 72 நாளும் ஃபுல்லு ரேடியோ தான்.
0: அப்படியா? பரவாயில்ல பரவாயில்ல. தொடர்ந்து சப்போர்ட். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? என்ன படம்? மௌன ராகமா? போட்டுருவோமே. வாய்ஸ் பட சிந்தில் மாதிரி டக்குன்னு ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணி வச்சுங்க. சரியா? ஓகே, ரெண்டு பாட்டு பேக் டு பேக் கேட்டு தொடர்ந்து பேசுவது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: Request a song, call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: சக்கரை வியாதி,
1: சுகரா, இது எத்தனை நாளா?
0: ரத்த கொதிப்பு வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு.
1: ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா
0: சார்?
2: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
3: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 dirhams தான்.
4: மேடம் ஒரு நிமிஷம்.
5: எஸ்
4: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
5: ஹா, நல்லா தெரியுமே.
4: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
5: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
4: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
5: எது, மதுவா?
4: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
5: ஓ மை காட், யாரு வரே?
4: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
5: டாம் இட்.
6: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
5: அடிங்க
6: மசாலா கேஃபே brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler. Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by
3: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alan Sari Exchange.

0: பரவாயில்லையே, இது சாதாரண நாள் இல்லை போலவே. நல்ல ஒரு ஸ்பெஷல் டே தாங்க இன்னைக்கு, சும்மா சொல்லக்கூடாது. இன்னைக்கு வந்து டெலிஃபோன் டியூஸ்டேவாம், ஆக்டர்ஸ் டேவாம், அதுக்கப்புறமா டாக் வாக்கருக்கு ஒரு அப்ரிசியேஷன் டேவாம், அதுக்கப்புறமா இன்டர்நேஷ்னல் லிட்ரஸி டேவாம். எல்லாத்தையும் பாருங்கள், இது ஒரு பயங்கர ஸ்பெஷலான விஷயம். அதுக்கப்புறம் இக்வானா அவேர்னஸ் டேவாம், பார்டன்
1: பார்டன்
0: பாடேன் மச்சான், அந்த பொண்ணு உன பாட்டு பாட சொல்லி கேட்டிருக்காளா, அதை ஞாபகம் வருது, பாடேன் பாடன் டே. அதுக்கப்புறமா ஃபிசிக்கல் தெரப்பி டே, இந்த மாதிரி பல்வேறு ஸ்பெஷல் விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த நாளில் என்னென்ன ஸ்பெஷல், எதுக்காக இதை வந்து ஸ்பெஷலாக கொண்டாடுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம 8 மணிக்கு மேலே இல்லை, 9 மணிக்கு மேலே பார்க்கலாம். ஏன்னா 8 to 9 இன்னைக்கு டாக்டர் வராங்க. ஸோ நிறைய விஷயங்கள், ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியா டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம், ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஏஷியா கப் பெண்களில் ஒரு சின்ன அப்டேட் நான் கொடுத்துட்றேன். எப்பப்போ மேட்சஸ் இருக்குது, எப்போ ஃபைனல் இருக்குது, என்ன ஏது, எவ்வளோ டிக்கெட்டு, எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோன்னு வச்சுங்க. குவிக்காக நீங்கள் புக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 25 dirhams நார்மல் வெஸ்டர்ன் ஈஸ்ட் ஸ்டாண்டில் வந்து டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க. விஐபி ஸ்டாண்ட் 475 அண்ட் பிளாட்டினம் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது. ஸோ இந்தியா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செமி போயாச்சு. ஸோ இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் அண்ட் ஸ்ரீலங்கா வெர்சஸ் இந்த பக்கம் யார் ரெண்டாவது முடிச்சிருக்கிறாங்க, பாகிஸ்தான். ஸோ பங்களாதேஷ் வெர்சஸ் யூஏஇ விமனில் நேற்று அன்ஃபார்ச்சுனேட்லி யூஏஇ வந்து தோற்று போயிட்டாங்க. நான் சப்போர்ட் பண்ணேன், பட் இருந்தாலும் தே டிட் வெல் இந்த டோர்னமெண்ட்டில், அவங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. ஸோ என்னன்னைக்கு மேட்சஸ் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்தியா விமன் வர்சஸ் பங்களாதேஷ் விமன் நாளைக்கு September 10th ஈவினிங் 6:30, அதே ஃப்ரைடே ஸ்ரீலங்கா வர்சஸ் பாகிஸ்தான் ஈவினிங் 6:30, எல்லாமே துபாய் ஸ்டேடியத்தில் தான். ஃபைனல் வந்து சண்டே 13th செப்டம்பர் ஈவினிங் 6:30. மோஸ்ட் ப்ராபப்ளி இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்காவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் யாருக்கு மேட்ச் நடக்குதுன்னு பார்க்கலாம். எனிவேஸ் தொடர்ந்து பேசுவோம், 8 மணிக்கு மேலே டாக்டர் வராங்க. ஸோ உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுவாங்க. நானே உங்களுக்கு சார்பாக டவுட்ஸ்லாம் நிறைய எழுதி வச்சிருக்கேன், எல்லாத்தையும் கேட்டு விட்டுறேன். 1 hour ஸ்பெஷல் இன்டர்வியூ மறக்காம கேளுங்க, சரியா? இது மெர்சல் மார்னிங் ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். ஸ்டே
2: ட்யூன்ட். For details call 0564154242.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler.
2: விரிவான செய்திகள்
3: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
4: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன். துபாயில் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கி இன்றுடன் 17 ஆண்டுகள் ஆகின்றன. துபாய் மெட்ரோவின் ரெட் லைன் 2009 ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கிரீன் லைன் 2011 ஆண்டு செப்டம்பரில் பயன்பாட்டுக்கு வந்தது. இந்நிலையில் துபாய் மெட்ரோ தனது 17th ஆண்டு நிறைவை இன்று கொண்டாடுகின்றது. 17 ஆண்டுகளாக அமீரக பிரஜைகள், வதிவாளர்கள் வாழ்க்கையின் ஒரு முக்கிய அங்கமாக மெட்ரோ ரயில் சேவை மாறியுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
4: அமெரிக்கா ஈரானிடையே நேற்றிரவு முதல் இன்று காலை வரை தொடர்ச்சியான தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஒரே இரவில் அமெரிக்காவும் ஈரானும் ஹோர்மூஸ் நீரிணை பகுதியிலும் ஜோர்தானிலும் தாக்குதல்களை தீவிரப்படுத்தி பரஸ்பரம் தாக்குதல் நடத்தின. நேற்றிரவு அமெரிக்க படைகள் பல ஈரானிய எண்ணெய் கப்பல்களை தாக்கின. இதற்கு பதிலடியாக இன்று காலை ஈரான் 10 அமெரிக்க கப்பல்களை தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜோர்தானில் உள்ள அமெரிக்க தளத்தையும் ஈரான் குறிவைத்ததாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த தாக்குதலில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்று ஜோர்தான் உறுதிப்படுத்தியுள்ளது. தனது எண்ணெய் கப்பல்கள் மீதான தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமெரிக்காவின் கூட்டாளிகளான குவைத் மற்றும் பஹ்ரைன் அருகே உள்ள எண்ணெய் கப்பல்களையும் இலக்கு வைப்பதாக ஈரான் இன்று தெரிவித்தது. பிரிட்டனில் நெரிசல் மிக்க ஹீத்ரோ விமான நிலையத்தில் இன்று கிட்டத்தட்ட அனைத்து விமான பயணங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் 150 மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு சேவையான நாட்ஸில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறினால் உருவான குழப்பத்தை சீர்செய்ய அதிகாரிகள் தீவிரமாக நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். விமானங்களை கண்காணிக்கும் இணையதளத்தின் தகவலின்படி இன்று இயக்கப்படவிருந்த 177 விமானங்கள் ஏற்கனவே ரத்து செய்யப்பட்டுள்ளன. நேற்றும் பிரிட்டன் விமான நிலையங்களுக்கு வந்து செல்ல வேண்டிய சுமார் 1300 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருந்தன.
2: தமிழக செய்திகள்.
4: தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆதரவு கட்சிகளின் 2nd ஆலோசனைக் கூட்டம் பனையூரில் இன்று நடைபெறுகின்றது. முதல்வர் விஜய் தலைமையில் கடந்த ஜூலை 1st கோவளத்தில் தோழமை கட்சிகளுடனான முதல் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தவிர காங்கிரஸ், விசிக, IUML, மதிமுக ஆகிய கட்சிகள் பங்கேற்றன. இந்நிலையில் 2nd கட்ட ஆலோசனைக் கூட்டம் தாவிகா தலைவரும் முதல்வருமான விஜய் தலைமையில் பனையூர் அலுவலகத்தில் இன்று மாலை 4 நடைபெறுகின்றது. இந்த கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் பங்கேற்காது என்று அக்கட்சிகளின் நிர்வாகிகள் அறிவித்துள்ளனர். கூட்டத்தில் பங்கேற்க மாட்டோம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்த நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் நிராகரிப்பதாக தெரிவித்துள்ளது. மதச்சார்பின்மை என்ற நிபந்தனையுடன் தான் தாவிகாவுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவளிப்பதாக மு வீரபாண்டியன் தெரிவித்தார். கூட்டத்துக்கு நேரில் சந்தித்து தாவிக்கு அழைத்தது போலவே அமைச்சர்களை நேரில் சந்தித்து விளக்குவோம் என்று மு வீரபாண்டியன் தெரிவித்தார்.
2: இந்திய செய்திகள்.
4: ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் மகள் டி வீணா மீது FIR பதிவு செய்ய அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியுள்ளது. கேரளத்தைச் சேர்ந்த சுரங்க நிறுவனமான கொச்சின் மினரல்ஸ் அண்ட் ரூட்டைல் லிமிடெட் IT ஆலோசனை சேவைகள் என்ற பெயரில் டி வீணாவுக்கு சொந்தமான தற்போது செயற்பாட்டில் இல்லாத எக்ஸாலாஜிக் சொல்யூஷன்ஸ் நிறுவனத்துக்கு 2.78 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடான பண பரிவர்த்தனைகளை செய்ததாக அமலாக்கத்துறை குற்றஞ்சாட்டியுள்ளது. திருவனந்தபுரத்தில் பினராயி விஜயன் வசித்து வந்த வாடகை வீட்டில் கடந்த ஜூன் மாதம் வீணாவிடம் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. அதனைத் தொடர்ந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் வெளியிட்ட அறிக்கையில் வீணாவுக்கு எதிரான சோதனைகளின் போது சில கையால் எழுதப்பட்ட குறிப்புகள் கைப்பற்றப்பட்டதாகவும் அவற்றில் துபாய்க்கு மேற்கொள்ளப்பட்ட சில பண பரிமாற்றங்கள் குறித்த விவரங்கள் இடம்பெற்றிருந்ததாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்திருந்தது. விசாரணையின் போதும் சோதனைகளின் போதும் கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையில் கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன், அவரது மகள் டி வீணா மற்றும் மருமகனும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவருமான பி ஏ முகமது ரியாஸ் உள்ளிட்டோர் மீது FIR பதிவு செய்ய கோரி கேரள காவல்துறை DGPக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
4: துபாயில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட பாதாள உலக குழு உறுப்பினரான ரஞ்சித் குமார் என்ற கொண்ட ரஞ்சி குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் இன்று கைது செய்யப்பட்டார். இன்று காலை 8 மணி அளவில் கடுநாயக்க விமான நிலையத்தை சென்றடைந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொண்ட ரஞ்சி இத்தாலிக்கு தப்பிச் செல்ல முயன்ற போதே கடந்த ஜனவரி 9 துபாயில் கைது செய்யப்பட்டிருந்தார். அந்நாட்டு பாதுகாப்பு படையினரால் அவருடன் இணைந்து அவரது மனைவியும் குழந்தைகளும் கைது செய்யப்பட்ட போதிலும் பின்னர் அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரவின் ஒருங்கிணைப்பு செயலாளரின் படுகொலை சம்பவம் தொடர்பிலும் கொண்ட ரஞ்சி போலீசாரால் தேடப்பட்டு வந்த ஒரு சந்தேக நபர் என்பது குறிப்பிடத்தக்கது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: மகளிருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் பங்களாதேஷ் அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. ஐக்கிய அரபு அமீரக மகளிர் அணிக்கு எதிரான போட்டியில் பங்களாதேஷ் மகளிர் அணி 34 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டிய நிலையில் அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பிடித்து ஆடிய பங்களாதேஷ் 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 103 ஓட்டங்களை பெற்றது. அமீரக அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 69 ஓட்டங்களுக்குள் சுருண்ட நிலையில் தோல்வியை தழுவியது. ஐக்கிய அரபு அமீரக அணியை 34 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி மகளிர் T20 ஆசிய கோப்பை அரையிறுதிக்கு வங்கதேசம் முன்னேறியது. 55 ஓட்டங்களுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிய வங்கதேச அணியை ஷர்மின் அக்தரின் பொறுப்பான 38 ஓட்டங்கள் மீட்டெடுத்தன. பின்னர் புதிய பந்தில் மரூஃபா அக்தர் சிறப்பாக பந்து வீசியதுடன் சுழற்பந்து வீச்சாளர்களும் சிறப்பாக செயற்பட்டனர். இதனால் 104 ஓட்டங்கள் என்ற எளிய இலக்கை துரத்திய ஐக்கிய அரபு அமீரக அணிக்கு தொடக்கம் முதலே நெருக்கடி ஏற்பட்டது. வங்கதேச மகளிர் அணி 34 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. வங்கதேசம் அரையிறுதியில் இந்திய அணியை எதிர்கொள்கின்றது. முதல் அரையிறுதி போட்டி எதிர்வரும் வியாழக்கிழமை நடைபெறுகின்றது. இரண்டாவது அரையிறுதி போட்டி வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறுவதுடன் இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகள் பல பரீட்சை நடத்த
2: உள்ளன.
3: Was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
2: Weather update
5: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
4: ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்று வெப்பநிலை சில பகுதிகளில் 47 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எனினும் வார இறுதியில் வெப்பம் சற்று வீழ்ச்சியடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான காற்று வீசக்கூடும். அவ்வப்போது காற்றின் வேகம் மணிக்கு 35 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். உள்ளக பிராந்தியங்களில் இன்று 43 முதல் 47 டிகிரி செல்சியஸ் கிடையிலும் கரையோர பகுதிகளில் 39 முதல் 44 டிகிரி செல்சியஸ் கிடையிலும் மலைப்பாங்கான பகுதிகளில் 30 முதல் 36 டிகிரி செல்சியஸ் கிடையிலும் வெப்பநிலை பதிவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்தி சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: Star of the month.
6: Singer Hariharan.

0: வெல்கம் பேக். இது மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம். ஆஸ் ப்ராமிஸ்ட், நான் வந்து இப்போ டாக்டர் கூட இருக்கேன். ஸோ ஐ வில் டெல் அபவுட் டாக்டர். ஸோ இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ டாக்டர் இஸ் ஃப்ரம் என்எம்சி ஹாஸ்பிட்டல். டாக்டர் நௌஃபால் நாசர் கட்டில்லன் நம்ம கூட இருக்காங்க, ஆர்த்தோபேடிக் சர்ஜன். ஸோ இன்னைக்கு ஆர்த்தோபேடிக் சம்மந்தமாக நிறைய கேள்வி ஆப்வியஸாக நம்ம கேட்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அவருக்கு ஒரு கிரீட்டிங்ஸ் கொடுத்துடலாம். ஹாய் டாக்டர், குட் மார்னிங்.
1: Hi Madhu,
0: எப்படி இருக்கீங்க?
1: Hi, all fine. Thank you so much. Good okay. morning to all the listeners.
0: Okay. So நீங்க திருச்சூர்ல?
1: திருச்சூர் from Kerala.
0: Okay. ஆனா தமிழ் உங்களுக்கு புரியுமா?
1: தமிழ் தெரியும.
0: டாக்டர் என்னோட ஆர்த்தோ டவுட்ஸ்லாம் நான் அப்புறமா கேட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் டவுட், எப்படி 80 to 90% of the Malayalis வந்து தமிழ் புரியுது தெரியுது?
1: That is I think that is because of the good connection we are having between our states.
0: Amma.
1: Because we don't feel like Tamil pesuva illengle, it's like a common thing. We speak and we understand our common
0: correct language. Nanu inge vande oralavukku Malayalam enak puri aarambichiruchu.
1: Yes, yes.
0: Enakku I'm so happy. So
1: most of my patients also from Tamil pesuva da adu oru prachne illa.
0: Correct.
1: Usually we understand their things also very nicely. Easy to communicate with the people.
0: Correct. So anyways doctor, welcome to the show.
1: Thank you
0: welcome
1: so much.
0: To Tamil FM.
1: Thank you so much.
0: I'm so happy. Morning la vandu 7 manikku na ezhundhukiradhu, once in a blue moon. அதாவது இந்த 30-40 இயர்ஸ்க்கு சில ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும், ஆஸ்ட்ராய்ட்லாம் வரும், அந்த மாதிரி தான் நான். ஸோ இன்னைக்கு வந்து மார்னிங் ஷோ பண்ணிட்டு
1: இருக்கேன்.
0: தேங்க்யூ டாக்டர், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ முதல்ல இந்த நீஸ் இருக்குல்ல டாக்டர், நீஸ்ல எனக்கே அந்த பிரச்சனை இருக்கு.
1: ஓகே.
0: ஆக்சுவலாக எனக்கு வந்து லைக் ஜென்ரலாக சொல்லுவாங்கல்ல, இந்த 30 வயசு தொடும் போது தான் எல்லா பிரச்சனையும் வரும்
1: அப்படின்னு.
0: இந்த நீஸ்ல கிளிக் கிளிக் சவுண்ட் வந்துட்டே இருக்கு டாக்டர். சின்ன சின்ன பசங்களுக்கே நிறைய பேருக்கு வருது. சம்திங் டு பி வரிட் அபவுட் ஆர்
1: டெஃபினெட்லி டியர், அது ஒரு காமன் பிரச்சனை தான். காமன் பிரச்சனை தான் மீன்ஸ் காமன் கம்ப்ளைண்ட்டும் பேஷன்ஸ் வரும்போது பറയുന്ന ஒரு பிரச்சனாണ്. ஸோ എൻ്റെ தமிழ் മലയാളം മിക്സ് ആണ്. പ്ലീസ് ലിസണേഴ്സ്,
0: ആർ പീപ്പിൾ വിൽ ലവ് ഇറ്റ്.
1: മനസ്സിടുങ്കോ.
0: സോ
1: യൂഷ്വലി ഇത് യൂഷ്വലി നമ്മൾ യങ്സ്റ്റേഴ്സ് വന്നിട്ടാണ് ഇങ്ങനെ പറയാം. സോ വെനവർ വെൻ ഐ when they come to me angana parayumbo, I usually tell them don't worry because it is a normal thing. Idina ee sounds na parayana crepitus nanu, crepitus nanu or English word. So adu varumbodu adu or normal or physiological process ana, nammada ullile ulla fluid inde ullina ee gas bubbles form cheyyu. Ee gas bubbles vannu pottumbol or feel ani sounds nammu kekkuna, unless and until it is painful. No problem. I usually tell my patients to do some exercise.
0: நம்மள
1: ஃபுல் வீக் அண்ட் வேரியர்ஸ் தான் நம்ம பறையா. வீக் அண்ட் வேரியர்ஸ் மீன்ஸ் த ஹோல் வீக் நம்ம ஒர்க் செய்துட்டு வெனவர் வி கோ ஃபார் சம் ஸ்போர்ட் ஓர் சம்திங் இந்த சாட்டர்டே,
0: ஓகே,
1: அது ஆ ஒரு சமயத்தான யூஸ்வலி நமக்கு இதொக்க ஃபீல் செய்யா.
0: சோ
1: ஐ டெல் மை பேஷன்ஸ் டு இம்ப்ரூவ் தேர் நீ ஸ்ட்ரென்த், அதின் வேண்டிட்டுள்ள எக்ஸசைஸ். ചെറിയൊരു ஜிம்மில் போட்டு ஜாஸ்தி டைம் ஒന്നും வேண்ட, கொஞ்சம் டைம் ஜிம்மில் போயிட்டு ஆ நீண்ட ஸ்ட்ரென்த் செய்து கழிஞ்சால் ஈ பிரச்சனை எல்லாம் மாறும். டோன்ட் வரி அபவுட் இட். அங்கே ஒரு இன்ஜரி உண்டெகில் மாத்திரே யூ ஷுட் பி வரிட்.
0: புரியுது, அது வலி இல்லாத வரைக்கும் as long as it is not painful,
1: yes,
0: we can do exercise, strengthen our muscle,
1: absolutely
0: fix it.
1: Okay. No need of any other medicines, it's absolutely common.
0: Oh, very good doctor. நல்ல பாசிட்டிவ் மெசேஜோட ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த கூகுள் இருக்கான்ல, கூகுள்ல போய் சும்மா உங்களுக்கு நீ பெயின் போடுங்களேன், அவ்வளவுதான், நீ இன்னும் 10 நாள் தான் இருப்ப அப்படின்னு வந்துடும். எனக்கு இதெல்லாம் கேட்கதான் கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. சோ எனிவேஸ், இப்ப நீ முடிச்சாச்சு, அடுத்து பேக் பக்கம் போவோம். இந்த பேக் பெயின், பேக் ஸ்டிஃப்னஸும் வந்து நிறைய பேருக்கு வருது. பட் நிறைய பேருக்கு என்னன்னா டிஃபரன்ஸ் தெரியல, இது வந்து ஒரு ஒரு பிடிப்பா இல்லைன்னா டிஸ்க் பிரச்சனையா அப்படின்றது தெரியல. அது எப்படி ஐடென்டிஃபை பண்றது? வென் இட்ஸ் அலார்மிங் அண்ட் எப்போ ட்ரீட்மெண்ட் தேவைப்படும்?
1: Definitely, that is a common thing, Madhu. Thanks for that question. See, lower back pain eppadum disc inde prashnam mathrella. So two things are commonly namakku prashnam aayittu varunathu. Onnu nammude back inde muscles inde spasm varum. Spasm varumbodhu idu ingane korchaal nikkum pinne veendum varum pogum. രണ്ടാമത്തെ വളരെ കോമൺ ആയിട്ടുള്ള കാര്യമാണ് ഈ ഡിസ്ക് ബൾജ് എന്ന് നമ്മൾ പറയുക. ഡിസ്ക് ബൾജ് വരുമ്പോൾ ഈ ബൾജിന്റെ കൂടെ നമ്മുടെ നെർവ്സ് ഉണ്ട്, കാലിലോട്ട് സപ്ലൈ ചെയ്യുന്ന നെർവ്സ്. ബട്ട് ഇത് വെരി കോമൺ ആണ് കേട്ടോ. അപ്പോൾ ഈ നെർവ്സിൽ തൊടുമ്പോൾ കാലിലോട്ടുള്ളൊരു തരിപ്പ്, പെയിൻ, കാര്യങ്ങൾ വരും. സി, ബോത്ത് ഓഫ് ദ തിങ്സ്, ഫസ്റ്റ് സ്റ്റെപ്പ് ഓഫ് ദ ട്രീറ്റ്മെൻറ്റ്, മെഡിസിൻസും പോസ്റ്റൽ കറക്ഷൻ. ദാറ്റ് ഈസ് വെരി ഇമ്പോർട്ടൻറ്റ് ഇൻ അവർ ഇപ്പോൾ നമ്മുടെ മെയിൻ ഓഫീസ് ജോബ് ഡെസ്ക് ടോപ്പ് ജോബ് എൻ്റെ പേഷ്യൻസിനോട് ഫസ്റ്റ് പാർട്ട് ഓഫ് ട്രീറ്റ്മെന്റ് പറയുക പ്രോപ്പർ പോസ്ചർ ഇരിക്കാം.
0: അപ്പൊ
1: നമ്മൾ ഇരിക്കുമ്പോൾ അപ്രൈറ്റ് ആയിട്ട് ഇരിക്കാം, നമ്മളെ ഡെസ്ക്ടോപ്പ് കണ്ണിന്റെ ലെവലില് നമ്മൾ പാക്കുമ്പോൾ നമ്മുടെ സ്പൈൻ സ്ട്രെയിറ്റ് ആണെങ്കിൽ അത് പ്രോപ്പർ ആയിട്ടുള്ള ഒരു എന്താ പറയാ ഒരു മസിൽ കൺട്രോൾ വെക്കും. അപ്പോ ഇറ്റ് വിൽ നോട്ട് അലൌ ദ ഡിസ്ക് ടു ബൾജ് ഓർ സംതിങ് ലൈക്ക് ദാറ്റ്. സോ ഓൾവേസ് കീപ് യുവർ പോസ്ചർ സ്ട്രെയിറ്റ്. പിന്നെ എപ്പോഴും എഴുന്നേൽക്കുമ്പോൾ നമ്മൾ ഒരു സപ്പോർട്ടായിട്ട് എണീക്കുക, മേക്ക് ഇറ്റ് എ പ്രാക്ടീസ് ഇൻ ലൈഫ്. സോ ഓൾ ദീസ് തിങ്സ് വിൽ നോട്ട് കം ബാക്ക്. പിന്നെ മെഡിസിൻസ്, ഇപ്പം ഭയങ്കര പെയിൻ ആണെങ്കിൽ മെഡിക്കേഷൻസ് കുറച്ച് നാൾ കഴിക്കാം, ഫിസിയോതെറാപ്പി ചെയ്യാം, സർജറി ഓർ സംതിങ് ലൈക്ക് ദാറ്റ്. യൂഷ്വലി പേഷ്യൻസ് ചോദിക്കുന്ന സംഭവം ഓൾ ദ ഡിസ്ക് പ്രോബ്ലം നീഡ് സർജറി, നെവർ. ഓൾവേസ് start with the initial treatment, that is medications, proper postural correction, physiotherapy. ഇതിലൊരു 90% ട്രീറ്റ്മെന്റ് നമ്മൾ ഫുള്ള് മുടിച്ചാച്ചു, ബാക്കി ഒരു 10% അല്ലെങ്കിൽ ഒരു 5% പേഷ്യൻസിന് മാത്രമേ നമ്മൾ സർജറി ചെയ്യേണ്ട ആവശ്യമുള്ളൂ. ആൻഡ് ഇറ്റ് ഈസ് നോട്ട് അറ്റ് ഓൾ റിക്വയർഡ്.
0: ഓക്കേ,
1: ഇൻ എവറി പേഷ്യൻസ്.
0: ഓ നൈസ്, വൺസ് അഗൈൻ എ പോസിറ്റീവ് തിങ്.
1: ഫുൾ പോസിറ്റീവ്
0: ബാക്ക്, ഫുൾ അടിക്കുകയാണ് നൗത്രം. അടുത്ത 1 അവർക്ക് പോസിറ്റീവ്
1: പോസിറ്റീവ് കൊടുക്കുക. ലെറ്റ് ഇറ്റ് ബി എ പോസിറ്റീവ് ഡേ.
0: യാ. സോ എനിവേസ്, வெல்கம் ஒன்ஸ் அகைன் டாக்டர்.
1: தேங்க் யூ சோ மச்.
0: நம்ம ரெண்டு பாட்டு கேட்டுட்டு அப்படியே மிச்சம் இருக்கிற டாபிக் எல்லாம் கவர் பண்ணிடுவோம். சோ யா, இது மெர்சல் மார்னிங் ஆன் 89.4 தமிழ் எஃப்எம் ஆர்ஜே வந்து பேசிட்டு இருக்கேன். ரெண்டு பாட்டு பேக் டு பேக் வருது, ஸ்டே டியூன்ட்.
2: பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: நாம பந்தயத்தை காப்பாத்தல.
1: ஐயோ சார், செம்ம மேட்டர் சார். ஆனா என்ன தொண்டையில கிச்சு கிச்சா
2: இரு அப்படின்னு பேசி முடிக்கல சார். நீங்க சொல்லுங்க சார்.
0: பந்தயத்தை நம்மளை காப்பாத்துற
1: ஹீரோ மாதிரி படம் கூட்டிட்டு வராரு, யாரு நம்ம சூர்யா?
2: அது மட்டுமா, டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காரு இந்த படத்துல.
1: செம்மையா இருக்கு போது படம்.
3: தலையரங்கிற பிளேயர்ஸ் பந்தயத்துக்கு உண்மையா இருந்தா இந்த காத்தும் கடலும் என்னைக்குமே உங்களை கைவிடாது.
4: மதிவாரன் புகழேந்தி இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ் குமாரி செய்யோ, சூரி, மகிமா நம்பியார் மற்றும் சத்யராஜ் நடிக்கும் மண்டாடி எதிர்வரும் செப்டம்பர் 10ஆம் தேதி அமீரக திரையரங்குகளில் வெளியாகின்றது. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் டாட் டிவி.
5: We'll be back after a short commercial break.
6: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ, இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
7: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம் JM பிராண்ட் ஏசிடா. JM பிராண்ட் ஏசிடா.
8: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
9: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
10: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ, த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
4: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
11: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection Alikum Thannambikeyudan. Ungal vaazhkai milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: இது மெர்சல் மார்னிங் 89.4 தமிழ் எஃப்எம். டாக்டர் நோஃபால் நம்ம கூட இருக்காங்க, ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஃப்ரம் NMC ஹாஸ்பிட்டல். ஸோ டாக்டர், வி ஆர் பேக். இப்போ வந்து என்னோட அடுத்த கேள்வி என்னன்னா, யூரிக் ஆசிட் நிறைய இருக்கு, ஒருத்தருக்கு டயக்னோஸ் பண்ணிட்டாங்க,
1: ஓகே,
0: ஸோ அவங்க வந்து லைஃப் லாங் மெடிசின்ஸ் எடுக்க வேண்டி இருக்குமா?
1: இதுபோல தான் யூரிக் ஆசிட் ஒரு காமன் பிரச்சனை தான் இருக்கா, நம்மளை காமன் எல்லாருக்கும் வருந்த ஒரு பிரச்சனையான. நம்மளோட சரீரத்தில் நியூக்ளிக் ஆசிட் மெட்டபாலிசம், ஒரு கோயிங் டீப் பறையும்போது நியூக்ளிக் ஆசிட் மெட்டபாலிசம் வரலன்னா ஒரு சிறியொரு பிரச்சனை தான். பட் யூரிக் ஆசிட் நம்மளை டயபெட்டீஸ் அல்லங்கில் பிளட் ப்ரெஷர் போல லைஃப் லாங் மெடிசன்ஸ் வேண்டாம்
0: வேண்டாம்
1: வேண்டாம் 100%. ப்ராப்பர் டயட், ப்ராப்பர் எக்ஸசைஸ், இது தான் போதும். பட் டயட்டில் ரெட் மீட், ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ், மோர் ஆஃப் ஆல்கஹால் அல்லங்கில் அங்கே ஃபுட்ஸ் கூடுதல் கழிக்கிறது யூரிக் ஆசிட் ப்ரொடக்ஷன் கூட்டும். அப்போ இங்கே பிரச்சனையுள்ள ஆள்க்கு அது குறைச்சொன்று on the control and exercise, yeah. And the best medicine for uric acid is water. Mm-hmm. At least 12 to 14 glasses of water a day. That is around 3 liters of water.
0: Okay.
1: Especially in our UAE, sweat out. So it is like uric acid or alkar actually always a problem, like pattern symptoms occur.
0: Mm.
1: B, have a proper hydration.
0: Correct.
1: Water intake is very important.
0: அவைலபிளான
1: பிரச்சனை இல்ல. சி, வளர சிம்பிள் ஆயிட்டு நம்ம பரையணங்கள், இப்ப மார்னிங்ல நம்ம ஒரு கிளாஸ் சாய குடிக்கணும். அப்ப சாய குடிக்கும்போது ஜஸ்ட் டேக் ஒரு 250 ஒரு ml ഉണ്ടാവും, அதுல ஒரு 100 இது பண்ணும். நம்ம ஏറ്റവും பெஸ்ட் ஒரு ஐடியா என்ன வெச்சால, when you start from your home, take a 1 liter bottle of water. சிம்பிள் ஒரு டெக்னிக் ஏன் பண்ணுறா ஃபார் எவ்ரி ஒன், ஃபார் ஆல் த மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் ஹூஆர் இஸ் லிஸ்னிங் டு அவர் ஷோ. அப்போ சிம்பிள் ஒரு இதுன்னு சொன்னால், டேக் த பாட்டில் ஃப்ரம் ஹோம், லெட் இட் பி ஃபுல், ஒரு 1 லிட்டர் ஆகி, மேக் ஷுர் தட் பை 12 o'clock, டேக் சிப்ஸ் இன் பிட்வீன், ஓரோரோ சிப்பு குடிக்க, டோன்ட் வரி அபவுட் கோயிங் டு த டாய்லெட் ஃபார் த லூ, தட் இஸ் ஃபைன். Don't be, it is a healthy lifestyle we should create.
0: Yeah.
1: Okay, that is very important.
0: Part and parcel of life.
1: That is an important thing. Appa oru 12 o'clock aagumbodhum aa oru bottle thira, pinna towards the evening time adutha bottle, before night next one bottle, appa 3 liters actually we can finish it. And don't see, nammal endu fluids kudikkumbodhu aa water the intake allengil our level, we are actually maintaining it. So it doesn't require like full, appo 3 liters nu parayumba adinde kuda other fluids also will be going on.
0: Yeah, of course.
1: So it should be fine. But have that nammala develop cheyanam our habit.
0: Adha.
1: Water is the best medicine for lot of problems in our body.
0: Aama, adu kudikkam irukiradha problem-ukku reason rendume adhu
1: adha. Adha.
0: Yes, kandipa doctor, na inime 1 liter water bottle kondu varen. நான் வந்து நெக்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணும்போது மினிமம் 2 liters தண்ணி குடிச்சுதான் மீட் பண்ணுவேன். ஓகே டாக்டர், ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வைட்டமின் டி டெஃபிஷியன்சி. இப்போ அது ஒரு ட்ரெண்டாவே இருக்கு, உங்களுக்கு வைட்டமின் டி கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேஷுவலாக கேட்குறாங்க. முன்னாடி எல்லாம் டைம் என்னன்னு கேட்பாங்க, இப்போ வைட்டமின்ஸ், நீ மெக்னீஷியம் சப்ளிமெண்ட் எடுக்கிறியா அப்படிலாம் கேட்குறாங்க. ஸோ இப்போ வைட்டமின் டி டெஃபிஷியன்சிக்கு இந்த சன் எக்ஸ்போஷர் இருக்குல்ல, அதுக்கு எது பெஸ்ட் டைம்?
1: இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். எல்லாரும் வருந்து நம்ம கிளினிக்கில் வரும்போது நம்ம வைட்டமின் டி செக் செய்ய போகிறோம்போ, பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் வில் ஹாவ் கைண்ட் ஆஃப் எ பெயின் ஆல் ஓவர் த பாடி, ஜெனரலைஸ்ட் வீக்னஸ், இட் இஸ் வெரி காமன் இன் அவர் பிளேஸ், ஐ மீன் நம்மள ரீஜியனில். வி ஆர் நாட் எக்ஸ்போஸ் டு சன்லைட், ஆல்தோ தெர் இஸ் லாட் ஆஃப் சன்லைட் இன் த அவுட் சைட், வி ஆர் இன்சைட் அவர் ஏசி ரூம்ஸ். ஸோ சி, வைட்டமின் டி டெஃபிஷியன்சி உண்டாகும்போது ഓഫ് കോഴ്സ് സൺലൈറ്റ് എക്സ്പോഷർ ഈസ് വെരി ഇമ്പോർട്ടൻറ്റ്, ബട്ട് സൺലൈറ്റ് എക്സ്പോഷറിൻ്റെ ഒരു ടൈം ഉണ്ട്. ദ ബെസ്റ്റ് ഫോർ അവർ റീജിയൻ ഇൻ സമ്മർ സീസൺ ഈസ് ഫ്രം ഒരു ടൈം പറയുമ്പോൾ ഒരു 9 to 11, 2 to 4. But the problem is that it is very hot.
0: Ama.
1: We can't we go at that time, we get tanned and come out.
0: Ama.
1: So and the required time for vitamin D exposure is around 20 minutes. Mm. So Madhu, I think 20 minutes nu arnal I don't think anyone can this one. But yeah. See, exposure you can do to a limit.
0: Ah.
1: Winter actually we can give it more time, something
0: of
1: like
0: course.
1: 9 to 4 is the best time.
0: Yeah.
1: Because morning morning time il the rays li ultraviolet rays vaanam nammude sharirathile ultraviolet rays sunnil varumbodana nammude body il vitamin D synthesis nadakka. Appo ettum ee morning time il ultraviolet rays nammude sharirathile illa. Appo best time is from 9 to 4 time.
0: Mm.
1: To get the exposure right, but that is like or 15 minutes.
0: Got it.
1: And please don't take it like namukku ee vitamin D maathrayittu exposure maathrayittu we can't actually increase the vitamin D levels. For that definitely in our we should be very practical. We should have supplements for the vitamin D and good food.
0: Of course.
1: Like whichever is vitamin D rich.
0: Rich. Okay, doctor. Done. Perfect. இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு சின்ன ஆட் பிரேக் அப்புறம்
1: okay.
0: We'll continue talking.
1: Sure, Matt.
0: So, இது 89.4 தமிழ் FM. மெர்சல் மார்னிங் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. Stay tuned.
2: Mercel Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
3: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
4: Hey Anthony, therike Leo va evlo naal dhaan theduve pesama Tamil FM on pannu paatashi kepom.
5: The nation is in danger.
6: Bro, Sardar padam pathingla?
7: Paathirukena.
6: Ippa Sardar 2 varudame.
8: Andha kootadi paya varadukulla typhoos ume vandrum. Paathirukena.
6: Trailer la kuda avanga appa oda flashback la kaatraanga pathingla?
7: Paathum bro. Solunga bro, enna?
6: Illa. Andha desha drogi appala kaati or mari goosebumps a irukku bro.
7: Aamanda. Paduk enna?
6: Or 4 ticket kedaikuma?
7: 4 ticket thana? Ooruke tharom. Unak tharamaatuma?
9: 30 kodi per uyir sambandhapatta.
10: Karthi, Malavika Mohanan, SJ Surya nadippil, PS Mithran iyakkathil, Sam CS isai சர்தார் பார்ட் 2 செப்டம்பர் 10 உங்கள் அபிமான அமீரக திரையரங்குகளில். 89.4 தமிழ் FM ஷோஸ் அண்ட் சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணா நீங்களும் சர்தார் 2 படத்துக்கான டிக்கெட்ஸை ஈஸியா வின் பண்ணலாம்.
2: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் simplysouth.tv.
3: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car win பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
7: Hey, file pantalla?
6: No file chesava?
7: Poya file karada?
11: Last minute varaiku wait panninga na error varo, thevailada stress, penalties, idellam theveya?
12: 2025 financial year unga company follow panna unga corporate tax return kana due date September 2026. 18,000 plus happy clients and Google la 4.9 star rating oda irukra VAT consultant choose panunga.
13: FTA approved leading tax agency.
2: The VAT consultant. Call or WhatsApp 0588520103.
13: சிறுத்தையும் தமிழே ஒளியே.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.
2: Golden Song of the Hour.
3: Golden Song of the Hour.
1: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's

0: கோல் நெக்லஸா? ரொம்ப அழகா இருக்குங்க.
1: அப்போ இது எப்படி இருக்கு?
0: ஓணம் போடவையா? இது எப்ப வாங்குனீங்க?
1: நான் வாங்கல, அண்ணன் தங்கமோட ஓணம் கிஃப்ட். இது
0: அண்ணன் தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் பொன்னும் புடவையும் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. ஆகஸ்ட் 17th டு செப்டம்பர் 16th, 5000 dirhams worth gold jewelry and 2000 dirhams worth diamond jewelry purchase க்கு ஒரு பியூட்டிஃபுல் ஓணம் சாரி கிஃப்டா கிடைக்கும். பிளஸ் அப் டு 50% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் ஆன் டைமண்ட் ஜுவல்லரி. ஐஸ்வர்யத்தை அள்ளித்தர ஓணம் பண்டிகையை அண்ணன் தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
2: அண்ணன் தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
3: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
6: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்ல இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். ஹோஸ்டா இருக்கணும்.
7: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
8: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
2: த ஈவினிங் கரக் பிரசன்டட் பை பிஎன்சிடி.

0: டாக்டர் நோஃபல் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. மெர்சல் மார்னிங் கேட்டு இருக்கீங்க, ஆர்ஜே வந்து பேசிட்டு இருக்கேன். டாக்டர், இப்ப வந்து இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இது பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம நெட்ல பாக்குறோம். ஸோ ஏர்லி ஏஜில் இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு காஷியஸாக இருக்குன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் லைஃப் ஸ்டைலில் அந்த மாதிரி?
1: ஓஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இப்போ நம்ம தமிழ் வரும்போது தேய்மானம், தேய்மானம் முட்டில் வறந்தால் தேய்மானம், முட்டில் வறந்த தேய்மானம் தான் காமன். அப்போது சி இன் நம்மட ஒரு இந்தியன் பாப்புலேஷனில் ஓஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வெரி காமன் தான். ஆஃப்டர் 40s தேர் இஸ் எ ஹை சான்ஸ் ஆஃப் கெட்டிங் ஓஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். ஸோ அதினுள்ள ஒரு மெயின் காரணம் என்ன சொன்னால் எங்கே ப்ரிவென்ட் செய்யான்னுள்ளது, பி ஆன் எ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃப்ரம் யங்ஸ்டர், ஃப்ரம் வென் யூ ஆர் யங். தட் இஸ் ஒன் வே ஆஃப் கெட்டிங் இட் பெட்டர். ஐ மீன் ஹேவிங் ப்ராப்பர் வெயிட் மேனேஜ்மெண்ட், ஹேவிங் எ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அகெயின், லைக் ரன்னிங், ஐ மீன் வாக்கிங், ரன்னிங் இன் எ மீடியம் பேஸ், வெயிட் ரிடக்ஷன் இன் எ வே தட் யுவர் பாடி இஸ் ஓகே, ஹேவிங் எ டான்ட் பாடி, ஆல் தீஸ் திங்ஸ் வில் ஹெல்ப். பின்ன 40s அப்புறம் தெர் இஸ் எ ஹை சான்ஸ் ஆஃப் அகெயின் கெட்டிங் தட் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் பார்ட், பட் டூயிங் த ப்ராப்பர் நீ ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ், ஹேவிங் ப்ராப்பர் ஃபுட் டயட் ரிச் இன் ப்ரோட்டீன்ஸ், மோர் ஆஃப் வைட்டமின் டி, சம்திங் லைக் மில்க், எக்ஸ், சிக்கன், ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் ஓகே. எஸ்பெஷலி ஃபீமேல்ஸ் இஸ் எ வெரி இட்ஸ் இன் இந்த ஃபீமேல் பாப்புலேஷன் ஆன நமக்கு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் கூடுதலாயிட்டு காணுனது. ஸோ ஃபார் ஆல் த வீட்டம் அவர் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இன் அவர் ஹோம்ஸ், இட் இஸ் லைக் யூ கேன் சிட் அண்ட் டூ லாட் ஆஃப் எக்ஸசைசஸ், யூன் லைக் நீ ஸ்ட்ரெங்தனிங் இன் த மசில் பில்டிங். நோ யூ டோன்ட் நீட் டு கோ டு த ஜிம், ஜிம்மில் போகண்ட அவசியமே இல்லை. சிட் பண்ணிட்டு ஜஸ்ட் செக் இன் த யூடியூப், தெர் ஆர் சம் லாட் ஆஃப் எக்ஸசைசஸ் ஃபார் த நீ ஸ்ட்ரெங்தனிங், லைக் மெயின்லி த குவாட்ரிசெப்ஸ் அண்ட் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ். தட் வில் பி இனஃப் to maintain the good tone of your knees. You know, having a good food, good diet, that's enough. And walking. Great. People, the new recommendations as per American Orthopedic Society, the whole over the world, recommendation in the Amnachale, mild to moderate walking a day, around 20 to 30 minutes.
0: Okay.
1: is enough to maintain your healthy cartilage. Cartilage nanale nammala cartilage, the covering of our knees.
0: Correct.
1: ee cartilage nu varuna prachnathinaana theymana nammal paraya. So once we maintain that thing, that will be enough.
0: Oh great. Okay doctor, so before we wind up the show, one last question. Enakku romba important ah thondra oru question.
1: Okay.
0: சில பேர்லாம் சொல்லுவாங்க புரோட்டீன் பவுடர் சாப்பிட்டா கிட்னி போயிடும், ஃபுல்லாக நெட்டில் அடிச்சு விடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம புரோட்டீன் டார்கெட் வச்சு நம்ம இப்போ யங்ஸ்டர்ஸ், ஐ வுட் ஆக்சுவலி அப்ரிஷியேட் தம், ஏன்னா நிறைய அவேர்னஸ் இருக்கு, நிறைய நல்ல விஷயங்கள் பண்றாங்க. அந்த வகையில் இப்போ புரோட்டீன் டார்கெட் நான்வெஜ் இல்லாமல் வெஜ் மூலமா சில பேர் அச்சீவ் பண்ண நினைப்பாங்க, சம்டைம்ஸ் முடியாது, அப்போ பவுடர் எடுப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு ஒரு மித் இருக்கு, will it actually affect our kidneys? I don't think so.
1: No dear, absolutely no. You're absolutely right. See, protein powder na nal ipo nammal ipo gym il allengile nammal daily or requirement unda nammal proteins unda. ee protein requirement it depends on each personalized body. For each person itra level la irikka inda protein requirement. So it is an always it's sometimes difficult to get through ഫുഡ്, നമ്മുടെ ഫുഡിലൂടെ അത് കിട്ടാനുള്ള ചാൻസസ് കുറച്ച് കമ്മി
0: തന്നെ.
1: ഇപ്പൊ ഞാൻ പറഞ്ഞ പോലെ 100 grams ഓഫ് പ്രോട്ടീൻ യു ഹാവ് ടു ഹാവ്, നോട്ട് ഓൾവേസ് ലൈക്ക് യു ഹാവ് ടു ഹാവ് 12 eggs, 14 eggs ഇൻ എ ഡേ. സോ ഇൻ ദാറ്റ് കേസസ് ഹാവിംഗ് ദ പ്രോട്ടീൻസ്, പ്രോട്ടീൻ സപ്ലിമെന്റ് ഓർ ഇപ്പൊ പ്രോട്ടീൻ സപ്ലിമെന്റ് ക്രിയാറ്റിൻ ഈസ് എ കോമൺ തിങ്. സോ ഇറ്റ് ഈസ് അബ്സലൂട്ട്ലി ഫൈൻ, നോ പ്രോബ്ലം ഫോർ യുവർ ബോഡി, ബട്ട് ഇറ്റ് ഷുഡ് നോട്ട് ബി ഇൻ എ ഹയർ intake. And especially namakku endengile or kidney problems iruka illengile stones iruka illengile uric acid problems iruka angantha patients ile illengile persons ile you should be careful about having too much protein supplements. That can
0: True.
1: Elevate your uric acid problems.
0: True.
1: And that can cause more problems for you. But if you know your body, if you don't have any other problems, having protein supplements and creatine or any other supplements, and a good company is always suggested.

0: tested. Mm. Whenever you have a food supplement, something like a protein supplement, mm-hmm. get it from a good ISO branded company.
1: Yeah, that's
0: that
1: true.
0: Is very important.
1: Okay. That's perfect. Perfect, doctor. Actually, டைம் ஒன் ஹவர் எனக்கு போனதே தெரியல. சீரியஸ்லி இட் வாஸ் ஸோ ஃபாஸ்ட். நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணீங்க.
0: தேங்க்யூ ஸோ மச்.
1: கீப் டூயிங் யுவர் குட் ஒர்க். நம்ம வீல் மீட் அகேன் வெரி சூன்.
0: தேங்க்யூ மது.
1: தேங்க்யூ சார்.
0: டேக் கேர்.
1: தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே டாக்டர். ஸோ டாக்டர் நோஃபால் ஃப்ரம் NMC ஹாஸ்பிட்டல் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. நான் இன்னும் ரெண்டு மணி நேரம் இருப்பேன், இன்னும் ஷோ முடியல. 11 மணிக்கு தான் நம்ம சொல்ல முடியும். அதுக்குள்ள ஒரு ஃப்ரெஷ் பாட் கேட்டு வந்திருக்கேன், தொடர்ந்து நம்ம பேசுவோம். ஸ்டே டியூன்.
2: மெர்சல் மார்னிங் brought to you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
3: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.
2: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
3: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: முதலமைச்சர் ஜோசப் விஜய் அரசுமுறை பயணமாக லண்டன் செல்கின்றார். தமிழ்நாட்டுக்கான தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் முதலமைச்சர் விஜய் வருகின்ற 10ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை லண்டனில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். இந்த பயணத்தின் போது பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த முன்னணி நிறுவனங்களின் தொழிலதிபர்கள் மற்றும் முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வருமாறு அழைப்பு விடுக்க உள்ளார். இந்நிலையில் லண்டன் செல்லும் முதலமைச்சர் விஜய் நடிகர் அஜித்குமார் பங்கேற்கும் கார் பந்தயத்தை நேரில் காண வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: இந்திய செய்திகள்.
3: கர்நாடகாவில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று ஒரே நேரத்தில் 18 இடங்களில் சோதனை நடத்தினர். மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் சதீஷ் ஜார்கிஹோலிக்கு தொடர்புடையதாக கூறப்படும் இடங்கள் உள்ளிட்ட பல்வேறு வளாகங்களில் இந்த சோதனைகள் நடைபெற்றன. சட்டவிரோத பண பரிவர்த்தனை உள்ளிட்ட முறைகேடுகள் தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக இந்த சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கை நெருக்கடியை எதிர்கொள்ளும் ஒவ்வொரு தருணத்திலும் இந்தியா எப்போதும் அந்நாட்டுக்கு உறுதுணையாக நிற்கும் என்று இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். முதன்முறையாக இலங்கைக்கு வருகை தந்துள்ள ராஜ்நாத் சிங் செப்டம்பர் 8ஆம் தேதி கொழும்பில் இந்திய சமூகத்தினரிடையே உரையாற்றினார். அப்போது இந்தியாவும் இலங்கையும் நெருக்கமான கலாச்சார மற்றும் நாகரீக உறவுகளை பகிர்ந்து கொள்வதாக அவர் கூறினார். இந்த உறவுகள் இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான இருதரப்பு உறவுக்கு அடித்தளமாக இருப்பதாகவும் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார்.
1: அமீரக செய்திகள்.
3: வணிக வளாகங்களின் வாகன நிறுத்துமிடத்திலும் புதிய முயற்சியை துபாய் அறிமுகப்படுத்த உள்ளது. குளிரூட்டப்பட்ட வாகன நிறுத்துமிடத்தை கொண்ட உலகின் முதல் பெரிய ஷாப்பிங் மால் என்ற பெருமையை துபாய் ஸ்கொயர் மால் பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த மாலின் கட்டுமானம் நிறைவடைந்ததும் இந்த வசதி ஏற்படுத்தப்பட உள்ளது. கோடைக்காலத்தில் கடும் வெப்பம் நிலவும் துபாயில் இந்த புதிய வசதி வாகன ஓட்டுநர்களுக்கும் மாலுக்கு வருவோருக்கும் கூடுதல் வசதியை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
3: ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள சட்டவிரோத இஸ்ரேலிய குடியேற்றங்களுக்கு எதிராக பிரிட்டன் புதிய தடைகளை அறிவித்துள்ளது. இஸ்ரேல் அரசு குடியேற்றவாசிகளால் பாலஸ்தீனர்கள் எதிர்கொள்ளும் இன சுத்திகரிப்பை கண்டுகொள்ளாமல் இருப்பதாக பிரிட்டன் குற்றஞ்சாட்டியுள்ளது. பிரிட்டன் வெளியுறவு அமைச்சர் அட் மிலிபேண்ட் இந்த நடவடிக்கை இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலை அணுகுவதில் புதிய அணுகுமுறையின் தொடக்கம் என்று தெரிவித்துள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: சாம்பியன்ஸ் லீக் வரலாற்றில் அதிக கோல்களை அடித்த வீரர்களின் பட்டியலில் பிரான்ஸ் நட்சத்திரம் கிலியன் எம்பாப்பே 5வது இடத்தை பிடித்துள்ளார். இன்டர் மிலானை வீழ்த்தி ரியல் மேட்ரிட் வெற்றி பெற்ற போட்டியில் எம்பாப்பே இந்த சாதனையை படைத்தார். போட்டியின் 14வது நிமிடத்தில் பாக்ஸின் உள்ளே இருந்து துல்லியமான கோல் அடித்த ரியல் மேட்ரிடை முன்னிலை பெறச் செய்தார். இதன் மூலம் சாம்பியன்ஸ் லீகில் 99 போட்டிகளில் 71 கோல்கள் என்ற புதிய மைல்கல்லை கிலியன் எம்பாப்பே எட்டியுள்ளார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்.

புத்தர பொம்மா புத்துல பொம்மா பத்த புள்ள நீ சத்தருவடாடே நீ உத்தார் விடாதே.

0: வெல்கம் பேக். இது மெர்சல் மார்னிங் ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். டாக்டர் சூப்பராக பேசினாங்கல்ல, நிறைய விஷயங்கள் நானும் இன்றைக்கி புதுசாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவர்கிட்ட ஆஃபர்லேயும் நிறைய விஷயங்கள் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் ஒன்று நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சில பல அப்டேட்ஸ்லாம் இருக்குது, அதில் டக்குன்னு பார்த்துக்கோங்க.
1: UAE update brought to you by ABC Cargo One Courier, number 1 in GCC.
0: Okay, so weather பத்தி நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி, முதல்ல துபாயில ஒரு ஏர் கண்டிஷன்ட் பார்க்கிங் வரப்போகுது. எஸ், வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஏர் கண்டிஷன்ட் பார்க்கிங் எங்க வரப்போகுது? இந்த சம்மர் மந்த்ஸ்ல குறிப்பா பார்க்கிங்ல இருக்கக்கூடிய அந்த ஹீட்டை தாக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக துபாய் ஸ்கொயர் மால்ஸ், இது ஒரு மற்றும் ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தாலும் இந்த இந்த ஏர் கண்டிஷன்டு பார்க்கிங் அப்படிங்கிறது வரப்போகுது. ஸோ துபாய் மாலில் இதை கொண்டு வர போகிறதா நிறுவனம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1300 ஸ்டோர்ஸ் இருக்குது, 200 ஃபுட் அவுட்லெட்ஸ் இருக்குது, 240 லக்ஸரி அவுட்லெட்ஸ் இருக்குது. இத்தனை பேர் வராங்கன்னா இத்தனை இடங்களை பார்க்குறதுக்கு அந்த பார்க்கிங் வந்து ஏர் கண்டிஷனாக இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். எஸ், திஸ் இஸ் த வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் பட் நாட் துபாய்ஸ் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட் ஏர் கண்டிஷன் பார்க்கிங் யூ கேன் எக்ஸ்பெக்ட் சூன், டேட் அண்ட் டைம் வில் பி ரிவீல்டு சூன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: Okay, இது மெர்சல் மார்னிங் ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். RJ மது பேசிட்டு இருக்கேன். ஒரு ரெண்டு பாட்டுக்கு அப்புறமா நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
2: Back to back.
3: What bro? நடனம் சாங்கா
2: பாங்கு
3: யாரங்க ப்ரோக்கு ஒரு பாங்க வாட் அகைன் பாங்க
2: இல்ல சாங்கு
3: சாங்கு எங்க பாட
2: வாங்க வாங்க
3: என்னன்னா
2: மை சாங்கு நீ கேளுங்கண்ணா
3: சரியா புரியலண்ணா

0: The nation is in danger.
1: Bro, Sardar படம் பாத்தீங்களா?
2: பாத்துக்கேனே.
1: இப்ப Sardar 2 வருதாமே.
3: அந்த கூத்தாடி பைய வரதுக்குள்ள டைபோஸ்மே வந்துரும். பாத்துட்டு
1: ட்ரைலர்ல கூட அவங்க அப்பாவோட ஃபிளாஷ்பேக்லாம் காட்றாங்க பாத்தீங்களா?
2: பாத்தேன் bro. சொல்லுங்க bro. என்ன?
1: இல்ல. அந்த தேச துரோகி அப்படிலாம் கட்டி ஒரு மாதிரி கூஸ் பம்ஸா இருக்குது bro.
2: ஆமாண்டா.
1: அதுக்கு என்ன? ஒரு 4 டிக்கெட் கிடைக்குமா?
2: 4 டிக்கெட் தானே? ஊருக்கே தரோம். உனக்கு தர மாட்டோமா?
0: 30 கோடி பேர் உயிர் சம்பந்தப்பட்டது.
4: கார்த்தி, மாளவிகா மோகனன், எஸ் ஜே சூர்யா நடிப்பில், பி எஸ் மித்ரன் இயக்கத்தில், சாம் சி எஸ் இசையில் சர்தார் பார்ட் 2 செப்டம்பர் 10 உங்கள் அபிமான அமீரக திரையரங்குகளில். 89.4 தமிழ் எஃப்எம் ஷோஸ் அண்ட் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணா நீங்களும் சர்தார் 2 படத்துக்கான டிக்கெட்ஸை ஈஸியா வின் பண்ணலாம்.
5: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் simplysouth.tv.
6: We'll be back after a short commercial break.
7: உனக்கு தெரியுமா 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
8: என்னடா ஷேர் மார்க்கெட்ல ஏதோ இன்வெஸ்ட் பண்ண போறியா?
7: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams worth உள்ள gift vouchers கிடைக்குதே.
8: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன். ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
9: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
10: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான்
9: வந்துடுறேன்.
2: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கு தான் ஒருத்தி இருக்காங்க.
11: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
5: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. Mercel Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni, Trichyoda Prime Spot la unga plotta book pannunga. Co-sponsored by
12: Alansari Exchange. Unga panatha double panni, up to 600,000 dirhams in cash. Plus a brand new jet or T1 win panunga with Alansari Exchange.
6: Tamil 89.4.
13: Nekana 91 podu.
9: Enadhu
13: 90.

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய்.

புதுக்கோட்டை, திருவாரூர், மதுரை, திருவள்ளூர், ஒட்டப்பாலம், தமிழ்நாடு அண்ட் கேரளால டாப் லொகேஷன்ஸ். 24 மாசம் வரைக்கும் இஎம்ஐ, ஆல்சோ 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. ஈவென்ட் ஆஃபர் ஆஃப் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டாவும் வழங்குறாங்க. மீட் தி டீம் ஆன் 6th ஆஃப் செப்டம்பர் சண்டே அட் சிட்டி சீசன் ஸ்டார்ஸ் ஹோட்டல் பர்ஜுமான். காலர் வாட்ஸ்அப் 0506752828.

0: ஆல்ரைட், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோங்கிறது இப்ப நான் சொல்லிடுறேன். டாக்டர் கிட்டே பேசிட்டு இருந்தேன், அதையே தலைப்பு எடுக்கலாம் நான் முடிவு பண்ணிட்டேன். எல்லாருக்கும் ஜிம்முக்கு போகணும்னு ஆசை, எல்லாருக்கும் உடற்பயிற்சி செய்யணும்னு ஆசை, எல்லாரும் நம்மளை வந்து ஹெல்த்தியா பாத்துக்கணும், நல்லா இருக்கணும்னு ஆசைதான் படுறோம். ஆனா கன்சிஸ்டண்டா இருக்க முடியல. ஒருவேளை நீங்க கன்சிஸ்டண்டா இல்ல, ஜிம்முக்கு சேர்றீங்க, ஒரு மாசம் கழிச்சு குவிட் பண்றீங்க, இல்ல ஏதாவது ஒரு வாக்கிங் போல நினைக்கிறீங்க, கொஞ்ச நாள் குவிட் பண்றீங்க, பேக் டு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலுக்கு போயிடுறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத சொல்லுங்க. ஆர் நீங்கள் வந்து கன்சிஸ்டண்டாக இருக்கீங்கன்னா நாலு பேர் கேள்வி பண்ணுங்க, என்னையும் சேர்த்து. எப்படி நீங்கள் கன்சிஸ்டண்டாக இருக்கீங்க? வாட் ஆர் ஆல் த மெத்தட்ஸ் தட் யூ சூஸ் டு பி கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிறத சொல்லுங்கள். 889940 அப்படிங்கிற நம்பர் இருக்கீங்க, கால் பண்ணலாம். 800-8940 இதான் வந்து நம்பர்.
1: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 0 VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: துபாய் லைன் ரோட்ல துவாச் ஊதுமேத்தா ரோட் போகும்போது நல்ல டிராபிக் இருக்கு. அல்கேல் ரோட், ராசல்கோ ரோட் தான், அதுக்கப்புறமா அப்படியே ஊதுமேத்தா ரோட் வரைக்கும் ஃபுல்லா டிராபிக் இருக்கு. சரியா, துபாய் டிசைன் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல D71 அப்படியே ஃபைனான்சியல் சென்டர் ரோட் நீங்க எடுத்து துபாய் மால் நோக்கி போறீங்கன்னா பயங்கர ஸ்லோவா இருக்கு. அதே மாதிரி ஒரு கிராஷ் வேறு ரிப்போர்ட் ஆயிருக்கு, எங்கன்னா ராசல்கோ ரோட்டில் இண்டஸ்ட்ரியல் ஏரியா 2 பக்கத்தில். 11 towards Dubai, E311 towards Dubai, பெய்ரூத் ஸ்ட்ரீட் பயங்கர ஸ்லோ. இண்டஸ்ட்ரியல் ஏரியா சக்ரா ஷார்ஜா, ஷார்ஜா ரிங் ரோட் நல்ல ஸ்லோ. இதுதான் தற்போது நிலவரம், பார்த்துக்கோங்க.
1: டிராஃபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: வணக்கம், யார் இங்கே பேசுறீங்க?
2: நான் துபாயில இருந்து அசைன் முகமது.
0: அசைன் முகமது, எப்படி இருக்கீங்க? சில நாள் வந்து ரொம்ப வெறுப்பா இருக்கும், சில நாள் தூக்கம் இருந்திருக்காது, சில நாள் என்னடா இது இப்படி போய்கிட்டு ஒரே இதுவா இருக்கே சம்மரா இருக்கே அப்படிலாம் தோணி இருக்கும். எப்படி நீங்க அதை ஓவர் கம் பண்ணி டெய்லி போறீங்க சொல்லுங்க பாப்போம்.
2: இல்ல, அதாவது என்ன சொன்னா நம்மளால முடியாது, எதுவுமே கிடையாது. வாக்கிங் போறாங்க, ஆனா சாப்பிடுற ஃபுட்டு எல்லாம் பார்த்தானா ஆயில் ஐட்டங்கள், ஃப்ரை ஐட்டங்கள், இந்த மாதிரி சாப்பாடு தான் எடுத்துக்கிறாங்க. இப்போ நான் காலையில பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்க சொன்னா வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல், ஓட்ஸ், இந்த மாதிரி வந்துட்டு கம்பு கேவுரு கஞ்சிகள், இந்த மாதிரி தான் காலை பிரேக்ஃபாஸ்ட். மதியானம் வந்து லஞ்சுக்கு வந்துட்டு கொஞ்சோண்டு சோறு, சாலாடு கொஞ்சோண்டு, நைட்டு டின்னர் வந்துட்டு பிஃபோரா சாப்பிடுவேன். 6:30 டின்னர் சாப்பிடுவேன். ஏன்னா நம்ம ஸ்லீப்பிங் டைமுக்கு பிஃபோரா 3 hours பிஃபோரா நம்ம வந்து டின்னர் முடிச்சிருந்தோம். அதுதான் பெஸ்ட். அதெல்லாம் நம்ம கரெக்டா நம்ம கண்டோம் தான் சொன்ன. ஏதோ ஒரு டைம் நீங்க சொல்ற மாதிரி கேட்டாங்கல்ல, அதாவது முடிஞ்சமா சில டைம்ல வந்துட்டு தூக்கம் ரொம்ப வரும், ரொம்ப
0: உங்களுக்கு
2: இல்ல. அதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ ஒரு நாள் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம படுத்துடலாம், தூங்கிடலாம். ஒரு நல்ல நல்ல இப்ப ஒண்ணு வேணா, வாரத்துக்கு 5 போவேன், 2 நாள் ஃப்ரீயா
0: தூங்கிடுவேன்.
2: ஆனா 1 ஃபுல்லா நான் போக மாட்டேன், 5 நல்லா வாங்கிக்குவேன், 2 வந்துட்டு திருப்பி நல்லா தூங்கிடுவேன். நான்
0: எனக்கு இன்னொரு கேள்வி வருது ஹுசைன், இப்ப இத நீங்க செய்யறதுக்கு உங்களுக்கு கூட யாராவது தேவைப்படுறாங்களா, இல்ல தனியாவே உங்களால முடியுதா?
2: அதாவது கூட ஒரு ஆள் இருந்தோம் சொன்னா கண்டிப்பா நம்மளால செய்ய முடியவே முடியாது, உடம்பு குறைக்க முடியாது, வாக்கிங் போக முடியாது. அதுல வந்துட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு கரெக்டா 7 ரெடி ஆகி நிப்பேன்.
0: வெரி குட் சார், கீப் டூயிங் தி குட் வர்க். நல்ல தொடர்ந்து.
2: இப்ப நான் 2 வாக்கிங் எடுத்தல, உடம்பு குறைச்சிருக்கிறது ஸ்லோலி தான் குறைச்சேன். சில பேர் எல்லாம் 3 2 3 வரப்பான, அப்படி எல்லாம் குறைக்கல. 2 எனக்கு வந்துட்டு ஒரு
0: 8 அப்படி இல்லைன்னா ஏன் இல்லை அதையும் சொல்லுங்க. ஃபிட்னஸ் விஷயம் பத்தி பேசிட்டு இருக்கோம். நானி கோணி பாட்டு வருது மாற்றம்ல இந்த ஸ்டேஷன்.
3: Chillax song of the hour. Chillax song of the hour. Brought to you by Plots Nale, Propshill Dane. For details, call 056-415-4242.

0: ரோலெக்ஸ்
1: சார், ஜஸ் சார்.
2: இதை விட பெஸ்ட்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா. 89.4
3: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
4: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uaelottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Player ID, Player Responsibility, TNC Supply.
5: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம் வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
6: ஹாய், நான் காஃபி.
7: ஹலோ, நான் தான் டிராவல்.
8: வணக்கம், நான் நினைவுகள்.
7: ஹாய், நான் தான் இயற்கை.
5: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
7: எங்கப்பா மனசு காணோம்?
6: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
7: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
9: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
8: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: பத்துல ஒன்பது பேர் தவற விடுறதுக்கான காரணம் கன்சிஸ்டன்சி தான். நம்ம உள்ள ஒன்ஸ் போயிட்டோம்னால ஏதாவது ஒரு சேஞ்ச் நம்ம உடம்புல தெரிஞ்சிடும். ஃபிட்னஸ்ல நீங்க கன்சிஸ்டண்டா இருக்கீங்களா? ஒருவேளை இல்லைன்னா ஏன் இருக்கீங்கன்னா எப்படி? வணக்கம், யார் இங்கே பேசுறீங்க? நன்றி, வணக்கம். நீங்க 800-8940 கால் பண்ணலாம். 800-8940 அப்படிங்கிற நம்பர் கூப்பிடுங்க. ஸோ உங்களோட கருத்துக்களை நீங்க வந்து பதிவு பண்ணுங்க. சுகித்ராஜ் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல அனுப்பிச்சிருக்காரு, நான் கன்சிஸ்டண்டாக போயிட்டே தான் இருக்கேன். நான் சில பல விஷயங்கள்லாம் ரெகுலராக இப்போ ப்ரோட்டீன் பவுடர்லாம் எடுத்தேன்னா திடீர்னு அதை ஸ்டாப் பண்ணும்போது வேறு மாதிரி இம்பாக்ட் எனக்கு வந்துருமோன்ற ஒரு தாட்டில் நான் அதை வந்து பெருசாக எடுக்கிறதில்ல. பட் இருந்தாலும் நான் ஒரு பக்கம் கன்சிஸ்டண்டாக போயிட்டுருக்கேன் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. ஸோ லாஸ்ட் ஒன் அவர் டாக்டர் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அதை அப்படியே மோட்டிவேஷன் எடுத்துக்கிட்டு இந்த தலைப்பாக எடுத்துடலாமே நான் முடிவு பண்ணியிருக்கேன். வணக்கம், யாரங்க இருந்து பேசுகிறீங்க?
1: தலைவரே வணக்கம். தலைவரே, நான் ஜஃபருல்லா கட்டாலேருந்து பேசுகிறேங்க.
0: வணக்கம் தலைவரே. ஜஃபருல்லா எங்கேருந்து பேசுகிறீங்க? சத்வாவா
1: சார்? சொல்லுங்க,
0: எங்கேருந்து பேசுகிறீங்க ஜஃபருல்லா? நீங்க வந்து எக்ஸசைஸ் பண்றது, நடக்கிறது, ஓடுறது எல்லாம் டெய்லி பண்ணுவீங்களா? எப்படி, என்ன
1: கதை? ஆமா சார், ஆக்சுவலி ஒரு அட்டாமிக் ஹேபிட்ஸ் ஒரு புக் படிச்சேன் சார்.
0: சரி,
1: அதுல வந்து நீங்க வந்து கன்சிஸ்டன்ட்டா பண்ணணும், தொடர்ந்து பண்ணணும்லாம் அவசியம் இல்ல. எப்படி பண்ணீங்கன்னா அது குமுலேட்டிவா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும்னு சொன்னாங்க, சொல்லிருந்தீங்க. அதை நான் ஃபாலோ பண்றேன், நல்லா இருக்கு சார்.
0: அப்படியே
1: கன்சிஸ்டா பண்ணணும்னு அவசியம் இல்ல சார்.
0: என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க, நான் போடுறேன். புக்க பத்தி எல்லாம் சொல்லிருக்கீங்க. ஹலோ,
1: சரி சார். கல்யாண மாலை கொண்டாடும் பின் முடிஞ்சா போடுங்க சார்.
0: முடிஞ்சா கண்டிப்பா போடுறேன்.
2: பல வாழ்க்கை ஓகே, ரொம்ப கன்சிஸ்டன்ட்னா ரொம்ப அப்படியே ஜிமஹாலிக்கா இருப்பேன் நான் எப்பயுமே. மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு டைமும் போவேன்.
0: ஓகே ஓகே ஓகே,
2: அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். தென் ஐ ஹட் அ ஸ்மால் ஆங்கிள், வந்து ஒரு சின்ன ஹேர்லைன் ஃபிராக்சர் ஆச்சு.
0: சரி,
2: சோ அது கொஞ்சம் கேப் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் தட் நான் அதை கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் பண்றது, ரீஸ்டார்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். பட் அதை நான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ணேன்.
0: ஓகே, வெரி குட்.
2: லாட் ஆஃப் சேஞ்சஸ் இன் த பாடி, அதை நம்மளே நம்ம வந்து பார்த்து நம்மளை அட்ராக்ட் பண்ணி நம்மளே மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு இது கொடுக்கும் அது.
0: ஓகே,
2: அது ஒரு விதமான ஒரு இன்டாக்சிகேஷன் சொல்லலாம். அது அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். பிளஸ் நம்ம அது வந்து ரொம்ப நம்மளை டிசிப்ளின் பண்ணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்டையே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். நம்ம முன்னாடி நிறைய ஃபேன்சி பண்ணிருப்போம் சாப்பாடை, அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அந்த விதத்துல வந்து லாட் ஆஃப் அட்வான்டேஜ். எனக்கு ரீசெண்டா ஒரு ஒரு இன்சிடென்ட் ஆச்சு. ஜஸ்ட் அபவுட் இயர் ஆகோ நான் ஒர்க் அவுட் பண்ணிருக்கும் போது எனக்கு வந்து ஐ ஹட் அ ஹார்ட் அட்டாக்.
0: ஓ மை காட். ஓகே, ஹோப் யூ ஆர் ஃபைன் நவ. லைக்
2: yeah, okay, I'm okay. But na enna adukapra na vandu doctor sonnaru you cannot lift any weights because you are just above 50. So adanalu vandu summa ground exercises maybe oru chinna muscle flexing pannite maina walk pannunga, adhu dhaan important appadina. Adhiley consistency inconsistency irukku, but at the same time adu sutthama odama adhe nerathula na enala mudinja alavukku na vandu I'm trying to eppapala mudiyudho adala pannit iruken.
0: என்ன
2: கேப்பாரு, ஒரு இதா எடுத்துட்டு ரொம்ப ஓவர் என்தூசியஸா பண்ண கூடாதுன்றதுக்காக சொல்றேன்.
0: புரியுது சார், புரியுது சார். தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச் ஃபார் திஸ் விஸ்டம். ஏன் சொல்றேன்னா, நீங்க வந்து ரொம்ப அதாவது பிரிட்ஜ் பேலன்ஸ் பண்ணி இருக்கணும். எதுவுமே பண்ணாம இருக்கிறது தப்பு, ஒரேடியா பண்றது தப்புங்கறத அழகா சொன்னீங்க நீங்க. தேங்க் யூ சார். தேங்க் யூ, ஹேவ் அ நைஸ் டே.
2: தேங்க்ஸ்,
0: யா, பை பை, டேக் கேர். அண்ட் 10 மணிக்கு மேல நம்ம தொடர்ந்து பேசுவோம். ரெண்டு பாட்டு பேக் டு பேக் வருது. 89.4 தமிழ் எஃப்எம்ல மெர்சல் மார்னிங். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்.
0: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: சென்னைக்கு வெளியில் தனி நிர்வாக நகரம் அமைக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நெருக்கடியான பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகத்தை அமைக்கக்கூடாது என்று அவர் கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலகம் மற்றும் சட்டப்பேரவைக்கு 20 லட்சம் சதுர அடி பரப்பளவில் புதிய வளாகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ள நிலையில், பட்டினப்பாக்கம் பகுதியில் அந்த வளாகம் அமைக்கப்படவிருப்பதாக ஊடகங்களில் அதிகாரப்பூர்வமற்ற செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த செய்திகள் உண்மையாக இருந்தால் அது தொலைநோக்கு பார்வையற்றதாகவே இருக்கும் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: குஜராத் மாநிலம் சூரத்தின் சரோலி பகுதியில் உள்ள ஷியாம் சாங்கினி ஜவுளி சந்தையில் இன்று அதிகாலை பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தீ வேகமாக பரவியதைத் தொடர்ந்து சம்பவ இடத்தில் தீயணைப்பு படையினர் பெருமளவில் குவிக்கப்பட்டு தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். தீ விபத்துக்கான காரணம் குறித்தும் செய்த விவரங்கள் குறித்தும் இதுவரை முழுமையான தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. தீ விபத்து தொடர்பில் அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கைக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்தார். ஜனாதிபதி செயலகத்தில் இச்சந்திப்பு இடம்பெற்றது. இந்த பயணத்தின் போது இந்திய பாதுகாப்பு அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏ வைஸ் மார்ஷல் சம்பத் துயகுந்த உள்ளிட்ட பலரையும் சந்திக்க உள்ளார். கடந்த ஆண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை பயணத்தின் போது கையெழுத்திடப்பட்ட இந்திய இலங்கை பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை அமல்படுத்துவது குறித்தும் இந்த பயணத்தின் போது மீளாய்வு செய்யப்பட உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேல் அரசுடனான பேச்சுவார்த்தை தொடர்பான ஊடக செய்திகளுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் பதிலளித்துள்ளது. அரசு தலைவர்களுக்கிடையிலான உரையாடல்கள் தொடர்பான ஊடகச் செய்திகள் அல்லது யூகங்கள் குறித்து ஐக்கிய அரபு அமீரக அரசு கருத்து தெரிவிப்பதில்லை என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அக்டோபர் 7 முதல் பிராந்தியத்தில் பதற்றத்தை தணிப்பது, அமைதியையும் நிலைத்தன்மையையும் உறுதி செய்வது மற்றும் வன்முறையை தடுப்பது ஆகியவற்றை நோக்கமாக கொண்டே ஐக்கிய அரபு அமீரகம் தொடர்ந்தும் வருவதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: ஈரானின் முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி மையமான கார் தீவில் நேற்று பலத்த வெடிப்புச் சத்தங்கள் கேட்டதாக அந்நாட்டு உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. சில நிமிடங்களுக்கு முன்பு கார் தீவின் சில பகுதிகளில் பல வெடிப்புச் சத்தங்கள் கேட்டதாக மெகல் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனினும் வெடிப்புகளுக்கான காரணம் குறித்து எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை. இதனிடையே ஈரானிய எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்களை ஈரான் இலக்கு வைக்கும் என்று ஈரான் ஆயுதப்படைகளின் தலைமை அதிகாரி அலி அப்துல்லாஹி எச்சரித்துள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: பாரா உலக வில்வித்தை போட்டியில் ஆண்களுக்கான பிரிவில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. உலக ஆச்சரியா பாரா சீரீஸின் இறுதிப் போட்டிக்கு முந்தைய நாளில் இந்திய ஆண்கள் ரிகர்வ் மற்றும் காம்பவுண்ட் அணிகள் தலா 1 தங்கப்பதக்கம் வென்றன. இதேவேளை இந்திய மகளிர் ரிகர்வ் அணி வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றியது. இதன் மூலம் போட்டியின் முக்கிய நாளில் இந்திய அணி 2 தங்கம் மற்றும் 1 வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தில் உள்ளக பகுதிகளில் இன்று 47 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எனினும் வார இறுதியில் வெப்பநிலை சற்று வீழ்ச்சியடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்று பொதுவாக ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவும். லேசானது முதல் மிதமான காற்று வீசக்கூடும். அவ்வப்போது காற்றின் வேகம் மணிக்கு 35 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 35 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 37 டிகிரி செல்சியஸிலும், துபாய், ராசல் கைமா, உம்மல் குவைன் மற்றும் அஜ்மானில் 38 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் தற்பொழுது 39 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 11 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
3: நினைச்சு பாக்கலீங்க.
4: சிங்கா ஹரிஹரன்.

0: ஆறு கண்ட்ரி ஒரே விசா.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo One Courier, number 1 in GCC.
0: ஸோ ஷெங்கன் விசாவை போல ஜிசிசி கண்ட்ரீஸ்க்கு கிராண்ட் டூரிஸ்ட் விசா வந்து கூடி சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு ஜிசிசியோட தலைமை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சிலு கீழே இருக்கக்கூடிய ஆறு நாடுகளுக்கு நீங்கள் வந்து ஈஸியாக ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த ஒரு மெத்தட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ இந்த 1. ஏர் ட்ராவலர்ஸ் ப்ராஜெக்ட் வந்து Feb 2026 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக அபுதாபி ஜாயித் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அண்ட் பஹ்ரைன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை இணைக்கக்கூடிய வகையில் இதோட பைலட் ஃபேஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுவுமே கூடி சீக்கிரம் வரப்போகுது. அண்ட் ஆல்சோ இது வந்து மொத்த ஜிசிசியோட இணையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னும், இது ஒரு யூனிஃபைடு வீசாவாக மாறும் அப்படின்னும் தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த ப்ரப்போசல் 2023 நமக்கு அக்டோபர் மாதம் போல் வந்துச்சு. ஸோ கூடி சீக்கிரம் இதுக்கான காஸ்ட் டியூரேஷன் எல்லாமே வந்து டிஸ்க்ளோஸ் செய்யப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: All right, நம்ம தலைப்புல தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அப்டேட்ஸ்லாம் பார்த்து முடிச்சிரலாம். எஸ் தங்கத்தோட விலை என்ன அப்படிங்கறதே நான் சொல்றேன்.
1: இன்று தங்கத்தின் விலை
0: 24 கேரட் தங்கம் 528 திர்ஹம்ஸ், 22 கேரட் தங்கம் 489, 21 கேரட் தங்கம் 468.75, 18 கேரட் 401.75.
1: இன்று தங்கத்தின் விலை. Back to back.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: நாம பந்தயத்தை காப்பாத்தல.
2: ஐயோ சார், செம்ம மேட்டர் சார். ஆனா என்ன தொண்டையில கிச்சு கிச்சா
3: இரு, அவர் இன்னும் பேசி முடிக்கல சார். நீங்க சொல்லுங்க சார்.
1: பந்தயத்தை நம்மளை காப்பாத்துரு.
2: ஹீரோ மாதிரி படம் கூட்டிட்டு வராரு, யாரு நம்ம சூர்யா?
3: அது மட்டுமா, டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காரு இந்த படத்துல.
2: செம்மையா இருக்கு போது படம்.
1: படம் இறங்குற பிளேயர்ஸ் பந்தயத்துக்கு உண்மையா இருந்தா இந்த காத்தும் கடலும் என்னைக்குமே உங்களை கைவிடாது.
4: மதிவாரன் புகழேந்தி இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ் குமாரி செய்யோ, சூரி, மகிமா நம்பியார் மற்றும் சத்யராஜ் நடிக்கும் மண்டாடி எதிர்வரும் செப்டம்பர் 10ஆம் தேதி அமீரக திரையரங்குகளில் வெளியாகின்றது. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் .tv.
5: We'll be back after a short commercial break.
6: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
7: உங்களுக்காகவே ஐஎஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
6: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
7: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன், கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 050-310-8255.
8: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
9: ஒண்ணு கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
10: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்க?

0: பதினஞ்சு வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். தானே ஃபார் டீடைல்ஸ் கால் 0564154242.

0: யாருக்குன்னா ஆசை இல்லை, எல்லாருக்கும் தான் ஆசை, ஃபிட்டாக இருக்கணும், நல்லா இருக்கணும், ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு. ஆனால் நடக்க மாட்டேங்குதே. அதுக்கான காரணம் என்ன? ஒருவேளை நீங்கள் இந்த ஃபிட்னஸ் ஜிம்முக்கு போகிறது, ஓடுறது, நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, எப்படி நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஒருவேளை உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியல, ஏதாவது ஒன்று தடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏன் தடுக்குதுங்கிறத சொல்லுங்கள். ரெண்டுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே போயிட்டு இருக்கக்கூடியவங்க நீங்கள் சொல்கிற விஷயம் மூலமாக என்ன மாதிரி ஆட்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க. ஆல்சோ நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கீங்க, ஏன் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா ஓ இப்படிலாம் இருக்குமான்னு சொல்லிட்டு நம்ம நாலேஜும் கெயின் பண்ணிக்கலாம். 800-8940 கால் பண்ணலாம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்கள் எப்படி
1: இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ.
0: ஓகே, வாட்ஸ் யுவர் குட் நேம்?
1: ஆகாஷ்.
0: ஆகாஷ், சொல்லுங்க ஆகாஷ்.
1: ஆக்சுவலி ப்ரோ, நம்ம வாக்கிங் ஜாக்கிங் அதெல்லாம் ரெகுலரா போயிட்டு இருக்கு.
0: ஓ வெரி குட்.
1: பட் அது ஆனா வந்துட்டு அது வந்துட்டு நீங்க அது மட்டும் போய் வெயிட் லாஸ் பண்ணணும்னா பண்ண முடியாது. நீங்க ஃபுட்டை கண்ட்ரோல் எடுத்துக்கணும். அது மெயின் வந்து நம்ம மெயினா வந்துட்டு ரைஸ கம்மி பண்ணிக்கணும்.
0: ஓகே, கார்போஹைட்ரேட்ஸ கம்மி பண்ணிரணும்.
1: ஆமா, அதுல கலோரிஸ் நல்லா ஜாஸ்தி இருக்கும். அதுல மேக்சிமம் நம்ம இப்ப நான் எடுக்கிறதுன்னா ரெண்டு ஐட்டம் தான் ரெகுலரா எடுக்கிறது.
0: ஒன்னு
1: சாலட், எக், அதை விட்டுற சிக்கன், இந்த மூணு தான். த்ரீ டைம்ஸ் இப்ப அதுதான் எடுக்கிறது.
0: போர் அடிக்கலையா? போர் அடிக்கலையா?
1: அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நமக்கு ஒரு டிஃபரெண்டா இருந்துச்சு, போர் அடிச்சது, சாப்பிடவே நமக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. பட் அது கண்ட்ரோல் எடுக்கிறனால வந்துட்டு இப்போ ஒரு ஓகே.
0: சாதம் குழம்புல வச்சு சாப்பிடணும்னு தோணலையா? சாப்பிடுறீங்களா?
1: நடுவுல
0: நீங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் வரேன் வச்சுங்க, உங்களுக்கு ஒரு ட்ரீட் கூட்டு போறேன், சரியா? ஒயிட் ரைஸ் போட்டுறேன், பருப்பு போட்டு அப்படியே நெய் ஊத்துறேன் அது மேல பருப்புல.
1: ஓகே,
0: வெஜ்லயே சொல்றேன் இப்போதைக்கு. உருளைக்கிழங்கு காரக்கறி வித் பட்டாணி மிக்ஸ், சரியா? கூட்டு லைட்டா, அதுக்கடுத்து நல்ல சுட சுட சாம்பார் ரசம், அப்பளம் அப்படியே பொறிச்சு ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு வராங்க.
1: ஓகே,
0: நீ என்ன பண்ணுவீங்க?
1: சாப்பிட மாட்டேன். ஏன்னா இது நடந்துச்சு. ஆக்சுவலி நம்ம இப்போ சார்ஜால மிட் நைட் பிரியாணி ஃபேமஸா போயிட்டு இருக்கு. அது ஆக்சுவலி கூட்டு போய் எனக்கு அது தெரியாது, அங்கதான் கூட்டு போறாங்கன்னு எந்த யாருமே சொல்லல ஃப்ரெண்ட்ஸ். நான் சாப்பிடலன்னா அவங்களுக்கும் தெரியும், ரெகுலரா இப்ப அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு 3 மந்த்ஸ் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அவங்களுக்கு வேணுக்குன்னே கூட்டு போயிட்டு அப்பளம் வேணா விதவிதமா எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் சிக்கன் 65ல இருந்து எல்லாமே வரிசையா
0: வச்சுட்டானோ,
1: எனக்கு அவ்வளவு டெம்ட். ஆனா வேற வழி இல்ல, சாப்பிடாம இருக்கணும். அவங்களுக்கு சரி கூட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு ஒரு வாய் மட்டும் தான் வச்சுட்டு அப்படியே எஞ்சிட்டேன், போதும் வேண்டாம் ஏதோ அப்படின்னு வெளியே வந்துட்டேன்.
0: முன்னாடி நீங்க தஞ்சாவூர், கும்பகோணம், திருவாரூர் அந்த சைடா உங்க ஊரு?
1: இல்ல ப்ரோ, திருநெல்வேலி.
0: திருநெல்வேலி? ஓகே, நைஸ் நைஸ். டக்குனு உங்க ஸ்லாங் வச்சு யோசிச்சேன், பட் சரியா போயிட்டேன். சாப்பாட்டுல எப்படி ஃபெயிலா போறனோ கண்டதி சாப்பிட்டு இதுல பரவாயில்ல பரவாயில்ல. எனவே தேங்க்யூ பிரதர் கால் பண்ணி, ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசினதுல. ஸோ நான் வச்சா எல்லா டெஸ்ட்லயும் அவர் பாஸ் ஆயிட்டாரு, அதனாலதான் அவர் கன்சிஸ்டண்டா இருக்காரு. அவ்வளவுதாங்க மேட்ரு. கண்ட்ரோல் இஸ் எவ்ரி திங், எவ்ரி திங். என்ன வேணா சொல்லுங்க, கண்ட்ரோல் வேணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் தானே சொல்லிட்டு எல்லா நாளும் ஒரு நாளா மாறிடும். ஆனா அந்த என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்ற ஆட்கள் உண்மையிலே இருக்காங்க, அவங்களை கண்டுதான் நான் வியக்கேன்.
2: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
3: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.
4: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
5: incoming
4: சுட சுட புத்தம் புது பாட்டு.
3: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: இன்ட்ரோடக்டரி ஆஃபர் அபியங்கம் கிளி ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரும்ஸ் தான்.
1: ஹே ஃபைல் பண்ணிட்டல்ல,
2: நீ ஃபைல் செய்யாதவா? போய் ஃபைல் கராத
0: லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கனா எரர் வரும், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், பெனல்டிஸ் இதெல்லாம் தேவையா?
1: 2025 ஃபைனான்சியல் இயர உங்க கம்பெனி ஃபாலோ பண்ணா உங்க கார்ப்பரேட் டாக்ஸ் ரிட்டர்ன்கான டியூ டேட் செப்டம்பர் 2026. 18,000 பிளஸ் ஹாப்பி கிளையன்ட்ஸ் அண்ட் கூகுள்ல 4.9 ஸ்டார் ரேட்டிங்கோட இருக்கிற VAT கன்சல்டன்ட் சூஸ் பண்ணுங்க.
0: FTA approved leading tax agency.
1: The VAT consultant caller

0: 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: வெல்கம் பேக். இது பர்சல் மார்னிங் ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். டிராஃபிக் எங்க இருக்குன்னு டீடைல்டா பார்த்து முடிச்சிட்டு அப்படியே உங்களுக்கு பிடிச்ச பாட்டையும் நான் வந்து கொடுத்துறேன்.
1: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
0: All right, நீங்க 800-8940 கால் பண்ண ஆரம்பிச்சிருங்க, உங்களுக்கான பாட்டு வந்து கிடைக்கும். அண்ட் துபாய் ஹில்ஸ் மால் பக்கத்தில் 1-2 கிராஷ் போட இருக்கு அல்கேட் ரோட்ல டுவர்ட்ஸ் அல்கூஸ், எஸ் அல்பர்ஷாலேருந்து டுவர்ட்ஸ் பிஸ்னஸ் பே போகிற டைரக்ஷன்லனு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல வந்து நல்ல ஸ்லோ மூமெண்ட் வந்து காணப்படுகிறது. D63 கொஞ்சம் டிராஃபிக் உள்ளது உம்சகீமில்,

0: ஸோ டுவர்ட் ஷேக் சாயித் ரோட் அண்ட் E311 துபாய்க்குள்ள பெருசாக டிராஃபிக் இல்லை. ஷார்ஜா டு துபாய் மட்டும் கொஞ்சோண்டு டிராஃபிக் இருக்குது பிகாஸ் ஆஃப் அ கிராஷ். அது எங்கன்னா யூனிவர்சிட்டி சிட்டி முவைலா பக்கத்தில் அல்ஜாகியா சிட்டி சென்டர் தான் உடனே. அண்ட் மலையா ஸ்ட்ரீட்டில் டிராஃபிக் கூட ஆரம்பிச்சிருச்சு கிசைஸ் அண்ட் E11 டுவர்ட்ஸ் துபாய். அண்ட் இந்த ஃபெஸ்டிவல் சிட்டி மால் வாசலில் ஆரம்பித்து அப்படியே ஃபுல்லாகவே எங்கே தெரியுமா, நீங்கள் வந்து உம்ரமூல்லாம் தாண்டி D83 எடுத்து அலித்தியாட் ரோட் போகிற வரைக்கும், அலித்தியாட் ஸ்ட்ரீட் போகிற வரைக்குமே ஸ்லோவாக தான் இருக்குது. ஃபெஸ்டிவல் சிட்டி மால் கிட்ட ஆரம்பித்த டிராஃபிக் நல்ல ஸ்லோ மூமெண்ட்டாக அப்படியே போயிட்டுருக்குது. சரியா, இதுதான் தற்போதைய நிலவரம், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க.
1: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: வணக்கம், யாரங்க இந்த பேசுறீங்க?
2: உமல் கோயிலிருந்து ஸ்ரீதரன்.
0: ஸ்ரீதரன்,
2: yes sir.
0: Okay sir, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
2: சர்க்கார்ல இருந்து OLY பொண்ணு.
0: OMG பொண்ணா? ஓகே, நான் போட்டு விடுறேன். வித்தியாசமான ஒரு பாட்டை கேட்டு இருக்கீங்களே, நாய்ஸ் நாய்ஸ். தேங்க்யூ மிஸ்டர் ஸ்ரீதரன். அடுத்து நம்ம கூட யார் பேசுறாங்கன்னு பார்க்கலாம். என்ன மேன் கட் ஆயிடுச்சு, நீங்க பேசணும் பாட்டு கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 800-8940-800-8940 அப்படிங்கிற நம்பர் கழிக்கலாம். அடுத்து யார் பேசுறாங்கன்னு பாத்துருவோம். வணக்கம், யாரங்க பேசுறீங்க? வணக்கம் அண்ணன், உங்க பேர் சொல்லுங்க. நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா?
2: நான்
0: இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். இன்னொரு பாட்டு கூட குடுக்கலாமே, ஒண்ணுக்கு மூணு பாட்டா குடுக்கறேன். பேசுறீங்க?
2: சிம்பு
0: படம் தானே ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டு போடவா? ஓகே, நான் போட்டு
2: விட்டுறேன்.
0: தேங்க்யூ, பை போலர், ஹாவ் அ நைஸ் டே. அண்ட் ரொம்ப நாளாக மென்ஸ் கிரிக்கெட் பார்க்காத மாதிரியே ஒரு ஃபீல், குட்டி குட்டி மேட்சஸ் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு, பட் அது எதுவுமே எனக்கு மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்கல. என்னத்தே அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் திடீர்னு ஒரு மேட்ச் வந்து ஏதாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கொடுக்குமா அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்தளவுக்கு ஐபிஎல் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, நல்லஸ்மி உக்கார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஐபிஎல் பார்க்காம இருக்கிறது. பட் விமன்ஸ் கிரிக்கெட் பயங்கர சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு. மறுபடியும் ஒரு ரிமைண்டர் கொடுத்துறேன், ஏஷியா கப் நடந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்களா நீங்கள்? ஸோ அதில் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஃபைனல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நண்பர் ஒருத்தர் வந்து எனக்கு டிஎம் பண்ணியிருந்தாரு. எனிவேஸ் எப்படி வந்தாலும் சரி, இந்தியா ஜெயிக்கினால் தான். இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் நாளைக்கு ஈவினிங் 6:30 துபாயில், ஃப்ரைடே ஈவினிங் 6:30 ஸ்ரீலங்கா வர்சஸ் பாகிஸ்தான், அண்ட் சண்டே ஈவினிங் 6:30 ஃபைனல் டேஷ் வர்சஸ் டேஷ். அந்த டேஷ் வர்சஸ் டேஷில் ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் இருக்கலாம், ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் இருக்க முடியாது, சாரி, ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் இருக்கலாம், பாகிஸ்தான் பங்களாதேஷ் இருக்கலாம், இந்தியா ஸ்ரீலங்கா இருக்கலாம், இந்தியா பாகிஸ்தான் இருக்கலாம் ஃபைனலில். பட் மேக்ஸிமம் இந்தியா ஸ்ரீலங்கா இருக்குன்றது என்னுடைய கணிப்பு. ஏன்னா பாகிஸ்தான் விமன்ஸ் டீமோட கரண்ட் ஃபார்ம் எடுத்து பார்க்கும்போது அவங்க கேப்டன் ஃபாத்திமா சானா நல்லா விளையாடுவாங்க, நடுவில் ஒரு சீரீஸ் ஃபுல்லாக அவங்க தான் காப்பாற்றி கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் இப்போ அவங்க டீம் ரொம்ப ரொம்ப அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காங்களோன்னு ஃபீல் ஆகுது. ஏன்னா சின்ன சின்ன டீம்ஸ் கூட, அசோசியேட் டீம்ஸ் கூட அவங்க வந்து 110-120 இப்படி தான் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸ்ரீலங்கன் விமன்ஸ் டீம் பயங்கர ஸ்ட்ராங், ஸோ அவங்கள அடிச்சுட்டு வருதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். தெரியல என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். இன்னொரு பக்கம் டென்னிஸில் யுஎஸ் ஓப்பன் போயிட்டு இருக்கு, அதை பற்றின ஒரு அப்டேட்டும் நான் கொடுத்துட்றேன். ஸோ யுஎஸ் ஓப்பன் பொறுத்த வரைக்கும் நோவக் ஜோக்கோவிச் வந்து ஒரு ஒரு ஷாக் எக்ஸிட்டை ஃபேஸ் பண்ணார். அவர் பாவங்க, அவருக்கு இருக்கிற வயசுக்கு இவ்வளோ ஆடுறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் தெரியுமா. ஸோ கார்லோஸ் ஆல்கராஸ் வர்சஸ் பி ஷெல்டன் மேட்ச் இப்போ குவார்டர் ஃபைனல் நடந்துகிட்டு இருக்கு. அதில் ஃபஸ்ட்டு செட்டு ஆல்கராஸ் வின்னு, செகண்ட் செட்டு மூணாவது செட்டு ஷெல்டன் வின்னு, லோக்கல் யுஎஸ் காரர் அவர், அந்த ஊருக்காரரு. அடுத்து அஞ்சாவது செட்டு இப்போ பரபரன் போயிட்டு இருக்கு, நாலாவது செட்டு ஆல்கராஸ் வின்னு. ஓகேவா? ஸோ இன்னொரு பக்கம் மென்ஸில் ஸ்வரேவ் ஆடிக்கிட்டு இருக்காரு, அவர் தான் நம்பர் ஒன் சீட்டில் இருக்கா அப்படியே. அண்ட் விமன் சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் பெகுலா, மிரா ஆண்ட்ரேவா, அதுக்கப்புறம் ஜெங், ரிபாக்கினா இவங்களாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவங்களாம் ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான நேம்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். மற்றபடி நான் இந்தியன்ஸ் யாராவது டென்னிஸ் ஆடுவாங்களா அப்படின்னு அப்பப்போ பார்ப்பேன். டபுள்ஸ் அண்ட் மிக்சட் டபுள்ஸில் யாருமே கிடையாது. ஸோ இந்த யுஎஸ் ஓப்பனில் ஃபுல்லாகவே மற்ற நாட்டுக்காரங்கனா ஆடிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக ரீசெண்ட் டைம்ஸில் செக் ரிப்பப்ளிக் அண்ட் ஃபிலிப்பீன்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருக்காங்க டென்னிஸில். ஓகே, நான் அப்படிங்கேருந்து கிளம்புறேன். அண்ட் ஆர்ஜி நிவேதா வந்துட்டாங்க மசாலா கஃபே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க. நாளையிலேருந்து உங்களுக்கு ஆர்ஜி கீர்த்தனா வந்துருவாங்க, நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். நான் மதியம் 11 மணிக்கு மூவ் ஆயிடுவேன். நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் விமர்சனங்கள் எதுவாக இருந்தாலும் 89.4 தமிழ் எஃப்எம் சமூக வலைதள பக்கங்களை தெரியப்படுத்துங்க. அண்ட் இத்துடன் நாளை மதியமாக காலையோ மிட் மார்னிங் வச்சிங்களேன் 11 மணிக்கு உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். டேக் கேர், பை பை அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasa thottu mittu.

0: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.
2: Coming up next.
3: அடுத்து வருவது மசாலா கேஃபே.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: எதிர்வரும் செப்டம்பர் 15 தொடங்கவிருந்த தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டம் முதல்வரின் வெளிநாட்டு பயணத்தால் தள்ளிப்போவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் டி ராஜா அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரை நேரில் சந்தித்து நலம் விசாரித்த அமைச்சர் அருண்ராஜ் செய்தியாளர்களை சந்தித்தபோது தாய் மாமன் தங்க மோதிர திட்டம் பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது. நீங்கள் நினைப்பது போல் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் தள்ளிப்போகின்றது. முதல்வரின் வெளிநாட்டு பயணம் காரணமாக தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் தொடங்குவது தள்ளிப்போகின்றது என்று அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். நீங்கள் ஊகிப்பது போல் உசிலம்பட்டியில்தான் அத்திட்டம் தொடங்கப்படும் என்றும் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்றும் கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
3: தான் தப்பியோடிய தொழிலதிபர் என்ற குற்றச்சாட்டை விஜய் மல்லையா மறுத்துள்ளார். மேலும் தான் குற்றமற்றவர் என்று சமூக வலைதளமான எக்ஸ் பக்கத்தில் அவர் தொடர் பதிவுகளை வெளியிட்டுள்ளார். இந்தியாவுக்கு திரும்புவதற்கு சட்டரீதியான தடைகள் இருப்பதாகவும் அதனாலேயே பிரிட்டனில் தங்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தன்னை தப்பியோடியவர் என அழைப்பது சரியல்ல என்றும் விஜய் மல்லையா கூறியுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
3: மலேரியா மற்றும் தாய்மார்கள் புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கான ரணஜன்னி நோய்களை வெற்றிகரமாக ஒழித்த நிலையை 10 ஆண்டுகளாக தொடர்ந்தும் பேணி வருவதற்காக உலக சுகாதார அமைப்பு இலங்கைக்கு சிறப்பு அதிகாரப்பூர்வ மதிப்பீட்டு சான்றிதழை வழங்கியுள்ளது. திமோர் லெஸ்தேயின் டெல்லி நகரில் நடைபெற்று வரும் உலக சுகாதார அமைப்பின் தென்கிழக்காசிய பிராந்திய குழுவின் 79வது அமர்வின் போது சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாத்திசவிடம் இந்த மதிப்பீட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. உலக சுகாதார அமைப்பின் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் டெட்ரோஸ் அதனம் கேப்ரியேசஸினால் இந்த சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதுடன் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தென்கிழக்கு ஆசிய பிராந்திய அலுவலகத்தின் பொறுப்பதிகாரி கலாநிதி நிலேஷ் புத்தா என்பவரின் கையொப்பத்துடன் இது வெளியிடப்பட்டுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
3: வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நாடுகளின் குடிமக்கள் விரைவில் உறுப்பு நாடுகளுக்கிடையே மேலும் எளிதாக பயணம் செய்யும் வகையில் புதிய வசதிகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. இதில் பரஸ்பரம் ஓட்டுநர் உரிமங்களை அங்கீகரித்தல், எல்லைப் பகுதிகளில் தனி வழித்தடங்கள் அமைத்தல் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளை ஒன்றுடன் ஒன்று இணைத்தல் போன்ற சிறப்பு நடவடிக்கைகள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
3: நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1357 உயர்ந்துள்ளது. இந்தியா சீனா உதவியுடன் தற்காலிகமாக பாலங்கள் சாலைகள் சீரமைப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இடிபாடுகளில் சிக்கியிருந்த 13,583 பேர் மீட்கப்பட்ட நிலையில் மேலும் 5,326 பேர் தொடர்ந்தும் காணாமற் போயுள்ளனர். காணாமற் போனோரை தேடும் பணிகள் தொடர்கின்றன. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரில் காலிறுதி ஆட்டங்கள் ஆரம்பமாகியுள்ளன. மகளிர் ஒற்றையர் பிரிவில் நடைபெற்ற முதல் காலிறுதி ஆட்டத்தில் ஜெசிகா பெகுலா வெற்றி பெற்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றார். எம்மா நவர்ரோவை காலிறுதியில் எதிர்கொண்ட ஜெசிகா பெகுலா 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றார். இதனிடையே ஆடவர் ஒற்றையர் பிரிவில் காலிறுதி ஆட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் பென் ஷெல்டன் மற்றும் கார்லஸ் அல்காராஸ் ஆகியோர் பல பரீட்சை நடத்தி வருகின்றனர். முதல் செட்டை கார்லஸ் அல்காராஸ் 7-6 என கைப்பற்றிய நிலையில் அடுத்த 2 செட்களையும் பென் ஷெல்டன் 6-1, 6-3 என கைப்பற்றினார். அடுத்த செட்டில் கார்லஸ் அல்காராஸ் 6-1 என்ற அடிப்படையில் முன்னிலை பெற்றார். 5வது சுற்றில் பென் ஷெல்டன் 4 எனவும் கார்லஸ் அல்காராஸ் 3 எனவும் துடுப்பெடுத்தாடி ஆடி வருகின்றனர்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தில் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் பல பகுதிகளிலும் வீழ்ச்சியடைந்துள்ளது. எனினும் இன்று உள்ளக பிராந்தியங்களில் 47 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 35 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 37 டிகிரி செல்சியஸிலும், துபாய், ராசல் கைமா, உமல் குவைன் மற்றும் அஜ்மானில் 38 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் தற்பொழுது 39 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. வார இறுதியில் வெப்பம் சற்று வீழ்ச்சியடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்று பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பநிலையில் தற்பொழுது உயர்வு ஏற்பட்டுள்ளது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 36 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 38 டிகிரி செல்சியஸிலும், துபாய், உம்மல் குவைன் மற்றும் அஜ்மானில் 39 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமா மற்றும் ஷார்ஜாவில் 40 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

ஹாப்பி மிட் மார்னிங் அண்ட் அகேன் மூன்றாவது நாளாக தொடர்ச்சியாக வந்தாச்சு ஆர்ஜன் வேதா ஒன் மசாலா கேஃபு. ஸோ 89.4 தமிழ் எஃப்எம் யூஏஸ் நம்பர் ஒன் தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். எஸ், வரக்கூடிய ஃபீட்பேக் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, தேங்க்யூ ஸோ மச். அதாவது இந்த மிட் மார்னிங்கில் கேட்காதவங்க என்னுடைய குரலை கேட்டுட்டு, ஓ நீங்கள் இன்னும் துபாய்க்கு விட்டு போகலையா, நீங்கள் இன்னும் துபாயில் தான் இருக்கிறீங்களாலாம் கேட்குறீங்க. வருவோம், துபாய் எங்கே நம்ம பக்கத்தில் தானே இருக்குது, இந்த மாதிரி தான் துபாய் எங்கே இருக்குது, ஈரோடு பக்கம் இருக்குது, தூத்துக்குடி பக்கம் இருக்குங்கிற மாதிரி. பட் ஒன்ஸ் யோசிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கும் அதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியாது. நம்மெல்லாம் எங்கே ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படின்னு யோசிச்சனாம இன்னைக்கு எந்த ஃப்ளைட்டில் போகலாம், இந்த ஃப்ளைட் நல்லா இருக்காது, இந்த ஃப்ளைட் ரொம்ப இதுவாக இருக்கும், ஐயோ அப்படிலாம் சொல்லி டிசைட் பண்ணி சூஸ் பண்ணி நாம் இன்னைக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். விச் இஸ் அ பிளஸ்ஸிங். அண்ட் நம்ம வந்து அதுக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குதுன்னா அதை வந்து அதை நினச்சி சந்தோஷப்பட்டதோ அதுக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்கிறதையோ விட்டுட்டு இல்லாத ஒரு விஷயத்த நினச்சி புலம்பிகிட்டே இருக்க வேண்டியது. அவன் அங்கே போயிட்டான், இங்கே போயிட்டான், இதை பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான். பட் நம்மளையும் அதே மாதிரி தான் யாரோ ஒருத்தங்க இன்ஸ்பிரேஷனாகவும் அல்லது ஜெலசியோடையும் பார்ப்பாங்க. பாரு அந்த பொண்ணு அங்கே போயிடுச்சு, பாரு அவன் அங்கே போயிட்டான், பாரு அவன் இன்னைக்கு பெரிய ஆளாயிட்டான், அவன் துபாயில் கார்லாம் வச்சிருக்கானாமா, இப்படிலாம் பேசுவாங்க. ஸோ எஸ், நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி பேசிட்டே தான் இருப்பாங்க. அண்ட் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியதும், நமக்கு ஒரு விஷயம் புதுசாக நல்லது நடக்கணும், இதுலேருந்து பெட்டர் லைஃப்க்கு நம்ம மூவ் ஆகணும்னு நம்ம நினைக்கிறோம்னா அதுக்கு ஆல்ரெடி நமக்கு கையில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வந்து எஸ் ஐம் சோ தேங்க்யூ, ஹாப்பி அப்படிங்கிறத நம்ம வந்து அக்னாலேஜ் பண்ணணும். எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வேலை, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வந்து அந்த கல்யாண வாழ்க்கை, குழந்தைங்க இருக்காங்களா, அது இஃப் யூ ஓன் அ கார், அது இஃப் யூ ஆர் ட்ரீமிங் ஆஃப் மொபைல் ஃபோன், அது இப்போ உங்கள் கையில் இருக்குது, இப்படி எல்லா சின்ன சின்ன விஷயங்களுக்கும் யூ ஷுட் பி கிரேட்ஃபுல். பேசலாம். அண்ட் எஸ் திஸ் இஸ் மசாலா கேஸ், நான் உங்கள் ஆர்ஜன் வேதா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு.
2: என்னடா பொண்ணு, அவளை மாதிரி நான் பார்த்ததே இல்லைடா. எனக்கு எனக்கு பைத்தியமே பிடிச்சிட்டு போல இருக்கட்டா.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: The nation is in danger.
2: Bro, சர்தார் படம் பாத்தீங்களா?
3: பாத்துருக்கேனே.
2: இப்ப சர்தார் 2 வருதாமே.
4: அந்த கூத்தாடி பைய வரதுக்குள்ள டைபோஸ்மே வந்துரும். பாத்துட்டீங்களா?
2: ட்ரைலர்ல கூட அவங்க அப்பாவோட ஃபிளாஷ்பேக்லாம் காட்றாங்க, பாத்தீங்களா?
3: பாத்தேன் bro. சொல்லுங்க bro, என்ன?
2: இல்ல, அந்த தேச துரோகி அப்படிலாம் கட்டி ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸா இருக்குது ப்ரோ.
3: ஆமாண்டா,
2: அதுக்கு என்ன ஒரு 4 டிக்கெட் கிடைக்குமா?
3: 4 டிக்கெட் தானே, ஊருக்கே தரோம். உனக்கு தர மாட்டோமா?
1: 30 கோடி பேர் உயிர் சம்பந்தப்பட்டது.
5: கார்த்தி, மாளவிகா மோகனன், எஸ் ஜே சூர்யா நடிப்பில், பி எஸ் மித்ரன் இயக்கத்தில், சாம் சி எஸ் இசையில் சர்தார் பார்ட் 2, செப்டம்பர் 10, உங்கள் அபிமான அமீரக திரையரங்குகளில். 89.4 தமிழ் எஃப்எம் ஷோஸ் அண்ட் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணா நீங்களும் சர்தார் 2 படத்துக்கான டிக்கெட்ஸை ஈஸியா வின் பண்ணலாம்.
6: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் simplysouth.tv.
7: We'll be back after a short commercial break.
8: கோல்ட் நெக்லஸா? ரொம்ப அழகா இருக்குங்க.
2: அப்போ இது எப்படி இருக்கு?
8: ஓணம் போடவையா? அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
6: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் Group of Companies.

0: ஒரு காலத்துல ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, அதனால நான் நிறைய பயன் அடைகிறேன், என்னுடைய அறிவு வளருது, பிளஸ் என்னுடைய பாதி டவுட் பிரச்சனை தீருது, எனக்கு மனக்குழப்பம் வந்தா கூட அதை வந்து தீர்க்குது அப்படின்னு சொல்லி நான் பயன்படுத்தின ஒரு விஷயம் தான் ஏஐ. 89.4 தமிழ் ஃபெமின் மசாலா கெஃபே, நான் உங்க ஆர்ஜன வேதா. இந்த ஏஐக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது அதை எவ்வளோக்கு எவ்வளவுக்கு வேல்யூபுளா நம்ம பயன்படுத்தணும். எனக்கு வந்து காலையில காய்ச்சலா இருக்கு, என்கிட்ட என் ஃப்ரெண்டு பேச மாட்டேங்கிறான், எனக்கு ஒரே போர் அடிக்குது, இந்த மாதிரிலாம் சொல்லி நம்ம ஏஐ கிட்ட வந்து பேசுறோம், அண்ட் நம்ம ஃப்ரெண்ட் மாதிரி மனக்குழப்பங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்றோம் அப்படின்னா, எவ்ரி சிங்கிள் டைம் நம்ம குவெஸ்டின் ரைஸ் பண்ணும்போது அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஒரு எனர்ஜி வந்து அங்க வந்து வீணடிக்கப்படுதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ டேட்டா சென்டர்ஸ் வந்து சென்னையில் கொண்டு வர போகிறாங்க, காஞ்சிபுரம்ல கொண்டு வர போகிறாங்க, அண்ட் விசாகப்பட்டினம்ல அதுக்கு கின்ஸ்டா வந்து பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருக்கு, அண்ட் அமெரிக்கன் ஜார்ஜியாவில் வந்து டேட்டா சென்டர்ஸ் வேணாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு பேச்செல்லாம் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் விடுங்க. ஸோ டேட்டா சென்டர்ஸ்க்கு பின்னாடி நம்ம டேட்டா சென்டர் கொண்டு வரணும்னா என்னென்ன மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அதை எடுத்துகிட்டு வரணுங்கிறது ஒரு சைட் போயிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். பட் நாம அந்த ஏ எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம், முதல்ல டேட்டா சென்டர் அப்படின்னா என்னங்கிறது பல பேருக்கு தெரியறதில்ல. நிறைய பேர் இன்னைக்கு அவேர்னஸ்டோடு இருக்கிறாங்க, நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க, அது ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். பட் தெர் ஆர் பீப்புள், அவங்களுக்கு உண்மையிலே ஏஐ பற்றியும் அந்த டேட்டா சென்டர்ஸ் பற்றியும் தெரியல. நம்ம எல்லா ஆஃபீஸ்லையும் பில்டிங்லேயும் சர்வர் ரூம், கார் ரூம் அப்படின்னு ஒரு ரூம் இருக்கும், அது பயங்கர ஈஸியாக இருக்கும், ஏன்னா அதில் அவ்வளோ தூரம் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுறதுனால அந்த அளவுக்கு கூலிங் வச்சிருக்கணும். அதுவே த ஹோல் பில்டிங் முழுக்க இருந்தால் எப்படி இருக்கும், அதுக்கு பேர் தான் டேட்டா சென்டர்ஸ். அண்ட் இந்த டேட்டா சென்டர்ஸ் அந்தளவுக்கு வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால தண்ணிக்குள்ளே தான் இருக்கணும். அண்ட் தண்ணிக்குள்ளே இருக்கும்போது அது வந்து சால்ட் வாட்டரோ நார்மல் வாட்டரோலாம் இருக்கிறதுக்கு வந்து ஃப்ரெஷ் வாட்டராக தான் இருக்கணும். அந்த தண்ணி சப்போஸ் இந்த க்ளோஸ் லூப் சிஸ்டம், அதாவது இந்த வாட்டர் ஃபவுண்டன் மாதிரி போயிட்டு வந்துன்னு பயன்படுத்தினா கூட அது ப்ரொடியூஸ் பண்ணுற ஹீட்டுக்கு தண்ணி இவாப்ரேட் ஆகிடும், அண்ட் நம்ம திருப்பி தண்ணி ரீஃபில் பண்ணும். மொத்தத்தில் அது ஒரு ஃப்ரெஷ் வாட்டர், அண்ட் தண்ணி நிறைய வேஸ்ட் ஆகும். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும், இப்போ பாட்டு கேட்கலாம். 89.4 தமிழ் ஃபேமின் மசாலா கெஃபே, நான் உங்க ஆர்ஜன வேதா.
1: மசாலா கெஃபே brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

மேலான அனுபவம் since 1982.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
0: தமிழ் 89.4

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: We'll be back after a short commercial break.
3: ALD Properties in mega plot sale event exclusive NRI மக்களுக்காக வந்தாச்சு. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், மதுரை, திருவள்ளூர், ஒட்டப்பாலம், தமிழ்நாடு அண்ட் கேரளால டாப் லொகேஷன்ஸ். 24 மாசம் வரைக்கும் EMI, also 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. ஈவெண்ட் ஆஃபரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டாவும் வழங்குறாங்க. மீட் த டீம் ஆன் 6th of செப்டம்பர் சண்டே அட் சிட்டி சீசன் ஸ்டார்ஸ் ஹோட்டல் பர்ஜுமான். காலர் வாட்ஸ்அப் 0506752828.
2: செழித்தையும் தமிழே ஒளி.

மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: அண்ட் அன்னைக்கு கிருஷ்ணன் மாதிரி வேஷம் போட்டு ராதே மாதிரி வேஷம் போட்டு அவங்க வந்து ரீல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறாங்க. ஃபார் தேட் அந்த பொண்ணு சொல்லுது, நான் வந்து ஹவர்ஸ் ஆஃப் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ப்ராம்ப்ட் கொடுத்து இந்த அவுட்புட் எடுத்திருக்கேன் அப்படின்னு. ஸோ நாம் எவ்வளோக்கு எவ்வளோக்கு அதுக்கு வந்து கொடுக்குறோம், நம்ம எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறோம், அத்தனை பேரும் இவ்வளோ தூரம் அதை யூஸ் பண்ணுறோம், இவ்வளோ தூரம் ப்ராம்ப்ட் கொடுக்குறோம்னா எவ்வளோ எனர்ஜி அங்கே வந்து யூஸ் பண்ணப்படுது, எந்த அளவுக்கு ஹீட் அங்கே ப்ரொடியூஸ் ஆகுது, அதன் மூலமாக எவ்வளோ தண்ணி அங்கே வந்து வீணாக்கப்படுதுங்கிறதையும் நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ரொம்ப முக்கியமான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, ரிசர்ச் பண்ண வேண்டிய தேவைப்படுது. அண்ட் அது போக ஏஐக்கு பல வேலைகள் இருக்குது, நமக்கு சொல்லிக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஏஐ ட்ரிவன் டெக்னாலஜி நிறைய இடங்கள் நிறைய தேவைப்படுது. ஸோ டேட்டாஸ் நம்ம பயன்படுத்தும் போது, டேட்டா சோர்ஸ்க்காக நம்ம பயன்படுத்தும் போது நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இருக்குது, அதை விட்டுருங்க. பட் பர்சனலாக நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு ரிசர்ச்சோ ஒரு ஸ்டடி பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், ஓகே. பட் தொட்டதுக்கு பிடிச்சதுக்குன்னு எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்துறதை நிறுத்தணும். அந்த அவேர்னஸ் உங்களுக்கும் வேணும், அண்ட் உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அண்ட் பிகாஸ் ஆஃப் யூசிங் ஓவர் யூசேஜ் ஆஃப் ஏ என்ன ஆகுதுன்னா, நமக்கு ஒரு மெயில் உட்காந்து ப்ராப்பராக டிராஃப்ட் பண்ண தெரிய மாட்டேங்குது. ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல ஆன் வரணுமா இன் வரணுமான்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறோம். இட்ஸ் ஆல் பிகாஸ் நம்ம ஒவ்வொரு செல்ஃப் டவுட்டுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறதுனால தானும் எனக்கு தோணுது. ஸோ நீங்களும் வந்து இதை ஃபீல் பண்ணதே இல்லை, இப்போ ஃபீல் பண்ணுறீங்க, ஆமாம்ல எனக்கு இப்போலாம் வந்து சின்ன சின்ன கிராமர்ஸ் கூட சந்தேகம் வருது அப்படின்னா, இட்ஸ் பிகாஸ் நம்ம ஓவர் யூசேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களை இதை பற்றின ஒரு தெளிவை கொடுத்துட்டு நான் போயிட்டு ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வரேன். ஸ்டே டியூன் 89.4 தமிழ் எஃப்எம். எஸ், நம்ம வந்து 12 மணிக்கு மேலே சமைக்கலாம். ஸ்டே டியூன், திஸ் இஸ் யார் ஆர்ஜி நிவேதா.
1: Masala Cafe brought to you by Ayers Premium Veg Restaurant JLT மற்றும் Dubai Internet City ஐ தொடர்ந்து தற்போது Burj Man Exit 1 Rag Bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: தமிழ் 89.4. Request a song, call or WhatsApp 0502528940. மனசு தொட்டு மிட்டு

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு டைம் செக்.
1: நேரம் இப்பொழுது மதியம் 12 மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
1: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
1: தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை திமுக அறிவித்துள்ளது. மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அக்டோபர் 6ஆம் தேதி நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள நிலையில் அத்தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை திமுக இன்று அறிவித்தது. மதுராந்தகம் தனி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் திமுக சட்டத்துறை இணை செயலாளர் வழக்கறிஞர் ஐ பரந்தாமன், தாராபுரம் தனி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் வழக்கறிஞர் எஸ் சுகன்யா ஆகியோர் திமுக சார்பில் போட்டியிடுவார்கள் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேர்தல் மன்னன் என்று அழைக்கப்படும் பத்மராஜன் தாராபுரம் இடைத்தேர்தலில் முதல் ஆளாக வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். தமிழ்நாட்டில் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் ஆகிய தொகுதிகளுக்கு எதிர்வரும் அக்டோபர் 6ஆம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்படுகின்றது.
2: இந்திய செய்திகள்.
1: லஞ்சம் பெற்றதாக அமலாக்கத்துறை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பாக கேள்வி எழுப்பிய செய்தியாளர்களிடம் கேரள எதிர்க்கட்சித் தலைவர் பினராயி விஜயன் கடுமையாக பேசியதாக தெரிவிக்கப்படுகின்றது. செங்கன்னூரில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த போது அவர்களுடன் பினராயி விஜயன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது. அமலாக்கத்துறை அறிக்கையில் இடம்பெற்றுள்ள லஞ்ச குற்றச்சாட்டு தொடர்பான கேள்விகளுக்கு அவர் அதிருப்தி தெரிவித்ததுடன் செய்தியாளர்களை அங்கிருந்து வெளியேறுமாறு கூறியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயனின் மகள் டி வீணா மீது FIR பதிவு செய்ய அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
2: இலங்கை செய்திகள்.
1: அதிகாரப்பூர்வ பயணமாக இலங்கை சென்றுள்ள இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இலங்கையுடன் 3 ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளார். ராஜ்நாத் சிங் இலங்கை ஜனாதிபதி அனுருகுமார் திசாராய்க்கவை இன்று சந்தித்தார். ஜனாதிபதி செயலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இதன் பின்னர் இந்த ஒப்பந்தங்கள் கைச்சாத்தானதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இலங்கை பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயக்குந்த உள்ளிட்ட அதிகாரிகளையும் சந்திக்க உள்ளார்.
2: அமீரக செய்திகள்.
1: அமீரகத்தின் முன்னணி தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவனங்களில் ஒன்றான ஆசிசி டெவலப்மெண்ட்ஸ் ஷார்ஜாவில் தனது முதல் திட்டமான ஆசிசி புளோரன்ஸ் திட்டத்தை இன்று அறிவித்துள்ளது. சுமார் 30 பில்லியன் திர்ஹாம்ஸ் மதிப்பிலான இந்த பிரம்மாண்ட குடியிருப்பு திட்டம் முழுமையான திட்டமிடலுடன் உருவாக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்த திட்டத்தில் 1130 வில்லாக்கள், 6000க்கும் மேற்பட்ட டவுன் ஹவுஸ்கள் மற்றும் 3500 அடுக்குமாடி குடியிருப்புகள் இடம்பெறவுள்ளன. 3 படுக்கையறைகளை கொண்ட டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை 1.89 மில்லியன் திர்ஹாம்ஸாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
1: மேற்கு கரையில் இஸ்ரேலிய குடியேற்ற நடவடிக்கைகளுக்கு எதிராக கால தாமதமாகும் முன்பே பிரிட்டன் குரல் கொடுக்க வேண்டியிருந்ததாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் எட் மிலிபேண்ட் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுடன் இணைந்து தனி பாலஸ்தீன நாடு உருவாகும் இரு நாடுகள் தீர்வுக்கான வாய்ப்பு தரையில் உருவாக்கப்பட்டுள்ள நிலைமைகளினால் அழிக்கப்பட்டு வருகின்றது என்றும் அவர் தெரிவித்தார். மேற்கு கரையில் இஸ்ரேலிய குடியேற்றங்களின் விரிவாக்கம் தொடர்ந்தும் நடைபெற்று வருவது எதிர்காலத்தில் தனி பாலஸ்தீன நாட்டை உருவாக்குவதற்கான வாய்ப்பை மேலும் சிக்கலாக்குவதாக மிலிபேண்ட் தெரிவித்தார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
1: மகளிர் டி டுவெண்டி ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் நடுவரின் தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்த பாகிஸ்தான் தொடக்க வீராங்கனை குல் ஃபெரோசாவுக்கு போட்டி கட்டணத்தில் 10% அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவரது ஒழுங்கு நடவடிக்கை பதிவில் ஒரு டிமெரிட் புள்ளியும் சேர்க்கப்பட்டுள்ளது. துபாயில் கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற ஹாங்காங் அணிக்கு எதிரான போட்டியின் போது இன்னிங்ஸின் 5வது ஓவரில் கேரி ஷான் வீசிய பந்தை ஃபெரோசா ஸ்வீப் செய்ய முயன்றார். கள நடுவரின் தீர்ப்பு ஆட்டமிழப்பு என்று அறிவிக்கப்பட்டது. இந்த தொடரில் டிஆர் ஆர்எஸ் பயன்படுத்தப்படாததால் பெரோசா ஆட்டமிழந்து வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனால் மைதானத்தை விட்டு வெளியேறும் போது நடுவரின் தீர்ப்பில் தனது அதிருப்தியை அவர் வெளிப்படுத்தியதாக ICC தெரிவித்துள்ளது. தனது துடுப்பாட்ட மட்டையை காட்டி பந்து தனது பேட்டில் உரசிய பின்னரே காலில் பட்டதாக சைகை மூலம் அவர் தெரிவித்ததாக ICC கூறியுள்ளது.
2: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
3: Weather update brought to you by Alraz Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alraz.me.
1: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்வடைந்துள்ளது. உலக பிராந்தியங்களில் இன்று 47 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல்புஜீராவில் தற்பொழுது 36 டிகிரி செல்சியஸிலும் அஜ்மான் மற்றும் அபுதாபியில் 39 டிகிரி செல்சியஸிலும் துபாய் ராசல் கைமா மற்றும் உமல் குவைனில் 40 டிகிரி செல்சியஸிலும் ஷார்ஜாவில் 41 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: பன்னெண்டு மணி கழிந்து விட்டது, அதாவது திஸ் இஸ் ஆஃப்டர்நூன். ஸோ ஹாப்பி ஆஃப்டர்நூன். இந்த பன்னெண்டு மணி எல்லாம் வந்து ஸ்கூல் டைம்ல என்ன ஒரு மாதிரி தூக்கு சொக்கும், அந்த மனசுக்குள்ள வந்து இன்னொரு அரை மணி நேரத்துல பெல் அடிக்கும், வீட்டில் ஏதாவது நல்லா சமைச்சு வச்சிருந்தாங்களோ அதை அப்படியே மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். இல்லை பாவம் அந்த பன்னெண்டு மணிக்கு வர டீச்சர், அவங்களோட நம்ம கவனிக்கவே மாட்டோம். 89.4 தமிழ் எஃப்எம் என் மசாலா கேசே, நான் உங்க ஆர்ஜனவேதா. நான் வந்து ஏஐ அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சுன்னு உங்களுக்கு பேசிக் இங்கிலீஷ் கிராமர்ஸ் எல்லாமே மறந்து போய் எனக்கு ஆரம்பிச்சிருச்சு, அண்ட் பேசிக் ஸ்கிரிப்டிங் நாலேஜ் எல்லாம் மறந்து போக ஆரம்பிச்சுன்னு சொல்லும்போது ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னாரு, ஆனா ஆமாங்க அமெரிக்கால வந்து இப்போ அமெரிக்கான்னு இல்லை பொதுவாகவே உலக அளவில் ஜென்சி அதுக்கப்புறம் பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து அனலாக் வாட்ச் பார்க்க தெரியல, அதை பார்த்து மணி சொல்ல தெரியல, அவங்க வந்து இது என்ன என்ன அஞ்சஞ்சா கவுண்ட் பண்ணுமான்னு கேட்குறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து மேனுவல் கார்ஸ் மேலே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்க ஆட்டோமேட்டிக் கார்ஸ் மேலே தான் அதிகமாக ஈடுபாடு, அவ்வளோதான் விடுங்க நத்திங், ஈடுபாடு காட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னும் செய்திகள் சொல்லுது. அண்ட் டேட்டா சென்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது சில பேர் வந்து ஏன் கொண்டு போய் அண்டார்டிகாவில் வைக்கலாம்ல, அங்கே தான் நேச்சுரலி கூலிங்காக இருக்கும், ஸோ அந்த கூலிங் ஒரு பிரச்சனையாக இருக்காது இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டேட்டா சென்டர்ஸ் அண்டார்டிகா கொண்டு போகலாம்லாம் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதை வச்சு பார்க்கும்போது இந்த ஐடியா வந்து ஒரு பக்கம், அதாவது கூலிங் இஷ்யூ சார்ட் பண்ணுமே தவிர மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாகிடும். பிகாஸ் ஒரு டேட்டா சென்டர் ஒரு இடத்துல இருக்குன்னா அங்கே போர்ட் இருக்கணும், பவர் கிரிட்ஸ் இருக்கணும், ரோடு இருக்கணும், மற்ற ஃபெசிலிட்டிஸும் அங்கே தேவைப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டன்ட் எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும், ஹை ஸ்பீட் இன்டர்நெட் தேவைப்படும். அண்ட் இது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி அண்டார்டிகா மாதிரி ஒரு ரிமோட் லொக்கேஷனில் நம்ம ப்ரொவைட் பண்ணுறதுங்கிறது அந்த எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷனுக்கு செட் ஆகாது ஒரு விஷயம். ஒவ்வொரு முறையும் டிரான்ஸ்போர்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அங்கே கொண்டு போகிறதா இருக்கட்டும், அண்ட் அங்கே சர்வர் ரீப்ளேஸ் பண்ணுறதோ அல்லது ரிப்பேர் பண்ணுறதோ இந்த மாதிரி லாஜிஸ்டிக் சேலஞ்சஸும் அங்கே நிறைய இருக்கும். ஸோ கூலிங் ப்ராப்ளம் மட்டும் ஷார்ட் அவுட் ஆனால் பரவாது, ஷார்ட் அவுட் ஆனால் பத்தாது, நம்ம வந்து மற்ற விஷயங்களையும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ எப்பவுமே ஒரு விஷயம் வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி சுற்றி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸும் தேவைங்கிறது தான் இதுக்கு பின்னாடி நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். 89.4 தமிழ் எஃப்எம் இன் மசாலா கேஃபே, நான் உங்க ஆர்ஜினவே தான், தொடர்ந்து பேசலாம்.
1: Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு, ரெண்டு பாட்டு.
2: Oh, I think he's hot.
3: Isn't he cute?
4: He's a good

0: You are listening to 89.4 Tamar FM. Tamar FM. Tamar FM.
1: நாம பந்தயத்தை காப்பாத்தல.
2: ஐயோ சார், செம்ம மேட்டர் சார். ஆனா என்ன தொண்டையில கிச்சு கிச்சா
3: இரு அப்படின்னு பேசி முடிக்கல சார். நீங்க சொல்லுங்க சார்.
1: பந்தயத்தை நம்மள காப்பாத்துற
2: ஹீரோ மாதிரி படம் கூட்டிட்டு வராரு யார், நம்ம சூர்யா.
3: அது மட்டுமா, டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காரு இந்த படத்துல.
2: செம்மையா இருக்கு புது படம்.
1: கடல இறங்குற பிளேயர்ஸ் பந்தயத்துக்கு உண்மையா இருந்தா இந்த காத்தும் கடலும் என்னைக்குமே உங்களை கைவிடாது.
0: மதிமாறன் புகழேந்தி இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ்குமாரி செய்யோ சூரி, மகிமா நம்பியார் மற்றும் சத்யராஜ் நடிக்கும் மண்டாடி எதிர்வரும் செப்டம்பர் 10 அமீரக திரையரங்குகளில் வெளியாகின்றது. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் டிவி.
4: வெறும் 149 ரூபாய் தான். புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
5: கதை தானே சொல்ல நாரடி கேக்க. நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
0: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. சாட்டர்டேஸ் 2 to 4 PM on 89.4 தமிழ் FM.

0: என்னால என் போனை பேண்ட் பாக்கெட்ல வச்சுக்க முடியாதா, அல்லது கையில ஹேண்டில் பண்ண முடியாதா, ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஹேண்ட்பேக்ல வச்சுக்க முடியாதா, ஆனா அதுக்கு ஒரு பவுச்சு அதுக்கு இவ்வளவு காசு நம்ம பேசணும். ஞாபகம் இருக்கா? 89.4 தமிழ் எஃப்எம் உடைய மசாலா கேஃபே, நான் உங்க ஆர்ஜன வேதா, அண்ட் திஸ் இஸ் யுவர்ஸ் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். அப்படியா வந்து அடுத்து கண்டுபிடித்தங்கள்லாம் நிறைய வரும்போது கேள்விகளும் அதிகம் வருது. இது எதுக்கு? வாட் இஸ் த யூஸ், யூசேஜ் என்ன, யார் இதனால பயன் அடைய போறாங்க, இல்ல யாருக்கு இது அதிகமான பயன் கொடுக்க போகுது அப்படின்னு. அப்படி ஒண்ணுதான் ஓப்போ வந்து புதுசா ஒரு கொடை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. கொடையில என்னங்க இருக்கு? இந்த கொடையில தான் நிறைய இருக்கு. இந்த கொடையில வந்து உள்ள வந்து இன்பில்டா ஸ்கிரீன் இருக்கும். ஸோ கொடையை கொண்டு போகும்போதே நம்ம வந்து ஸ்கிரீன் பார்த்துட்டே போகலாம். எனக்கு இப்போ நிறைய கேள்வி இதுல வருது, பிகாஸ் இது ரைட் நோ கான்செப்ட் ஸ்டேஜில் தான் இருக்குது. இது இன்னும் நடைமுறைக்கு வரல, இதுக்கு இன்னும் டைம் எடுக்கும். பிகாஸ் ஒருத்தங்க கொடையில் இருக்கக்கூடிய மேலே ஸ்க்ரீன் தெரியுதுன்னா அதை பார்த்துட்டு நடக்கும்போது அவங்க மிஸ்லீட் ஆகி கீழே விழுகிறதுக்கு அடிபடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் கொடை நம்ம பயன்படுத்துறதுக்கான மெயின் 2 ரீசன்ஸ், ஒன்று வந்து மழை, இன்னொன்று வந்து வெயில். அப்படின்னா அந்த தண்ணீர் படாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாட்டர் ப்ரூஃப் கொடையாக இருக்கணும். அது அதாவது உள்ள ஸ்க்ரீனில் வந்து தண்ணி பட்டாலும் பிரச்சனை இல்லாத ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர்ல இருக்கணும். வெயில் அதிகபட்சமாக ஹீட்டில் நம்ம வெளியில் போகும்போது அதுலேயும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். ஸ்னோஃபால்லையும் பாதுகாக்கணும். இப்படிலாம் இருக்கக்கூடியதாக இருக்கணுங்கிறது தான் அதுக்கு பின்னாடி வருது. பட் வாட் இஸ் த பர்பஸ் பிஹைண்ட் திஸ் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் கூடிய விரைவில் வருவாங்க. அண்ட் இந்த கான்செப்ட் ஸ்டேஜில் இருக்கிறதுனாலையும் பீப்புள் வந்து கீழே குனிஞ்சு ஃபோனே பார்த்துட்டு இருக்கனால கழுத்தில் பிரச்சனைகள் அதிகமாக வர்றதுனால மேலே நிமிந்து வந்து கொடையில் வந்து ஸ்க்ரீன் பார்க்கும்போது அவங்களுக்கு கழுத்து பிரச்சனைகள் குறிச்சுன்னு வீடியோ கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் எனக்கு அது யோசிச்சிருக்கீங்களா இந்த மாதிரிலாம் டெக்னாலஜி கொண்டு வரலாம், இது வந்து சில்லியான டெக்னாலஜிஸ் கொண்டு வரலான்னு யோசிச்சிருக்கீங்களா? நம்மளாம் நிறைய யோசிக்கிறது இல்லை. அப்படி தான் இருந்துச்சுன்னா ஆர்ஜன வேதாங்கிற இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், பேசலாம். திஸ் இஸ் மசாலா கேஃபே, நான் உங்கள் ஆர்ஜன வேதா, ஆன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
1: மசாலா கேஃபே brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும், ஜாப்ஸாவில் புதிய கிளை.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷாபாய் பிரியாணி கராமா கார்ப்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

டக்கெட்டதும் டக்கெட்டதும் டக்கெட்டதும்.

0: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்ப்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.
1: We'll be back after a short commercial break.
2: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
3: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
2: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
3: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 0503108255.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்
1: அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: Monday to Friday 7 AM to 11 AM. Mercil Morning with me Kirtana on 89.4 Tamil FM.
1: Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 2026 ஆகஸ்ட் வரைக்கும் முக்கியமான விஷயங்கள் நம்ம யுஏல நடந்தது என்னங்கிறத பத்தி சொல்லலாமா? 89.4 தமிழ் எஸ்எம்முடைய மசாவா கெஃபே, நான் உங்க ஆர்ஜனவேதா. சுத்தி எல்லா நாட்டு நடப்பையும் நம்ம வந்து அப்படி டச் பண்ணிட்டே வரும்போது இதை நான் கண்டுபிடிச்சது, என் கண்ணில் பட்டுச்சு. ஓகே, ஸோ மியூசியம் ஆஃப் ஃபியூச்சர் வந்து ரீலான்ச் பண்ணுறாங்க. Q1 2027 ஆல் நியூ எக்ஸ்பீரியன்ஸோட 5th ஆனிவர்சரியை முன்னிட்டு வந்து இன்னும் பிரம்மாண்டமாக கொண்டு வர இருக்கிறாங்க. ஸோ இந்த செப்டம்பர் மிட் வரைக்கும் இப்போ க்ளோஸ்டாக இருக்குது, பிகாஸ் ரீஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அது ஓப்பன் பண்ணிடுவாங்க வேறு மாதிரி. அண்ட் துபாய் தான் வந்து இன்ஸ்டாகிராமபிள் சிட்டி 2026 வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அண்ட் 190 மில்லியன் இன்ஸ்டாகிராம் அண்ட் டிக்டாக் போஸ்ட் வந்து துபாய்க்கு மட்டுமே இருக்குது. புர்ஜ் கலிஃபா தான் வந்து டாப்டாக இருக்குது லேண்ட்மார்க், அதாவது மோஸ்ட் பியூட்டிஃபுல் லேண்ட்மார்க் அப்படிங்கிறதுல வந்து ஐஃபில் டவர் அண்ட் கிராண்ட் கேன்யோனை பீட் பண்ணி புர்ஜ் கலிஃபா மேலே பொசிஷன் பண்ணிடுச்சு. அண்ட் தலாபாத் வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ரைடர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படி இனிஷியல் டீம் வந்து 20 பெண்களை வச்சு அந்த ஃப்ளீட்டை வந்து அவங்க தொடங்கியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அடுத்தடுத்து பெண்கள் வந்து உள்ளே வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் த கிராண்ட் மால் வந்து இந்த மாதம், அதாவது செப்டம்பர் ஆகஸ்ட் 10 வந்து ஓப்பன் ஆயிருக்கு. சாரி, இந்த மாதம் போன மாதம் ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் எஸ், சம்மருக்கு வந்து 10 திரம் மீல்ஸ் வந்து திருப்பியும் கொண்டு வந்திருக்கிறாங்க. யூஏ பொறுத்த வரைக்கும் இது மட்டும் இல்லாமல் கோல்ட் சர்டிஃபைட் ஆக்சசபிள் பீச் கொண்டு வந்திருக்காங்க, விச் இஸ் துபாய்ஸ் ஃபர்ஸ்ட் எவர் கோல்ட் சர்டிஃபைட் ஆக்சசபிள் பீச். அதுதான் வந்து ஜுமேரா பீச் 2. அது போக வந்து உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை வந்து துபாய்க்கு கொண்டு வரது மூலமாக ரிவார்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான டைமும் இது தான். அண்ட் இதில் வந்து நிறைய பேர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் பதிவு பண்ண நினச்சிங்கன்னா இனிமேல் நீங்கள் வந்து பதிவு பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி பதிவு பண்ணவங்களுக்கு, அதாவது ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு வரும்போது ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நிறைய கிடைக்கும். அண்ட் இப்போ பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு சுமூகமாக இருக்கக்கூடிய துபாய்க்கு அடுத்தடுத்து வருகை தர தயாராக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிறது ஆர்ஜி நிவேதாங்கிற இன்ஸ்டாகிராமில் சொல்லுங்கள். திஸ் இஸ் மசாலா கெஃபே அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு 89.4 எஃப்எம். நான் ஆர்ஜி நிவேதா.
1: மசாலா கேஃபே brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாடு காங்கிரசின் ஊடக பிரிவு தலைவராக விஜய் வசந்த் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழக காங்கிரஸ் கட்சியின் சமூக ஊடக பிரிவுக்கான மாநில தலைவர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்களை நியமிக்கும் முன்மொழிவுக்கு காங்கிரஸ் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார் என்று அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பிரிவின் மாநில தலைவராக விஜய் வசந்த், ஒருங்கிணைப்பாளர்களாக சக்தி மாரிதாசன், ஜி கே முரளிதரன், சிவசத்யராஜா குணசேகரன், சஞ்சய் காந்தி, ஜான் சாபுவேல், அப்துல் ரஹ்மான் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் பார்வையாளர்களுக்கு நேர கட்டுப்பாடு கட்டாயம் என்று அமைச்சர் அருண்ராஜ் அறிவித்துள்ளார். மதியம் 1 முதல் 2 மணி, மாலை 4 முதல் 6 மணி வரை மட்டுமே பார்வையாளர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என்று அவர் கூறினார். நோயாளிகளுக்கு தரமான உணவு வழங்கப்படும். கடைகளில் இருந்து உணவு வாங்கி வரும்போது பிளாஸ்டிக் பைகளுக்கு தடை விதிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகள் அனைத்தும் தனியார் மருத்துவமனைகளின் தரத்துக்கு மேல் இருக்க வேண்டும் என்பதுதான் முதலமைச்சரின் எதிர்பார்ப்பு என்றும் அமைச்சர் கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
3: இந்தியாவில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் பங்கேற்க உள்ளதாக ஈரான் அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த ஆண்டு பிரிக்ஸ் அமைப்பின் தலைமை பொறுப்பை இந்தியா வகிக்கும் நிலையில் 18வது பிரிக்ஸ் உச்சிமாநாடு செப்டம்பர் 12 மற்றும் 13 தேதிகளில் புதுடெல்லியில் நடைபெறவுள்ளது. மேற்காசியாவில் அமெரிக்கா ஈரான் இடையே பதற்றம் அதிகரித்து வரும் சூழலில் பெசஸ்கியானின் இந்திய பயணம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. குறிப்பாக பிராந்தியத்தில் நிலவும் மோதலுக்கு பேச்சுவார்த்தை மற்றும் முயற்சிகள் மூலம் தீர்வு காண வேண்டும் என இந்தியா தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
3: எல்நினோ தாக்கத்தின் காரணமாக இலங்கையில் 8 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அந்த 8 மாவட்டங்களில் உள்ள 36 பிரதேச செயலக பிரிவுகள் வறட்சியான வானிலையினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நிலையம் சுட்டிக்காட்டுகின்றது. அத்துடன் 47,368 குடும்பங்களைச் சேர்ந்த 154,167 நபர்கள் எல்நினோ காலநிலையினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இதனால் 35 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதி மெய்தகு ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யானின் ஜெர்மனி பயணம் வழக்கமான அரசுமுறை பயணத்தை தாண்டி முக்கியத்துவம் பெற்றுள்ளது. உயர்மட்ட அரசியல் பார்வையை உறுதியான பொருளாதார முன்னேற்றமாக மாற்றுவதற்கான முக்கிய தருணமாக இந்த பயணம் பார்க்கப்படுகின்றது. உலகளவில் நிலவும் நிலையற்ற அரசியல் மற்றும் பொருளாதார சூழலுக்கு மத்தியிலும் சர்வதேச கூட்டணிகளை வலுப்படுத்துவது அமீரகத்தின் முக்கிய மூலோபாய முன்னுரிமையாக தொடர்கின்றது. ஜெர்மனியுடனான உறவை மேலும் வலுப்படுத்துவதன் மூலம் வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை விரிவுபடுத்த அமீரகம் முக்கியத்துவம் அளித்து வருவதை இந்த பயணம் வெளிப்படுத்துகின்றது.
1: உலகச் செய்திகள்.
3: ரஷ்யாவின் வடக்கு காகஸ் பிராந்தியத்தில் அமைந்துள்ள மிஷிர்ஹி மலையில் ஏற்பட்ட பயங்கர பனிச்சரிவில் சிக்கி மலையேற்றத்தில் ஈடுபட்டிருந்த 11 பேர் உயிரிழந்தனர். இச்சம்பவத்தில் மேலும் 6 பேர் படுகாயமடைந்துள்ளதுடன் 6 பேர் காணாமற் போயுள்ளதாக அவசர கால மீட்பு படையினர் தெரிவித்துள்ளனர். மொத்தம் 33 பேரை கொண்ட மலையேற்ற வீரர்களின் குழுவினர் மிஷிர்ஹி மலையில் ஏறிக்கொண்டிருந்த போதே எதிர்பாராத விதமாக இந்த பனிச்சரிவு ஏற்பட்டுள்ளது. பனிச்சரிவில் சிக்கியவர்களில் 16 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: மகளிருக்கான ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடரில் பங்களாதேஷ் அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. நேற்று நடைபெற்ற போட்டியில் அமீரக அணியை 34 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய பங்களாதேஷ் அணி அரையிறுதி வாய்ப்பை உறுதிப்படுத்தியது. பங்களாதேஷ் அணி அரையிறுதி போட்டியில் இந்திய அணியை எதிர்கொள்கின்றது. முதல் அரையிறுதி போட்டி எதிர்வரும் வியாழக்கிழமை நடைபெறுகின்றது. இரண்டாவது அரையிறுதி போட்டி வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறுவதுடன் இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்றன. எவது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.

ஒரு மணி எடுத்தால் பசி ஞாபகம் 89.4 தமிழ் எஃப்எம் மசாலா கஃபே. நான் உங்க ஆர்ஜன வேதா. அப்படி பசியோட இருக்காதீங்க, போய் சாப்பிட்ருங்க. இது டெய்லி சொல்ற ஒரு விஷயம் தான். நானும் வந்து இந்த மாதிரி பிரேக்ல எல்லாம் ஏதாவது ஃபுட் எடுத்துக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த மணி டைம் இந்த இந்த அவர் முடிச்ச உடனே எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு கஷ்டமா இருக்கும் எனக்கு. ஏன் சொல்லுங்க? ஏன்னா அடுத்த நாள்ல இருந்து மது வந்துருவாரு திரும்ப பழையபடி மசாலா கேஃபே பண்றது. இனிமேல் தான் எங்க போனீங்க அப்படின்னா வீக்கெண்ட் தான் நீங்க வந்து என்ன வந்து எதிர்பார்க்க முடியும். அதுக்குள்ள நம்ம ஒரு பிளானிங் வச்சிருக்கோம், அதெல்லாம் நடந்துருச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் இந்த கடன் வாங்குறது அப்படிங்கிற ஒரு ஹேபிட் இருக்குல்ல, அது நல்லதா கெட்டதா அப்படிங்கறத தூக்கி ஓரமா வச்சுட்டு அந்த கடனை திருப்பி கொடுக்கணுங்கிறத நம்மளுடைய முதல் கட்டமாக இருக்கணும். நம்மள நம்பி ஒருத்தங்க 1 ரூபாயோ 2 ரூபாயோ 10 ரூபாயோ எவ்வளவு வேணா கொடுக்கட்டும், ஆனா நம்மளை நம்பி கொடுக்குறாங்கல்ல அதை திருப்பி வந்து நம்ம கொடுக்கணும். நம்மளால முழுசா கொடுக்க முடியல அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கணுங்கிற ஒரு ஹேபிட் கொண்டு வரணும் அப்படிங்கறது சசிகுமார் ரீசன்ல சொல்லியிருக்காரு. ஆரம்பத்துல வந்து சினிமாக்குள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காக சுத்தி நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கினேன். என்னுடைய குடும்பம் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது. என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க சொன்னாங்க, இது ஒரு ப்ரெஷரா எடுத்துக்காத, லைக் நீ வந்து சுத்தி ஒரு 2 லட்சம் ரூபா கடன் வாங்கியிருக்க, உன் கையில பிற 1 லட்சம் ரூபா இருக்கு அப்படின்னா அந்த 1 லட்சத்தை ஒரு 5 பேருக்கு பிரிச்சு கொடுத்துருவேன். ஸோ எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை வரும், ஓகே திருப்பி கண்டிப்பா தந்துருவோம் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்குள்ள வளர ஆரம்பிக்கும். அப்படி எவ்ரி டைம் வந்து எனக்கு ப்ராஃபிட் வரும்போது அல்லது எனக்கு ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகி என்னுடைய மற்ற செலவுகள்லாம் போக கையில நிக்கிற காசை அந்த கடன் கொடுத்தவங்களுக்கு சமமா பிரிச்சு பிரிச்சு கொடுத்து செட்டில் பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் ஒரு பாயிண்ட்ல அவங்களுக்கு ட்ரஸ்ட் பில்ட் ஆயிடுச்சு. ஒரு நாள் முன்ன பின்ன ஆரம்பி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ட் ஃபைனலி இப்போ நான் எல்லா கடனையும் அடைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. நாமளும் அதை தான் பண்ணணும். இப்போ நம்ம கிரெடிட் கார்டே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூட நம்ம அதை எப்படி பிரித்து கொடுக்கணுங்கிறத பார்த்து பிரித்து கொடுத்துட்டோம்னா அண்ட் திஸ் அந்த கம்பெனிஸ்க்கு நம்ம மேலே ஒரு ட்ரஸ்ட் வரும். அதை தான் நானுமே யூஸ்வலி பண்ணுவேன். என்கிட்ட இருக்கிறத கொடுத்துட்டு இது வச்சுக்கோங்க நான் கண்டிப்பாக திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு அதிகமாக வாங்குறது இல்லை. பட் ஸ்டில் ஸோ இந்த ஒரு விஷயம் சசிகுமார் அவர்கள் சொன்னது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் பேசலாம், நிறைய பேச முடியுமான்னு தெரில, பட் பேசுவோம். 89.4 தமிழ் எஃப்எம் மசாலா கேஸ். நான் அவங்க ஆர்ஜின வேதா. Back to back. அடுத்து ரெண்டு பாட்டு.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். கார்த்தி மாளவிகா மோகனன் எஸ் ஜே சூர்யா நடிப்பில் பி எஸ் மித்ரன் இயக்கத்தில் சாம்சியஸ் இசையில் சர்தார் பார்ட் 2 செப்டம்பர் 10 உங்கள் அபிமான அமீரக திரையரங்குகளில். 89.4 தமிழ் எஃப்எம் ஷோஸ் அண்ட் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணா நீங்களும் சர்தார் 2 படத்துக்கான டிக்கெட்ஸை ஈஸியா வின் பண்ணலாம்.
1: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் simplysouth.tv.
2: We'll be back after a short commercial break.
3: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான்
3: வந்துடுறேன்.
6: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
7: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: போயிட்டியா?
5: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock எவ்ரி டே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
1: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu, Ungalukkaga, Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: நம்ம கூடவே இருப்போம், நம்ம பக்கத்துலேயே இருப்போம், நம்மளை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்றப்போ தான் வந்துட்டு அச்சோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே போகலான்னு நினச்சோமே, எங்கே போகலான்னு நினச்சோமே, உன்ன நான் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட நினச்சேனே, இதெல்லாம் எனக்கு நடந்துச்சு. நான் வந்து கிளம்புறேன், சென்னை போகிறேன், ஒரு சின்ன பிரேக் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ, அப்படியா சரி சரி நான் சொல்லிட்டேன், லைக் ஒரு 10-15-20 டேஸ்க்கு முன்னாடி சொல்லிட்டேன். நான் கிளம்புறதுக்கு 2 நாள் முன்னாடி ஒரு ஒருத்தங்களா கூப்பிட்டு, இதெல்லாம் போகலாமா, லஞ்சுக்கு வீட்டுக்கு வரீங்களா, ஐயோ நாளைக்கு கலந்துருங்க, எனக்கு தெரியாது, நான் டேட் கவனிக்கல, ஆல் தீஸ் திங்ஸ் நான் வந்து கேள்விப்பட்டேன். அதே மாதிரிதான் எந்த சிட்டி போனாலுமே இது நடக்குது. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நம்ம வந்து இன்னும் 5 நாள் இருக்கேன், அதான் இன்னும் 2 நாள் இருக்கேன். இது படிக்கும் போது இதெல்லாம் நம்ம பண்ணியிருப்போம்ல. 89.4 தமிழ் FM மசாலா கேஃபேனா அவங்க ஆர்ஜனவேதா. ஸோ அப்படி வந்து நான் போகணும்னு ஆசைப்பட்டு போன ஒரு இடம் தான் வந்து WB Warner Bros. ஸோ வார்னர் பிரதர்ஸில் வந்து அடுத்த கட்டமாக வந்து 3 ஹாரி போட்டர் தீம்ட் ஹவுஸ் வந்து கொண்டு வர இருக்கிறாங்க. ஸோ அஃபிஷியலி வந்து WB World யாஸ் ஐலண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது ஹாக்வர்ட்ஸ், டயகன் அலி அண்ட் த ஃபார்பிடன் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற 3 ஜாயிண்ட் பார்க் வந்து கொண்டு வர போகிறாங்க, விச் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஹாரி போட்டர் தீம்டு ரைட்ஸ். அண்ட் இதை வந்து நீங்கள் இங்கே மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும். நாளைக்கே வந்துருச்சா, நாளைக்கே போயிடலாமா, அப்பா என்னை கூப்பிட்டு போகிறீங்களா, அம்மா என்ன கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்லாம் சொல்லி நீங்கள் குழந்தைங்க ரேடியோ கேட்டுட்டு இருக்கீங்கன்னா கேட்க முடியாது, பிகாஸ் 2029 தான் இதை வந்து ஓப்பன் பண்ண இருக்கிறாங்க. ஸோ அதுக்கான முதற்கட்ட வேலைகள் தொடங்கியிருக்கு. 2029 பக்கத்தில் தான் இருக்குது, இன்னும் ஒரு 3 வருஷம், 2026 கூட முடிய போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2-2.5 இயர்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் போகலாம், அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, தொடர்ந்து பேசலாம். திஸ் இஸ் மீ ஆர் நிவேதா ஆன் மசாலா கெஸே, அண்ட் யூ லிஸனிங் டு 29.4 தமிழ் FM US No. 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: மசாலா கேஃபே brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும், ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக

0: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: Chillax song of the hour.
6: Chillax song of the hour.
7: Brought to you by
8: Plots Nale Prop Shell Dane. For details call 056 415 4242.

0: 89.4.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன

நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். For details, call 056-415-4242.

0: ஒரு பழைய விஷயத்த மறக்கணும்னா புதுசா ஒரு விஷயத்த கொண்டு வந்தாலே போதும். அந்த பழசு அப்படி இருந்துச்சு, முன்னாடி மாதிரி இல்ல, பழையது மாதிரி இல்ல இப்படின்னு சொல்றவங்க தான் முதல்ல இந்த புது விஷயத்துக்கு அடாப்ட் ஆவாங்க. இது எல்லாத்துலயுமே நீங்க வந்து மேனுவல் கார்ல இருந்து ஆட்டோமேட்டிக் கார்ல காருக்கு மாறினதுல இருந்து எத்தனை நீங்க எடுத்து பார்த்தாலுமே அதுதான். ஆரம்பத்துல எல்லாம் யாருங்க உட்காந்து வேர்டிக்கல் எல்லாம் உட்காந்து படம் பார்ப்பாங்கன்னு சொன்னாங்க, இன்னைக்கு வேர்டிகல் சீஸ் அப்படி உட்காந்து பாக்குறாங்க. 89.4 தமிழ் எஃப்எம் என் மசாலா கேஃபே, நான் உங்க ஆர்ஜி நிவேதா. ஸோ இப்போ வந்து ஹாரி பாட்டர் பத்தி சொல்லும் போது அந்த HBO அடுத்து December 25, 2026 வரப்போற புது ஹாரி பாட்டர் சீரீஸ் வருது இல்லையா. இதுக்குமே இப்போ வரைக்கும் எல்லாரும் இல்ல கேஸ்டிங் சரியில்லை அது மாதிரி இல்ல, 1000 ரூபா இருந்தாலும் நீங்க அதை வந்து இப்படி ரீக்ரியேட் பண்ணக்கூடாது இப்படிலாம் லாட் ஆஃப் பீப்புள் லாட்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசம் எல்லாமே நம்ம வந்து கடந்து வந்திருக்கோம். பட் பாருங்களேன், வித்தின் ஒரு மந்த் ஆர் டூக்குள்ள எல்லாரும் இதுக்கு அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க, எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிதான் உங்களுடைய புது சேஞ்சை பீப்புள் இனிஷியலி வந்து பிடிக்கல, நல்லா இல்லை என்னெல்லாமோ சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் ஜெலசியை கொட்டுவாங்க, ஹேட்ரடை கொட்டுவாங்க, ஆனால் ஒரு பாயிண்ட்ல அடாப்ட் ஆகிப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுக்கிறவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா உங்களுடைய ரியல் பீப்புளாக இருப்பாங்க. அடாப்ட் பண்ணிக்கிறவங்க வேற வழியே இல்லை விதியேன்னு சொல்லி அடாப்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் ஹேட்ரட் கொட்டுருவாங்க, அதாவது சுத்தமாக உங்களை பிடிக்காதவங்க முன்னாடி முகத்துக்கு நிறைய சொல்ல மாட்டாங்க, பின்னாடி போய் ஹேட்ரட்லாம் எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. மொத்தத்தில் நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்கிறதுக்காக பீப்புள் இருக்காங்களோ அவங்க தான் உங்கள் சேஞ்சாக இருக்கப்பவுமே கூட இருப்பாங்க. ஒன்லி ஒன் திங், நீங்கள் உங்கள் சேஞ்சாக இருக்கப்புறம் மாறாமல் இருக்கணும், அதுதான் அதை விட முக்கியம். நம்ம மாறிட்டோம், நம்ம ஒரு ஆளாயிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிக்கும் போதே திங்ஸ் மாற ஆரம்பிச்சுங்கிறது என்னோட நம்பிக்கை. ஸோ இந்த நம்பிக்கையை உங்ககிட்ட சொல்கிறேன் தவிர திணிக்கலை. வாட் எவர் யூ திங் இஸ் ரைட், தட் இஸ் ரைட். மற்றவங்கள நேரடியாக காயப்படுத்தாத வரைக்கும் தனக்குன்னு தனிப்பட்டிருக்கக்கூடிய எல்லா ஆசைகளுமே நியாயமானதான். ஓகே தானே, சரி போய் சாப்பாட்டை சாப்பிடுங்க அண்ட் உடம்பை பார்த்துக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டில் திஸ் இஸ் யுவர் ஆர்ஜி நிவேதா சானிங் ஆஃப். அண்ட் மறக்காம எப்பவும் போல உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு இன்ஸ்டாகிராம் வாயிலாக கொடுத்துட்டே இருங்க. ஆர்ஜி நிவேதாங்கிற இன்ஸ்டாகிராம் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு டிஎம் பண்ணுங்க. NS 89.4 தமிழ் முடிய இன்ஸ்டாகிராம் வீடியோஸ்ல யூ கேன் சீ மீ, யூ கேன் வாட்ச் மீ, நிறைய வீடியோஸ் தொடர்ந்து போடலாம். ஸ்டே டியூன் 89.4 தமிழ் SMUI's நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: மசாலா கேஃபே brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
3: Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மிட்டு
2: மனசு தொட்டு மிட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
3: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: 89.4 Tamil FM செய்தி சுருக்கம்.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: ஹத்தா சுங்கச்சாவடி வழியாக நடைபெறும் வர்த்தகம் 2026 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் 175% அதிகரித்துள்ளது. இந்த காலகட்டத்தில் ஹத்தா சுங்கச்சாவடி வழியாக நடைபெற்ற வர்த்தகத்தின் மொத்த மதிப்பு 37.08 பில்லியன் திர்ஹாம்ஸை தாண்டியுள்ளது. அதே நேரத்தில் இந்த எல்லை பகுதியை பயன்படுத்திய சரக்கு ஏற்றப்பட்ட லாரிகளின் எண்ணிக்கையும் 2 மடங்குக்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் அண்டை நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக போக்குவரத்தில் ஹத்தா சுங்கச்சாவடியின் முக்கியத்துவம் தொடர்ந்தும் அதிகரித்து வருவதை இந்த வளர்ச்சி எடுத்துக்காட்டுகின்றது.
2: உலகச் செய்திகள்.
3: மத்திய கிழக்கில் தீவிரமடைந்துள்ள தாக்குதல்களால் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்படும் அச்சம் அதிகரித்துள்ளது. இதன் எதிரொலியாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை 100 அமெரிக்க டாலர் என்ற அளவை நெருங்கும் நிலையில் உள்ளது. மேற்கு டெக்சஸ் சந்தையில் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 95.12 டாலராக உள்ளது. பிரண்ட் சந்தையில் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 100.6 டாலராக உயர்ந்துள்ளது.
2: தமிழக செய்திகள்.
3: 2 தொகுதி இடைத்தேர்தல்களிலும் திமுகவின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்று துரைமுருகன் தெரிவித்தார். களம் திமுகவுக்கு சாதகமாக மாறும், பொறுத்திருந்து பாருங்கள் என்று துரைமுருகன் தெரிவித்தார். எம்ஜிஆர் இருந்தபோதே இடைத்தேர்தலில் வென்றோம் என்று அவர் கூறினார். எம்ஜிஆர் இருக்கும்போதே அண்ணாநகர், மயிலாடுதுறை இடைத்தேர்தல்களில் வெற்றி பெற்றுள்ளோம் என்று துரைமுருகன் தெரிவித்தார். இடைத்தேர்தலில் ஆளும் கட்சிதான் வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கணம் கிடையாது என்றும் துரைமுருகன் தெரிவித்தார்.
2: இந்திய செய்திகள்.
3: இடஒதுக்கீட்டை எதிர்ப்பது அரசியலமைப்புக்கு எதிரானது என்று மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அதவாலே தெரிவித்துள்ளார். சாதி அடிப்படையிலான பாகுபாடு முற்றிலும் ஒழியும் வரை இடஒதுக்கீடு தொடர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சமூகத்தில் சாதிய பாகுபாடு நீங்கி அனைவருக்கும் சமத்துவம் உறுதி செய்யப்படும் நிலை உருவான பிறகே இடஒதுக்கீடு குறித்த மாற்று அணுகுமுறையை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று ராம்தாஸ் அதவாலே கூறினார். சமூகத்தில் பின்தங்கிய மக்களுக்கு சம வாய்ப்பை உறுதி செய்வதற்கான முக்கிய அரசியலமைப்பு ஏற்பாடாக இடஒதுக்கீடு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்.
2: இலங்கை செய்திகள்.
3: சுமார் 5.37 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குஷ் போதைப் பொருளை நாட்டுக்குள் கடத்த முற்பட்ட 2 இலங்கை பெண் வர்த்தகர்கள் கடுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகள் குறித்த சந்தேக நபர்களை இன்று காலை கைது செய்தனர். கைதானவர்கள் கொழும்பு, தெமட்டகுட மற்றும் தொட்டலங்கு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 33 மற்றும் 35 வயதுடைய 2 பெண்கள் என்று தெரிய வந்துள்ளது. இவர்கள் தாய்லாந்தின் பாங்காக் நகரில் இருந்து இன்று முற்பகல் 10:55 ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் UL403 ரக விமானம் மூலம் கடுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: தென்னாப்பிரிக்கா மற்றும் நமீபியா அணிகளுக்கிடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற நமீபியா முதலில் களத்தடுப்பை தேர்வு செய்தது. இதற்கு மிக முதலில் துடுப்பிடித்து ஆடி வரும் தென்னாப்பிரிக்கா சற்று முன்னர் வரை 33 ஓவர்களில் 1 விக்கெட் இழப்பிற்கு 201 ஓட்டங்களை குவித்தது. ஜோர்தான் ஹெர்மன் 108 ஓட்டங்களுடனும் டானி டி ஜோர்ஜி 71 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். கானர் 10 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் பிடிகொடுத்து ஆட்டம் இழந்தார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.

0: அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் அப்படி இருக்கீங்க. மற்றும் ஒரு புதிய நாள், இந்த நாள்லையும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல பெரு மகிழ்ச்சி. தமிழ்நாடு சட்டப்பேரவையில நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பிரதான பேசு பொருளா இப்ப மாறி இருக்கு. சட்டப்பேரவை வந்து நேற்றையோட வந்து முடிஞ்சிருந்தாலும், கூட்டத்தொடர் முடிஞ்சிருந்தாலும் கூட, சட்டப்பேரவையில் நடந்த விஷயங்களை பார்க்கும்போது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கு. இதை பத்தி நாம ஏற்கனவே பேசியிருந்தோம். தமிழ் மொழிய சரியா பேச முடியாதவங்க, பார்த்து சரியா படிக்க முடியாதவங்க இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்கிறது பற்றி பொதுமக்கள் வந்து கடுமையான விமர்சனங்களை முன்வச்சிட்டு வாரத பார்க்கக்கூடியதா இருக்கு. இது பற்றி உங்களுக்கும் ஒரு அபிப்பிராயம் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எது எப்படியோ யாரா இருந்தாலும் தமிழ் மொழிய சரியா பேசணும், உச்சரிக்கணும் அப்படிங்கறத பலரும் வந்து பல தசாப்தங்களா வலியுறுத்திட்டு வராங்க. அதுவும் தமிழ்நாட்டுல வந்து அதற்கான வலியுறுத்தல் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஆனா மிக முக்கியமான அவையாக பார்க்கப்படும் சட்டப்பேரவையில அது நிறைவேறாம இருக்கும் போது கொஞ்சம் சங்கடமாகத்தான் இருக்கு. சரி, ழகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க, நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். இன்றும் சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இந்த கனவு நனவு நினைவு இது பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தேன் இல்லையா. இன்னும் சில விஷயங்களை இன்னைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க நாம பேசலாம். நிகழ்ச்சி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள், நிகழ்ச்சியில வேறு என்ன விஷயங்கள் பற்றி பேசலாம் அப்படிங்கிறத உங்களுடைய விருப்பம் என்னவோ அதை வந்து கண்டிப்பா என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. கிருஷ்ணி 19 என்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து சொல்லுங்க, எங்கிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்கிறதையும் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம அழைப்பிடுத்தும் நீங்க சொல்லலாம். 800-894-0 என்ற எண்ணுக்கு பாட்டு வருது. விண்மீன் விதையில் பாட்டு வருது, தெகடி படத்திலிருந்து. அதுக்கப்புறமா மனசெல்லாம் மழையை பாட்டு வருது, சகுனி படத்திலிருந்து. தொடர்ந்து இணைந்திருங்க, நாம தொடர்ந்து பேசலாம்.
1: பாட்டு

0: டே ஆண்டனி தெரிக்க லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: நாம பந்தயத்தை காப்பாத்தல.
2: ஐயோ சார், செம்ம மேட்டர் சார். ஆனா என்ன தொண்டையில கிச்சு கிச்சா
3: இரு அப்படின்னு பேசி முடிக்கல சார். நீங்க சொல்லுங்க சார்.
1: பந்தயத்தை நம்மளை காப்பாத்து.
2: ஹீரோ மாதிரி படம் கூட்டிட்டு வராரு, யாரு நம்ம சூர்யா?
3: அது மட்டுமா, டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காரு இந்த படத்துல.
2: செம்மையா இருக்கு போது படம்.
4: படம் இறங்குற பிளேயர்ஸ் பந்தயத்துக்கு உண்மையா இருந்தா இந்த காத்தும் கடலும் என்னைக்குமே உங்களை கைவிடாது.
5: மதிமாறன் புகழேந்தி இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ் குமாரி செய்யும் சூரி, மகிமா நம்பியார் மற்றும் சத்யராஜ் நடிக்கும் மண்டாடி எதிர்வரும் செப்டம்பர் 10ஆம் தேதி அமீரக திரையரங்குகளில் வெளியாகின்றது. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் டிவி.
6: Are you feeling comfortable?
7: ஒண்ணு கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
8: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
1: தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: மொழி பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறோம் இல்லையா? கிடைக்கிற சந்தர்ப்பங்கள் எல்லாத்துலேயும் இந்த மொழியை நாம் ஏன் பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பற்றி நாம் ரொம்ப ஆழமாக நிறைய கலந்துரையாடல்களை மேற்கொண்டு கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இன்றைக்கி இந்த அழகரம் என்ற நிகழ்ச்சியை நாங்கள் வந்து பண்ணுறதுக்கான காரணமே அதுவாகத்தான் இருக்கிறது. ஏன்னா இந்த மொழி தான் நம்முடைய அடையாளமாக இருக்குது. மொழி வந்து ஒரு சமூகத்தில் இருந்து மறைந்து போனால் அந்த சமூகத்தின் வரலாறு காணாமலாக்கப்படும். அதனுடைய அந்த கலாச்சாரம், அதனுடைய அந்த அடையாளம் வந்து இல்லாமல் போகும் இல்லையா? எனவே ஒரு சமூகத்தினுடைய அடையாளத்தை காப்பாற்றணும் அப்படின்னா முதல்ல அந்த அவங்களுடைய மொழியை வந்து பாதுகாக்கணும். ஒரு மொழி பேசப்படாமலே இருக்கும் அப்படின்னா ஒரு கொஞ்சம் வருஷங்களுக்கு பேசப்படாமலே போச்சு அப்படின்னா அந்த மொழி வந்து அப்படியே அழிந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அத்தனை சவால்களையும் தாண்டி இன்னைக்கு தமிழ் மொழி வந்து நாம் எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். அது ஒரு பெருமையான ஒரு விஷயமா இருக்கு. நிறைய பேர் வந்து ஏன் நீங்க மொழியை இவ்வளவு தூக்கி பிடிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை கூட முன்வைக்கலாம். அது என்னுடைய அடையாளம், அடையாளத்தை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன், அதனால மொழியை நான் தூக்கி பிடிக்கிறேன் அப்படின்னு ஒரு பதில் சொல்லிடலாம். முக்கியமான இடங்களில் மொழி வந்து முக்கிய இடம் பிடிக்குது, அதை நம்ம பார்க்கணும். இப்போ சமீபத்தில் கூட சென்னை உயர்நீதிமன்றத்தில் அலுவல் மொழியாக வந்து தமிழும் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அறிவிச்சிருந்தாங்க. அது ஒரு சட்டமாக கூட வந்திருக்கு. எனவே அந்த மாதிரியான மாற்றங்களும் இந்த ஒரு காலத்தில் வந்து வரக்கூடிய அதே நேரத்தில் மொழியை மிகச்சரியாக நாம் பயன்படுத்த வேண்டிய ஒரு இடத்துல அது நடக்காமல் போகும்போது சங்கடமாகத்தான் இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு, தமிழ் ஆர்வலர்கள் நிறைய பேருக்கு, மொழி ஆர்வலர்கள் நிறைய பேருக்கு அது ஒரு சங்கடமான ஒரு விஷயமாகத்தான் இருக்குது இல்லையா? நாம் தொடர்ந்து பேசலாம். அழைப்பில் ஒருத்தர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: இப்ராஹிம் பேசுகிறேன்.
0: சொல்லுங்கள் இப்ராஹிம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நடந்த ஒரு விஷயம் தான் இல்ல துபாய்ங்கிறது நமக்கு வேற நாடு தானே இல்லையா
0: பெருசு
1: நன்றி.
0: ஆமாம், அந்த ரெண்டு சொற்களுக்கும் வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அது என்னங்கிறது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். இது அழகரம், யாரோ இவன் பாட்டு வருது. உதயம் NH4 படத்தில் இருந்து கேட்டுடுவாங்க.

0: 94 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன்.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
2: இன்கமிங்
1: சுட சுட புத்தம் புது பாட்டு.
3: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும் ஹுக்கும். அர்த்தமாயிட்டாச்சா?
1: 89.4. We'll be back after a short commercial break.
2: Hey, file பண்ணிட்டல?
3: நீ file செய்யவா? போய் file கராது. Last minute வரைக்கும் wait பண்ணீங்கன்னா error வரும், தேவையில்லாத stress, penalties இதெல்லாம் தேவையா?
4: 2025 financial year உங்க company follow பண்ணா உங்க corporate tax return கான due date September 2026. 18+ happy clients and Google left 4.9 star rating ஓட இருக்கிற VAT consultant choose பண்ணுங்க.
5: FTA approved leading tax agency.
6: The VAT consultant call our WhatsApp 0588520103.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: This hour of ரகரம் is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: என் அவனுக்குத்தான் என் மீது எத்துணை காதல். இப்படி ஒரு கவிதை எங்காவது பார்த்துருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? எங்கேயும் கேட்டிருக்க முடியாது, இப்போ நான் சொன்னது. சரி பரவாயில்ல, இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார் இல்லையா, அத்துணை எத்துணை அப்புறம் எத்தனை, இதுக்கெல்லாம் என்ன வேறுபாடு அப்படின்னு. ஆமாம், அளவிட முடியாத விஷயங்கள் உலகத்தில் நிறையவே இருக்குது. இந்த மாதிரி காதல், கோபம், இந்த மாதிரி உணர்வுகளை வந்து நாம் அளவிடவே முடியாது. அதை வந்து நாம் அத்துணை காதல், எத்துணை காதல் அப்படின்னு நாம் சொல்லலாம். என் அவனுக்கோ என் மீது எத்துணை காதல், சி எவ்வளவு காதல் என் மேல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்காக எவ்வளவுக்கு பதிலாக எத்துணை அப்படின்னு நாம பயன்படுத்தலாம். அடுத்து, ஒரு நிகழ்வில் வந்து நாம கலந்து கொண்டிருக்கோம் அப்படின்னா, அங்க வந்திருக்கக்கூடிய கூட்டத்துல வந்து இருக்கிறவங்களை நம்மளால எண்ண முடியும், அளவிட முடியும் அப்படின்னா, அந்த இடத்துல நாம இந்த அத்துணை என்ற சொல்ல பயன்படுத்த முடியாது. எனவே அளவிட முடியாத ஒரு பெருங்கூட்டம் வந்திருக்கு அப்படின்னா, அங்க வந்து நாம நிகழ்வுக்கு வந்திருக்கிற அத்துணை பேருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது நன்றி அப்படின்னு சொல்லலாம். எனவே அளவிட முடியாதங்களை, முடியாத விஷயங்களை குறிக்கிறதுக்காக அத்துணை எத்துணை இந்த சொற்களை வந்து நாம பயன்படுத்த முடியும். இதுதான் அந்த வேறுபாடு. சரியா, உன் பார்வையில் பாட்டு வருது, சம்திங் சம்திங் படத்திலிருந்து. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் அழைப்புல, வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
1: என்னோட பேர் ஹமீது.
0: ஹமீது, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா?
1: நல்லா இருக்கேன், இன்னும் சாப்பிடல மேடம்.
0: என்னங்க, எத்தனை மணி ஆச்சு? 2:40.
1: நான் காலைல 11 மணிக்கு வந்திருந்தேன், இன்னும் தீர்றது, இன்னும் ஓரஞ்சு படல.
0: ஐயோ, சரி சரி, நேரத்துக்கு சாப்பிடுங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா.
0: சொல்லுங்க
1: சொல்லுங்க மேடம்.
0: நீங்க வாழ்க்கை வந்து போர் அடிக்குது அப்படின்னா, நாம தான் வந்து அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா மாத்திக்கணும், ஹாப்பனிங்கா நம்ம தான் வச்சுக்கணும். அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறது நம்ம தான் பாக்கணும்.
1: அதுதான் இந்த லெந்து டைம்ல ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியால இருக்கேன்.
0: சரி, ஓகே, பண்ணுங்க. நன்றி. ஓகே, நன்றி நன்றி. நாம தொடர்ந்து பேசலாம். இன்னைக்கு மது வந்து அவரோட நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, இந்த ஜிம்முக்கு போறதுக்கான அந்த மோட்டிவேஷன் வந்து வரவே மாட்டேங்குது அப்படின்னா, அதுக்கான காரணம் என்ன? இல்லை, எனக்கு இதனாலதான் மோட்டிவேஷன் வருது, இதனால தான் நான் ஜிம்முக்கெல்லாம் வந்து தவறாம நான் போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாரு. எனக்கு என்ன காரணம் தெரியுமா? ஜிம்முக்கு வந்து தவறாம போறதுக்கான காரணம், ஆல்ரெடி நம்ம வந்து பணத்தை முன்பணம் செலுத்தி இருப்போம் இல்லையா, அதுதான் என்னுடைய மோட்டிவேஷன். பணம் கட்டியாச்சு, அது வீணா போகக்கூடாது, அதனாலேயே போகணும், போய் ஒர்க் அவுட் பண்ணணும். அடுத்தது நம்ம உடம்பையும் பார்க்கணும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் நம்ம வந்து கன்சிஸ்டன்சியாக வந்து நம்ம போகிறதுக்கான காரணம் வந்து முன்பணம் செலுத்தியிருக்கோம் இல்லையா, அதுவாக தான் இருக்கும். அது ஒரு பெருந்தொகையாக இருக்கும், அது வீணா போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் போவேன். சரி, நாம் தொடர்ந்து பேசலாம். முன் பார்வையில் பாட்டு வருது, சம்திங் சம்திங் படத்துலேருந்து கேட்டுடுவாங்க.

0: 9.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி அவர். கோல்டன் சாங் ஆஃப் தி அவர்
1: brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 05882042172. துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

அடடா அடடா, அற்புதமான ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த விசிஆர் இருந்தது இல்லையா, அபுதாபி துபாயில எல்லாம் நிறைய பேர் வந்து அந்த ஏர்லைன்ஸ் இருந்த வரைக்கும் நிறைய இடங்களுக்கு போய் வந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து போறதை பத்தி நினைக்கிறதையே வந்து நிறுத்திட்டாங்க. அது வேற யாரும் இல்லை, நான் தான். ஆமா, விசிஆர் இருக்கிற வரைக்கும் ரொம்ப மலிவான விலையில நமக்கு டிக்கெட் எல்லாம் கிடைக்கிறதுனால நினைச்ச நேரம் பல நாடுகளுக்கு நாம புக் பண்ணிட்டு போகக்கூடிய மாதிரி இருந்தது. யுஏயில் இருந்தாலே நமக்கு அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்தது. நிறைய இடங்களுக்கு போக முடியும், அதுவும் நல்ல குறைஞ்ச விலையில டிக்கெட் கிடைச்சா யாரும் போக மாட்டாங்க இல்லையா. அந்த மாதிரி விசிஆரை பயன்படுத்தி நானே வந்து நிறைய நாடுகளுக்கு போயிட்டு வந்திருந்தேன். ஆனால் விசிஆர் எப்போ நிறுத்தினாங்களோ அதுக்கப்புறம்

0: பழைய பாட்டு
1: சகல கலா வல்லவன்ல இருந்து என்ன பாட்டு
0: நானும்
1: கேட்டு பாக்குறேன் பாட்டு எப்படி இருக்கு இப்ப கேக்கு எப்படி இருக்குன்னு. சரி, அந்த பாட்டு உங்களுக்காக வருது. உங்க பேர் சொல்லலையே.
0: கமல் கேவியல்.
1: கமல், ஓகே ஓகே கமல், ஓகே ஓகே. நன்றி நன்றி நன்றி. சரி, அவருக்காக அந்த பாட்டு வருது மனசு தொட்ட மட்டும். அத்தோடு இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் நாளை நாம சந்திக்கலாம். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottamittu. Manasu thottamittu.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.

0: ஐக்கிய அரபு அமீரகத்தில் செப்டம்பர் 9 திகதி ஆண்டுதோறும் அமீரக அவசர எண் தினமாக கடைபிடிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அவசர காலங்களில் மட்டும் 999 என்ற காவல்துறை அவசர எண்ணை பயன்படுத்துமாறும் அவசரமற்ற விசாரணைகள் மற்றும் புகார்களுக்கு மாற்று காவல்துறை சேனல்களை பயன்படுத்துமாறும் பொதுமக்களுக்கு அதிகாரிகள் அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளனர். ஒவ்வொரு நொடியும் முக்கியம் என்ற கருப்பொருளின் கீழ் உள்துறை அமைச்சகம் இந்த தேசிய அளவிலான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை இன்று தொடங்கியது. துபாய் காவல்துறை மற்றும் நாடு முழுவதும் உள்ள பிற காவல்துறை அமைப்புகளுடன் இணைந்து இந்த முயற்சி முன்னெடுக்கப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
0: ஜோர்தான் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு சவுதி அரேபியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் நியாயமற்றது மற்றும் கொடூரமானது என்று சவுதி அரேபிய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜோர்தானுக்கு சவுதி அரேபியா தனது முழுமையான ஒற்றுமையையும் ஆதரவையும் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரானின் தாக்குதல்களில் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ள ஜோர்தான் மேற்கொள்ளும் எந்தவொரு நடவடிக்கைக்கும் சவுதி அரேபியா ஆதரவளிக்கும் என்றும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
1: தமிழக செய்திகள்.
0: உலக அரங்கில் காவி கூட்டம் அம்பலமாகியுள்ளதாக ஐஃபில் டவர் சர்ச்சையை சுட்டிக்காட்டி கனிமொழி எம்பி பதிவிட்டுள்ளார். பிரான்சின் பாரிஸில் உள்ள ஐஃபில் டவருக்கு காவி உடையில் சென்ற சிலர் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளனர். பல நூற்றாண்டுகளாக இந்தியாவில் பெண்கள் ஒடுக்கப்பட்டு தீட்டானவர்களாக கருத வைக்கப்பட்டனர். ஐஃபில் கோபுரத்துக்கு காவி உடையில் வந்த சிலர் தம் பார்வையில் பெண்கள் படக்கூடாது என்று கூச்சலிட்டனர். காவி கூட்டத்தின் பேச்சை எதிர்த்து ஐஃபில் கோபுர பெண் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போசன்வாசி அக்ஷர் புருஷோத்தமன் சுவாமிநாராயண் சன்ஸ்தா அமைப்பினரால் பெண் ஊழியர்கள் அவமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தங்களது கௌரவம் சுயமரியாதையை சிறுமைப்படுத்தும் காவி கூட்டத்தை எதிர்த்து பெண்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் இவ்விவகாரம் உலக அரங்கில் பெரும் கவனம் பெற்றுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
0: பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை முன்னிட்டு டெல்லி விமான நிலையம் சர்வதேச விமான போக்குவரத்து திறனை 50% அதிகரித்துள்ளது. உலகத் தலைவர்கள் மற்றும் உயர்மட்ட பிரதிநிதிகள் இந்தியாவுக்கு வருகை தர உள்ள நிலையில் பயணிகள் மற்றும் விமான போக்குவரத்தை சீராக கையாளும் வகையில் டெல்லி விமான நிலையத்தில் கூடுதல் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சர்வதேச விமானங்களின் எண்ணிக்கை மற்றும் பயணிகள் வருகை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் விமான நிலையத்தின் செயற்பாட்டு திறனை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ள.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கைக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை இன்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்திக் கொள்ளும் நோக்கத்துடன் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்தியா மற்றும் இலங்கைக்கிடையில் நிலவும் பாதுகாப்பு, பொருளாதாரம், சமுத்திர மற்றும் பிராந்திய பங்களிப்பு மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று தொடர்புகள் பரஸ்பர நன்மை கிடைக்கும் வகையில் மேலும் வலுப்படுத்தப்படுவது குறித்து இதன்போது ஜனாதிபதிக்கும் இந்திய பாதுகாப்பு அமைச்சருக்கும் இடையில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. குறிப்பாக இலங்கையில் போதைப் பொருள் வர்த்தகத்தை கட்டுப்படுத்துவதற்காக தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ள தேசிய திட்டம் குறித்து ஜனாதிபதி இங்கு விளக்கமளித்துள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: பாகிஸ்தான் மற்றும் இங்கிலாந்து 19 வயதுக்குட்பட்ட அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் இளையோர் அணி முதலில் துடுப்பெடுத்தாட தீர்மானித்ததுடன் சற்று முன்னர் வரை 23.4 ஓவர்களில் 2 விக்கெட்டிற்கு 136 ஓட்டங்களை பெற்றுள்ளது. உஸ்மான் கான் 49 ஓட்டங்களுடனும் ஃபர்ஹான் யூசுப் 50 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது. லீவாவில் இன்று 46 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபி, ஷார்ஜா, உமல்குவைன் மற்றும் ராசல் கைமாவில் 43 டிகிரி செல்சியஸிலும் துபாய் மற்றும் அஜ்மானில் 41 டிகிரி செல்சியஸிலும் அல் ஃபுஜைராவில் 33 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 4 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: அடுத்து ஒரு மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
1: Rock with Raja.
2: Stay tuned.

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: நடிப்பில் பி எஸ் மித்ரன் இயக்கத்தில் இசையில் சர்தார் பார்ட் 2 செப்டம்பர் 10 உங்கள் அபிமான அமீரக திரையரங்குகளில். 89.4 தமிழ் எஃப்எம் ஷோஸ் அண்ட் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணா நீங்களும் சர்தார் 2 படத்துக்கான டிக்கெட்ஸை ஈஸியா வின் பண்ணலாம்.
2: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் simplysouth.tv.
3: We'll be back after a short commercial break.
0: மேடம் ஒரு நிமிஷம்.
4: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
4: நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
4: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
4: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஒரு ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
4: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
4: டாமிட்.
5: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
4: அடிங்க
2: மசாலா கேஃபே brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
5: You are back.
3: 1 hour of non-stop Raja Hits.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni, Trichy-oda prime spot-la unga plot-a book pannunga. Co-sponsored by
2: Alansari Exchange. Unga panatha double panni, up to 600,000 dirhams in cash, plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
3: We'll be back after a short commercial break.
4: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
5: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர்.
4: அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
5: எல்லாமே சொல்லுவேன்.
0: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
6: You are back.
7: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
8: Rock with Raja.

0: பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம் பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம் பம் பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம்
1: பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம் பம் பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம்
0: கக்கி கி கூக்கு கக்கே கூக்கு கூக்கு கே கே கக்கி கி கூக்கு கக்கே கூக்கு கூக்கு கே கே கக்கி கி கூக்கு வெரி குட் கக்கி கி கூக்கு கக்கே கூக்கு கூக்கு கே கே பாடுங்க.

நினைக்கலாம்.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: ராக் வித் ராஜா.

0: செய்தி சுருக்கம்
1: brought to you by Danya Auto Spare Parts LLC genuine parts center for American, German, Korean and Japanese cars wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
0: அமீரக செய்திகள்.
2: விசேர் நிறுவனம் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கான விமான சேவைகளை மீண்டும் தொடங்க உள்ளது. இதன் ஒரு பகுதியாக துபாய் மற்றும் அபுதாபிக்கு வாராந்த விமான சேவைகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் சமீபத்தைய பதற்றம் காரணமாக விமான போக்குவரத்தில் ஏற்பட்ட இடையூறுகளுக்கு பிறகு அமீரகத்துக்கான சேவைகளை மீண்டும் தொடங்கும் நடவடிக்கையை விசேர் மேற்கொண்டுள்ளது. துபாய் மற்றும் அபுதாபி ஆகிய இரு முக்கிய விமான நிலையங்களுக்கான சேவைகள் மீண்டும் தொடங்கப்படுவது அமீரகத்தில் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையிலான விமான போக்குவரத்தை சீர்படுத்த உதவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
0: உலகச் செய்திகள்.
2: அமெரிக்க பொருட்களுக்கு கனடா விதித்த பதிலடி வரிகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு பொருட்களுக்கு அமெரிக்கா தடை விதிக்க உள்ளது. இதில் மதுபானங்கள், சில பால் பொருட்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் உள்ளிட்ட பல பொருட்கள் அடங்குகின்றன. இந்த தடைகள் செப்டம்பர் 29 தேதி முதல் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
0: தமிழக செய்திகள்.
2: காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் முதல்வர் வெளிப்படுத்திய உடல் மொழிகள் கண்ணியமான அணுகுமுறை இல்லை என்பதையும் மனித மாண்புகளுக்கு எதிரானது என்பதையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சுட்டிக்காட்டுகின்றோம் என்று அக்கட்சியின் தொல் திருமாவளவன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். முதல்வர் ஆற்றிய பதிலுரையின் போது திமுக தலைவரும் மேனாள் முதல்வருமான தளபதி ஸ்டாலின் அவர்களை கேலி செய்யும் வகையில் அவரது உடல் மொழி அமைந்திருந்ததாக கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் முதல்வர் தரப்பில் அது உள்நோக்கம் கொண்டதல்ல என்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. எந்தவொரு சூழலிலும் ஒருவரின் தன் மதிப்பை குறைத்து மதிப்பிடுவதோ காயப்படுத்துவதோ நாகரீகமாகாது. தனிநபர் ஒருவரின் மீதான அரசியல் விமர்சனங்கள் என்பது வேறு, தனிப்பட்ட முறையில் ஒருவரின் தன் மதிப்பை காயப்படுத்த விமர்சனங்கள் என்பது வேறு. கல்வி, பொருளாதாரம், அதிகாரம் போன்ற வலிமையில்லாத எளிய மனிதரையும் கூட காயப்படுத்தும் அணுகுமுறை ஒருபோதும் ஏற்புடையதில்லை என்று தொல் திருமாவளவன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்.
0: இந்திய செய்திகள்.
2: இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் ஏறக்குறைய இறுதி செய்யப்பட்டுள்ளதாக வர்த்தகத்துறை செயலாளர் ராஜேஷ் அகர்வால் தெரிவித்துள்ளார். முன்னுரிமை அடிப்படையில் சந்தை அணுகலை பெறுவதற்கான கட்டமைப்பை இருதரப்பினரும் உருவாக்கி வருவதாகவும் அவர் கூறினார். மும்பையில் நிகழ்ச்சியொன்றில் பங்கேற்ற ராஜேஷ் அகர்வால் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கையில் இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் ஏறக்குறைய இறுதி செய்யப்பட்டு விட்டது என்று கூறினார்.
0: இலங்கை செய்திகள்.
2: ஹாங்காங்கில் நடைபெறும் 11th பெல்ட் அண்ட் ரோடு உச்சி மாநாடு 2026 இலங்கை பங்கேற்றுள்ளது. உயர்மட்ட அரசியல் மற்றும் வர்த்தக மாநாடாக நடைபெறும் இந்த நிகழ்வில் இலங்கை சார்பில் வர்த்தகம், வணிகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் வசந்த சமரசிங்க பங்கேற்றுள்ளார். ஹாங்காங் வர்த்தக மேம்பாட்டு கவுன்சில் மற்றும் ஹாங்காங் சிறப்பு நிர்வாக பிராந்திய அரசு இணைந்து இந்த உச்சி மாநாட்டை நடத்துகின்றன.
0: விளையாட்டுச் செய்திகள்.
2: பாகிஸ்தான் மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான 3rd டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று ஆரம்பமானது. பர்மிங்ஹாமில் ஆரம்பமாகிய இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து முதலில் களத்தடுப்பை தேர்வு செய்தது. இதற்கமைய முதலில் துடுப்பெடுத்து ஆடி வரும் பாகிஸ்தான் அணி 29 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்க 100 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அணி சார்பில் சவுத் ஷக்கீல் 37 ஓட்டங்களுடன் களத்தில் உள்ளார். ரசா உல்லா 11 ஓட்டங்களுடன் களத்தில் உள்ளார். அணியின் ஏனைய வீரர்கள் 10 குறைவான ஓட்டங்களுக்கு ஆட்டமிழக்கச் செய்யப்பட்டனர். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் சாயிம் ஆயூப் ஓட்டம் எதையும் பெறாத நிலையில் LBW முறையில் ஆட்டமிழக்கச் செய்யப்பட்டார். இங்கிலாந்து அணியின் பந்துவீச்சில் ஜாஸ் டங் 3 விக்கெட்டுகளையும் ஆலி ராபின்சன் மற்றும் ஜாஃப்ரா ஆர்ச்சர் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
0: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alay since 1982. 89.4 Tamil FM.
3: நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் ஸ்டார் ஆஃப் தி மந்த்
4: சிங்கர் ஹரிஹரன்.

0: the month. Star of the month. Singer Hariharan.
1: The evening Kharak. The evening Kharak. Traffic la maatna unna time pass panna vekkatta. Gada gada na chai nu kudichu onni vai pani kaatta. The evening Kharak.
2: வாழ்க்கையில் நம்ம பார்க்கறது ரெண்டே டைப் ஆஃப் பீப்புள் தான். ஒருத்தன் வாழ்க்கை எவ்வளோ அடித்தாலும் தாங்குறவன், இன்னொருத்தன் காலையில் அலாம் எவ்வளோ நேரம் அடித்தாலும் தூங்குறவன்.

0: ரேடியோ பியூட்டிஃபுல் பீப்புள், வெல்கம் பேக் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டீனேஜ் ஜென்சி பீப்புள். நான் தான் பைக் டைசன் பேசுறேன். வெல்கம் பேக் டு தி ஈவினிங் கடா.
1: His name is

0: ஒரு கிராண்ட் என்ட்ரியோட தம்பி வந்து உள்ள வந்திருக்கேன். அண்ட் யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். உள்ளுக்குள்ள வந்ததுமே நம்ம சிக்கலா இருக்கிற நிறைய பசங்களுக்கு ஆகாத ஒரு பாட்டு ஒன்று வந்துட்டு இருக்கு.
1: போனா யாராவது கல்யாணம் பண்ணி சொல்றா அப்பா, அத்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணு சொல்றான் அம்மா, பேர குழந்தைகளை பாக்கணும் சொல்ற பாட்டி, இந்த டார்ச்செல்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க. ஆனா அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில்தான் சொல்லுவாங்க,
0: ஃபஸ்ட்டு பாட்டு அந்த பாட்டு, வேறு ஏதாவது வேறு ஏதாவது கல்யாண பாட்டு எடுத்து போடலாம் அப்படின்னு யோசிச்சா வந்து நிறைய பாட்டு இருக்குது. ஆக்சுவலி இன்னும் சில பேருக்கு வந்து எப்படின்னா இந்த பாட்டு பிடிக்கும், என்ன பாட்டு, சாரு யாரு தாரால பிரபு டோய், அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால் இப்போ ரீசெண்டாக வந்து என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆச்சு, அண்டு என் தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டும் அவங்களும் சேர்ந்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க கல்யாணத்தில் இந்த பாட்டை வந்து எவ்ரி ஒரு 100 பாட்டில் எல்லா 10வது பாட்டுமே இந்த பாட்டாக தான் இருக்கும். சாரு யாரு தாராள பிரபு அந்த பாட்டு தான் ரிட்டர்ன் பேக் அண்ட் ஃபோர்த்து ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டிக்கிட்டு இருந்தோம். பட் எனிவேஸ் 2 சாங்ஸ் பேக் டு பேக் இஸ் ஆன் த வே. அண்ட் விசாரிஸ் பேக் டு யூஏஇன்னு சொல்லி ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன், படித்ததுமே வந்து கண்ணெல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. அடடா, இனிமேல் நான் அஜர்பைஜானுக்கும் பாக்குவுக்கும் அதுக்கப்புறம் என்ன சலாலாக்கும் போகிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு யோசித்தேன். ஆனால் வந்து ஃபுல் நியூஸ் ஒன்றும் படிக்கல, வேறு ஹெட்லைன்ஸ் தான் படித்தேன். ஆனால் மேடம் நீங்கள் படிச்சிங்களா? இங்கே எங்கே இங்கே வாங்க.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: போல் என்ன நியூஸ்.
3: நானும் அப்படிதான் சைட்டானே, ஆனா அது கிடையாது, நம்ம எதிர்பார்த்த அந்த செய்தி இல்ல. அது
0: கிறிஸ்டி வந்து விசார் வந்து, ஏன்னா விசார் தான் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஏர்லைன்ஸ். நிறைய பேர் வந்து எப்படின்னா வந்து நின்றுட்டு கூட நாங்க பேய்கிறோம், பிரச்சனை இல்ல, ஒண்ணு நீங்க தண்ணி எல்லாம் ஒண்ணுமே தர வேண்டாம், நாங்க போறோம், எங்களை இறக்கி விடுங்க அந்த இடத்துல.
3: சில யூரோப் கண்ட்ரீஸ்க்கு மட்டும்தான் அந்த சர்வீஸ் இருக்கும். முதல் இருந்த மாதிரி இங்கிருந்து சின்ன சின்ன பக்கத்து பக்கத்து நாடுகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்களா, அந்த சர்வீஸ் கிடையாது. இது வந்து ஏற்கனவே இருந்தது தான், அது இந்த ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன்னால நிறுத்தி இருந்தாங்க, அது இப்ப மறுபடி தொடங்கி இருக்காங்க, அவ்வளவுதான்.
0: சரி, அப்பவுமே யூரோப்க்கெல்லாம் போனா விலை கம்மியா தானே இருக்கும்.
3: தெரியல,
0: இல்ல நம்ம அது யூரோப் போறவங்க
2: உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: போல் எது வரந்தல என்கிட்ட போல், நான் எல்லாத்தோட மேல்
3: என்ன சொல்லிருக்காங்கன்னா, துபாய், அபுதாபி, ஜெத்தா, அம்மான் 12 ரூட்ஸுக்கு வந்து 49 வீக்லி ஃப்ளைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதுதானே
0: துபாய் டு
3: ஜெத்தா அம்மானுக்கெல்லாம் இருக்கு. ஜோர்டான் போயிட்டு வந்தீங்க
0: நீங்க? ஜோர்டான் போயிட்டு வந்துட்டேன் ஒரு வாட்டி, ஒரு வாட்டி தான் ஜோர்டான்லாம்.
3: ஆமா ஆமா ஆமா.
0: ஆனா ஜோர்டான், ஓகே ஐ வில் டெல் யூ, ஜோர்டான்ல வந்து தி வாதி சம்திங் அங்க அந்த பெட்ரா இருக்கு தெரியுமா?
3: ஆமா ஆமா.
0: பெட்ரால் ஓகே, யாராவது ஜோர்டான் போறீங்கன்னா டெஃபினெட்லி டூ திஸ், ஓகே, ரெண்ட் கார் எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் எனக்கு தெரிஞ்சு செட் ஆகாது, கேபு கூட செட் ஆகும். நீங்கள் வந்து இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே அந்த லைசன்ஸ் செல்லும். ஓகே, ஸோ ஒரு ரெண்ட் கார் எடுத்துட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா, வி வென்ட் டு பெட்ரா, ஃப்ரம் பெட்ரா டு அக்கபான்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு சரியா, அக்கபா. அந்த ட்ரூ அந்த ரூட்டே வந்து ரூட்னு சொல்லுவாங்க, அந்த ரூட்டே ரொம்ப ஒரு மாதிரி
3: பாலைவனமா இருந்திருக்கும்.
0: இல்ல பாலைவனம் தான், ஆனா அது எப்படின்னா கல்லு மண்ணு மவுண்டன்ஸ், அப்புறம் நீ எப்படின்னா அந்த மாதிரி இருந்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்து ஒரு கோஸ்டல் ஏரியாக்குள்ள வர மாதிரி இருக்கும். இட் ஃபெல்ட் லைக் ஒரு குட்டி மயாமி.
3: ஓ ஜார்டன், மயாமி போயிருக்கீங்களா?
0: இல்ல, அதான் அந்த GTA 6 GTA விளையாடும் போது பாக்குறது தான், அவரை நிறைய ஹாலிவுட் படத்துல பாக்குறது தான் சொல்றேன் நானு. அது அதான் இருந்தது. நீங்க யாராவது போறீங்க டெஃபினெட் ட்ரை. அண்ட் ஓகே, எனிவேஸ் யூ ஹேவ் 2 சாங்ஸ் பேக் டு பேக் கேட்டு முடிங்க, ரைட்டு.
2: வீட்டுக்கு
1: போனா யாராவது கல்யாணம் பண்ணி சொல்ற அப்பா, அத்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்ற அம்மா, பேர குழந்தைகளை பார்க்கணும் சொல்ற பாட்டி, இந்த டார்ச்செல்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க. ஆனா அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவேன், கட்னா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருக்கிட்டையுமே சொன்னதில்லை.
4: முதல் முறையா உங்ககிட்ட தான் சொல்லப்படுறேன்.

0: நாம பந்தயத்த காப்பாத்தல.
1: ஐயோ சார், செம்ம மேட்டர் சார். ஆனா என்ன தொண்டையில கிச்சு கிச்சா
2: இரு அப்படின்னு பேசி முடிக்கல சார். நீங்க சொல்லுங்க சார்.
0: பந்தயத்தை நம்மளை காப்பாத்துரு.
1: ஹீரோ மாதிரி படம் கூட்டிட்டு வராரு யாரு, நம்ம சூர்யா?
2: அது மட்டுமா, டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காரு இந்த படத்துல.
1: செம்மையா இருக்கு போது படம்.
0: படம் இறங்குற பிளேயர்ஸ் பந்தயத்துக்கு உண்மையா இருந்தா இந்த காத்தும் கடலும் என்னைக்குமே உங்களை கைவிடாது.
3: மதிமாறன் புகழேந்தி இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ் குமாரி செய்யோ சூரி, மகிமா நம்பியார் மற்றும் சத்யராஜ் நடிக்கும் மண்டாடி எதிர்வரும் செப்டம்பர் 10 அமீரக திரையரங்குகளில் வெளியாகின்றது. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் டாட் டிவி.
4: உனக்கு தெரியுமா, 360 திர்ஹாம்ஸ் பே பண்ணா 425 திர்ஹாம்ஸ் வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
5: என்னடா, ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
4: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 திர்ஹாம்ஸ் செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 திர்ஹாம்ஸ் வர்த்துள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
5: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
3: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.

0: உன்னை போய் பண்ணி காட்டட்டா.
1: Ladies and gentlemen, Nanda Arnold Swasnagar pesuren. This is 89.4 Tamil FM. You are listening to The Evening Kadak. இன்னைக்கு வந்து என்னடா நியூஸ் எதுவுமே இல்லையே, ஸ்பெஷலாக ஒன்றுமே நடக்கலையே அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மண்டேலே போடுற மாதிரி ரெண்டு நியூஸ் டங்கு டங்குன்னு வந்து விழுந்துச்சு. சரியா, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆமாம் ஃபஸ்ட்டு இதை சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து எமர்ஜென்சி நம்பர் டே. ஸோ எமர்ஜென்சி நம்பர் டே வந்து இன்றைக்கி தான் யூஐ செப்டம்பர் 9th யூஐ வந்து மார்க் பண்ணுறாங்க. ஸோ யூஸ்வலாக வந்து எவ்ரி இயர் செப்டம்பர் 9th ஹேஸ் பீன் மார்க்ட் ஆஸ் ஆனுவல் எமர்ஜென்சி நம்பர் டே. ஸோ ஜென்ரலாக வந்து எமர்ஜென்சி ஹாட்லைன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆமாம் இப்போ ஒரு போலீஸோ ஒரு ஆம்புலன்ஸோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஃபயர் சர்வீஸோ வந்து கூப்பிடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எமர்ஜென்சி நம்பர் இருக்கும், கரெக்டாக. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பெரும்பாலும் வந்து ஆம்புலன்ஸ்க்கெலாம் வந்து பெருசாக மாறாது. ஓகே, ஸோ இப்படின்னா இப்போ 999 கீ நம்பர்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. 901 அது வந்து ஜென்ரல் இன்குவரிஸ் ஃபீட்பேக்கு, நான் எமர்ஜென்சி போலீஸ் சர்வீசஸ்க்கு 901, அண்ட் 999 அடிச்சிங்கன்னா இட் இஸ் ரிசர்வ்டு ஸ்ட்ரிக்ட்லி வந்து லைஃப் த்ரெட்னிங் சுச்சுவேஷன்ஸ், ஏதாவது ஆக்சிடென்ட்ஸு க்ரைம் ஏதாவது நடந்துருச்சு அந்த மாதிரி டைமில் ஒரு அர்ஜென்ட் இன்டர்வென்ஷன் தேவைப்படுற ஒரு இடத்துல இந்த 999 வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஜென்ரலாக வந்து இந்த டேட் அன்னைக்கு செப்டம்பர் 9th அன்னைக்கு இந்த எமர்ஜென்சி நம்பர் டே நம்ம வந்து இன்றைக்கி இந்த டேவை வந்து இப்படி கொண்டாடுவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கு ஒரு ஸ்லோகன் வேறு சொல்லியிருக்காங்க, எவ்ரி செகண்ட் கவுண்ட்ஸ் ஆர் எவ்ரி செகண்ட் மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ். கரெக்ட் தான், ஒவ்வொரு செகண்டும் இம்பார்ட்டன்ட்டு, கரெக்டாக. அதே மாதிரி இப்போ எமர்ஜென்சி அப்படின்னு பொறுத்தளவுக்கு இருங்க, 2 நிமிஷம் கழிச்சு பண்ணிக்கலாம், இருங்க அந்த பில்டிங் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, இருங்க அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு டீ சாப்பிட்டு வந்து அப்புறமா இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. தட் இஸ் வை தே கால் இட் எவ்ரி செகண்ட் மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ். கரெக்டாக, ஐ ஸ்டில் ரிமெம்பர் எங்கள் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் ஐ திங்க் வந்து 2017 அப்படின்னு நினைக்கிறேன். உனக்கு இந்த கதையை சொல்கிறேன் கேளு.
2: ஐ நோ.
1: உனக்கு எந்த கதை?
2: இது எர்த்குவேக்
1: வந்த கதை இல்லை. ஆக்சுவலாக வந்து நானும் அப்போ இருந்த ஒரு ஆர்ஜே ஒருத்தங்க இருந்தாங்க, சரியா, அவங்களும் நானும் சேர்ந்து இங்கே பக்கத்தில் ஒரு ஃபயர் ஒன்று ஆச்சு இங்கே பக்கத்தில் ஒரு, அப்போ நாங்கள் வந்து ஆம்புலன்ஸ்க்கு இங்கேருந்து சொன்னோம், நாங்கள் ஓடி போய் ஹெல்ப்லாம் வேறு பண்ணோம். நான் வந்து பயங்கர ஹாப்பியாக ஃபீல் பண்ண அன்னைக்கு. பட் வாட் ஹேப்பன், நான் இந்த பில்டிங் இருக்குல்ல, இந்த பில்டிங் தான். ஸோ எங்கள் ஆஃபீஸில் வந்து எங்கள் ஸ்டுடியோலேருந்து பார்த்தா ஒரு பில்டிங் ஒன்று தெரியும். ஓகே, அந்த பில்டிங்கில் வந்து காலையில் ஒரு 10:30-11 இருக்கும். ஓகே, திடீர்னு பார்த்தா புகை வருது. ஓகேவா, புகை வந்து புகை ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு. என்னாச்சுன்னு தெரில, எல்லாருமே கீழே போகணும் பார்த்தா எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ தான் புகை கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஏதோ ஒரு வீட்டில் தீ பிடிச்சிருச்சு அப்படிங்கிறது தெரியுது. ஓகே, அந்த வீடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ஃப்ளோர் தான் இருக்குமே, 3வது ஃப்ளோரில் தீ. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ இன்னொருத்தங்க இருந்தாங்க, அவங்க பேர் மயில். நானும் அவங்களும் என்ன பண்ணோம், இந்த துப்பட்டா வாங்கி மூக்கில் கட்டிட்டு மேலே ஓட்டோம். அப்போ எங்கள் ஆஃபீஸில் வந்து வேற ஒருத்தர் தான் அருள்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா இருந்தார், அவரும் பின்னாடியே ஓடி வராரு. அப்போது யாருமே அந்த பில்டிங்கில் இல்லாத மாதிரி இருக்குது, ஸ்டெப்ஸில் தான் ஏறி போகிறோம், லிஃப்ட்டில் ஏறக்கூடாதுல. அப்போ பார்த்தா ஒரு அந்த 3rd ஃப்ளோரில் இருக்கிற வீட்டுக்கு பின்னாடி டோர் ஓப்பன் ஆயிருக்கு. திறந்து பார்த்தா அந்த வீட்டில் தீ. சத்தியமாக நான் சொல்கிறேன், எனக்கு அப்போ வந்து எப்படி இருந்ததுன்னா, இந்த தீ விபத்துலலாம் மாட்டுறவங்க ஆக்சுவலாக வந்து தீ மேலே பட்டு இறந்து போகிறத விட அந்த ஸ்மோக் அந்த புகை மண்டலத்தில் சுவாசிக்க முடியாமல் இறந்தவங்க ஜாஸ்தி. ஏன்னா அது அன்னைக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அப்போ நான் கதவை தட்டுறேன், உள்ளேருந்து சத்தம் வருது, என்னால் நிற்க முடில, ஆனால் மேலே போயிட்டோம். அப்போ அந்த அருள் என்ன பண்ணார், டக்குன்னு துப்பட்டா வாங்கி மூக்கில் கட்டிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டார். தீ எரிஞ்சிட்ருக்கு, போய் ஒரு அப்பா அம்மா ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்க உள்ளே, எல்லாரும் பிடிச்சிட்டு அவங்க வந்து எப்படின்னா அந்த கதவு கிட்டே வந்து ஒண்டிட்டாங்க, அவங்களுக்கு ஓட முடில, பிடிச்சி இழுத்துட்டோம். நாங்கள் என்ன பண்ணோம், ஃபயரை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் விட்டுக்கு நாங்கள் அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஃபோன் அடித்து ஆம்புலன்ஸ்க்கு ஃபயருக்குலாம் சொல்லிட்டோம். சொல்லி 5-10 நிமிஷத்துக்குள்ள வந்துட்டாங்க. நாங்கள் மேலே போயிட்டு நான் இந்த ரெண்டு குழந்தைங்கள நான் வந்து இப்படி ரெண்டு கையில் அப்படி தூக்கிட்டு வந்து கீழே அப்படி அந்த பின்னாடி ஒரு பேங்க் இருக்குல்ல அங்கே இப்படி விட்டேன். அந்த அப்பா அம்மா அப்படி கீழே வந்தாங்க, அவங்களால கண்ணே திறக்க முடியல அவங்களுக்கு. ஸோ அதுதான் வந்து என் வாழ்க்கையில் நான் பண்ண ஹீரோயிக் மொமெண்ட் ஐ வுட் சே. ஸோ நான் நல்லா, எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருந்து தெரியுமா, ஓகே ஏதோ ஒன்று பண்ணோம். ஏன்னா இந்த மாதிரி ஆபத்தில் ஒருத்தரை காப்பாற்ற போகிறப்போ அந்த ஆபத்து நமக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் சில நேரம் அதை பார்க்காம சில பேர் போயிடுவாங்க.
2: கண்டிப்பாக,
1: ஓகே நான் போனேன் அப்படிங்கிறதுனால நான் சொல்ல வரல,
2: இல்லை அதை மனிதாபிமானம் இல்லையா,
1: டக்குன்னு தோணுச்சு, ஒரு ரேஜ் தான். நம்ம எப்பவுமே சின்னதுலலாம் நிறைய கேள்வி, நிறைய நியூஸ் எல்லாம் படிப்போம், இந்த மாதிரி ஆச்சு ஒருத்தர் போய் காப்பாற்றினார் அப்படின்ட்டு. அப்போ எப்படின்னா, நான் இன்னைக்காவது அந்த சிச்சுவேஷனில் எனக்கு வரும்போது நான் போய் ஒருத்தரை காப்பாற்றுவேன்ற தாட்ஸ் எப்பவுமே எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்கும், கரெக்டாக. ஆனால் வாழ்க்கையில் எப்போவாது ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ அது நடக்கும். அப்படி நடக்கும்போதும் ரியல் இன் ரியாலிட்டி நம்ம போவோமான்றது தெரியாது.
2: இது இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட், ஒரு படம் இருக்கு, ஒரு ஹாலிவுட் மூவி, பேர் என்னன்னு அப்புறம் சொல்றேன் பார்த்துட்டு மறந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ல ஒருத்தங்களை வந்து அவங்க காப்பாத்த மறந்துருவாங்க, அவங்க ட்ரை பண்ணுவாங்க, ஆனா அவங்களால முடியாது, அவங்களுக்கு தெரியாது. பட் ஆனா இல்ல, அடுத்த ஜென்மத்திலயோ இல்ல அந்த மாதிரி ஒரு இதுல அது ஒரு மாதிரியான ஒரு படம்.
1: ஆமா, கொரியன் படம். அதே மாதிரி ஜேக் ஜில்லன்ஹாலோட ஒரு படம் இருக்கு, கில்ட்டின்னு சொல்லிட்டு. அவர் வந்து எமர்ஜென்சி லேண்ட்லைன் நம்பர் அங்க இருப்பாரு. ஓகே, இப்போ ஒரு ஒரு பொண்ணு வந்து போன் பண்ணி சொல்லுவாங்க, இந்த மாதிரி என்ன ஒருத்தன் கடத்திட்டு போறான்ட்டு, அந்த இவங்க கடத்தப்பட்டவங்களே கால் பண்ணி சொல்லுவாங்க. பட் வண்டி எங்க இருந்து, வண்டி எங்க போகுது, அவங்க எங்க கடத்தி எந்த வண்டியில போறாங்க, என்ன ஏதுன்ட்டு இவர் வந்து இந்த அந்த போன் கால்ல இருக்கிற அந்த சைட்ல சவுண்டு, அப்புறம் மக்களோட அந்த ஆம்பியன்ஸ் வச்சே எங்க இருக்காருன்னு உட்காந்த இடத்துல ட்ராக் பண்ணுவார் அவரு. அந்த படம் பேர் கில்ட்டி, சின்ன படம் தான், ஆனா வந்து படம் ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஸோ எனிவேஸ் எனிவேஸ் இதை பத்தி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு செம்மையா அசல் கோளாரோட பாட்டு ஒன்று வந்துட்டு இருக்கு. I will be back. This is RJ Bravo. You're listening to 89.4 Tamil FM. Andha mari feel. Now pandradhalla work work eat sleep chill.
3: Nee panta et table la vai adha maja deal. Nee kolarukka kolar kutta aava mata heel ulla odirade ratham illa uruki utna steel.

0: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 99.4 Tamar FM. Tamar FM. Nama radio, nama music.
1: We'll be back after a short commercial break.
2: சேஞ்சிங் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸால கேஸ்ட்ரைட்டிஸ், கான்ஸ்டிபேஷன் மாதிரி செரிமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கா? அப்போ இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிகன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்.
3: புதிய டர்ம், புதிய ஜெட்டோர். ஜெட்டோரின் அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட உங்க ட்ரீம் எஸ்யூவியை டிரைவ் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க.
4: வாட்ட நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.
3: மந்த்லி இஎம்ஐ வெறும் 966 dirhams முதல் ஆரம்பம். உங்க ட்ரீம் எஸ்யூவி நீங்க நினைக்கிறதை விட ரொம்ப பக்கத்துல இருக்கு.
4: விசிட் ஜெட்டோர் ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான், அலைன் அண்ட் ஃபுஜைரா டுடே. ஜெட்டோர் யுஏஇ, பார்ட் ஆஃப் அலைட் குரூப் ஹோல்டிங்ஸ். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.

0: வணக்கம், வெல்கம் பேக். என்ன டக்குன்னு வந்துட்டோம்? ஒரு பாட்டு தான் முடிஞ்சதுல, ரெண்டு பாட்டு முடிஞ்சதுல. ஓகே ஓகே, நான் தான் துரசிங்கம் பேசுகிறேன். இது 89.4 தமிழ் எஃப்எம். அடுத்து இந்த பாட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு நானே வந்துடுவேன். உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா அப்படின்னு உங்கள் வாய்க்குள்ளே மைக் விட்டு உங்களுக்கு என்ன பாட்டு வேணுன்றதை கேட்டு தெரிஞ்சு அப்புறம் உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் அசை போட்டு பேசி கடைசியில் அந்த பாட்டை பாதியில் போடுறது தான் இந்த ஷோவோட வழக்கம். பாதியிலே நீங்கள் வந்து சில நேரம் நம்ம ஒரு பாட்டை கேட்டுட்டு அந்த பாட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு ஒரு 10-20 seconds ஆகும், சரியா? ஒரு சில பாட்டு டக்குன்னு, ஒரு சில பாட்டு கொஞ்சம் லேட்டாகும். அப்படி ஒரு வேளை நீங்கள் வந்து லேட்டாக அந்த பாட்டுக்குள்ளே நுழையிறீங்கன்னா பட்டுன்னு கட் பண்ணி நாங்கள் வந்து டைம் சரியாக 5 மணின்னு சொல்லி பாட்டை போட்டு டக்குன்னு கிருஷ்ணியை கூப்பிட்டு வந்து நியூஸ் படிக்க வச்சிடும். இப்படி இதனடா உலக வழக்கமாக ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, நான் வந்து 2 matters சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இன்றைக்கி வந்து யூஐ மார்க்ஸ் எமர்ஜென்சி நம்பர் டே, கரெக்டாக? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சரியான ஒரு மேட்ரு இது, சரியா? செப்டம்பர் 9th 2009 காலையில் 9:09:09 இருக்கும்போது இங்கே இருக்கிற ஒரு பாப்புலரான வேற ஒரு ரேடியோ ஸ்டேஷனில், நம்மளை மாதிரியே பாப்புலராக இருக்கிற வேற ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் வந்து சூப்பராக துபாய் மெட்ரோவுடைய துவக்கம் இருந்துச்சு. விச் மீன்ஸ் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் 17 அந்த துபாய் மெட்ரோ பல பேரை அவங்க வீட்டுக்கும் போக வேண்டிய இடத்துக்கும் சம்மந்துக்கிட்டு 214 வந்து கரெக்டான இடத்துல ட்ராப் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் போக வேண்டிய பல பேருடைய எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போகணுமோ அத்தனை பேரையும் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துட்டு பல பேருடைய பட்ஜெட்டில் அந்த ட்ராவல் பட்ஜெட்டை வந்து நல்லா சேவ் நிறைய அமௌண்ட்டையும் சேவ் பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி பல வேலைகள் பண்ணிகிட்ருக்கு துபாய் மெட்ரோ. இந்த ஊரில் மெட்ரோ மட்டும் இல்லை அப்படின்னா இந்த ஊரை சுற்றி பார்க்குறது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது. எல்லாத்துட்டையும் கார் இருக்காது, எல்லாராலையும் பஸ்ஸில் தொங்கிட்டு போக முடியுமான்னு தெரியாது. இங்கே தொங்குற பழக்கம் இல்லை, அது வரைக்கும் சந்தோஷம். மெட்ரோ இருக்கிறதுனால தான் திஸ் கண்ட்ரி இஸ் என்ன சொல்கிறது, சாதாரண மக்களுக்கு கூட நிறைய இடத்துக்கு போயிட்டு வரதுக்கு உண்டான சான்ஸ் ஜாஸ்தி. எந்த மாலுக்கு போகணுமா, இந்த எண்டுலேருந்து அந்த எண்டுக்கு போகணுமா, மெட்ரோ முடிஞ்சு போச்சு, மொக்காவாசி கவர் பண்ணிட முடியுது. இப்போ வந்து மொத்த துபாயுமே மெட்ரோவில் கனெக்ட் ஆகிடும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 5 வருஷத்தில், இல்லை 2030. ஸோ எனிவேஸ் டுடே ஆல்சோ மார்க்ஸ் 17th anniversary ஆஃப் துபாய் மெட்ரோ. ப்ளூ லைன் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் 30 எட்டிஹாட் ரயில் வர போட்டுருவாங்க துபாய் டு அபுதாபி, கரெக்டா? இல்லை இந்த மந்த் எண்டு, ஆமாம் அது கரெக்டாக. நீ பார்த்தனா எல்லாமே 30th தான் தொடங்கியிருப்பாங்க.
1: மெட்ரோவும் அதே மாதிரி தான், உங்களுக்கு வந்து புது லைன்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த செப்டம்பர் 9 தான் அது நடக்கும். அதே மாதிரி ட்ரெயினும் வந்து அந்த 30th மாசத்தோட 30th.
0: அது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல.
1: அது ஒரு ஒரு நம்பிக்கை தானே, அது ஒரே டேட்ல இருக்கு.
0: இல்ல
1: சும்மா ஒரு ஐடியா தான்,
0: இது வெறும் நம்பிக்கையா?
1: சும்மா ஒரு ஐடியா தான்,
0: இது ஐடியாவா மட்டும் இருக்காது,
1: இதுக்கு பின்னாடி இருக்கும்
0: நினைக்கிறீங்களா?
1: சரி, இந்த 99 யாரோடையும் பர்த்டே அப்படி எல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை, தெரியல என்னன்னு.
0: நல்ல நேரமா இருக்கலாம்.
1: இவங்க அதெல்லாம் பாப்பாங்களா?
0: எனக்கு இல்லை, ஐ டோன்ட் நோ. நல்ல நேரம் எல்லாரும் தானே பார்ப்பாங்க, நல்ல நேரமாக இருக்கலாம். அந்த அது வந்து ஒரு நல்ல சீரீஸ் ஆஃப் காம்பினேஷனாக இருக்கலாம், 999 அப்படிங்கிறது.
1: ஆமாம் ஆமாம், அது அது அப்படி இருக்கலாம்,
0: இட் குட் பி எனி திங். பட் இட்ஸ் இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா 9th தான் எல்லா மெட்ரோவுமே ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு நாளே போதும் நமக்கு, ஆக்சுவலி எல்லாத்தையுமே செலிப்ரேட் பண்ண, கரெக்டாக? ஸோ ஒரு இன்னைக்கு இந்த லைன் ஆரம்பிச்சிருக்காங்க, 5 வருஷம் கழிச்சு அந்த லைன், ஆனால் ஒரே டைமில் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடுத்த வருஷம் அதை கொண்டாடும் போது சேர்ந்து கொண்டாடிடுவாங்களா? இட்ஸ் லைக் தட்.
2: தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: We'll be back after a short commercial break.
1: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
2: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
3: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
2: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
4: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் since 1982.

0: உன்னை போய் பண்ணி காட்டட்டா.
1: The Evening Corak.
2: தெரியும் தெரியும், நான் சொன்னதே எனக்கு வந்து நான் சொல்லாத மாதிரி எனக்கே ரிப்பீட் பண்ணுற ஒருத்தி உட்காந்துட்டு. எனிவேஸ், யூத் படத்துலேருந்து எனக்கு வந்து தன்னன் அந்த பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணி கேட்டிருக்காங்க, மெசேஜ் போட்டிருக்காங்க. நாலு நாளாக மெசேஜ் போட்டுகிட்டே இருக்காங்க நமக்கு, இந்த பாட்டு போடுங்க அப்படின்னு. இப்போ தான் வந்து எனக்கு டைம் கிடச்சிருக்கு. உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்கும்ல? தெரியாதா என்ன பாட்டுன்னே தெரியல தானே உனக்கு? முட்டைக்கலைக்கு பாட்டு பிடிக்காதா உனக்கு?

0: சென்டர் துபாய்.
1: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
2: மனசு தொட்டு மிட்டு.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM செய்தி சுருக்கம்.
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தாவிகா கூட்டணிக்கு மதச்சார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. தாவிகா ஆதரவு கட்சிகளுடனான சந்திப்பின் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் இதனை தெரிவித்தார். இது இந்தியா கூட்டணியின் ஒரு பகுதி என்றும் அவர் கூறினார். இந்த கூட்டணியில் ஏனைய கட்சிகளை இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கைகள் தொடரும் என்றும் அவர் கூறினார். மதச்சார்பற்ற சமூக வெற்றி கூட்டணி கூட்டத்தில் பேசப்பட்ட

0: விடயங்கள் தொடர்பில் மாணிக்கம் தாக்கூர் தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்து வருகின்றார். மதச்சார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி என்பது இந்தியா கூட்டணியின் ஒரு பகுதி என்று அவர் தெரிவித்தார். 2029 மக்களவைத் தேர்தலில் மதச்சார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்றும் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார். கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயனுக்கு எதிரான அமலாக்கத்துறை வழக்கில் சட்டம் தன் கடமையை செய்யும் என்று கேரள முதல்வர் வி டி சதீசன் தெரிவித்தார். அரசாங்கம் சட்டத்துக்கு உட்பட்டே செயற்படும் என்றும் அவர் கூறினார். அரசியல் கட்சிகள், நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களிடம் இருந்து பணத்தை பெறுவது வழக்கமானது. ஆனால் இது ஒரு மாறுபட்ட வழக்கு. அமலாக்கத்துறை பல வழக்குகளை மாநில உள்துறைக்கு குறிப்பாக அனுப்பியுள்ளதாக வி டி சதீசன் தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
0: ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் செயல் தலைமை நிர்வாக அதிகாரியாக விபுல் மிஸ்ரா நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நியமனம் செப்டம்பர் 9 முதல் அமலுக்கு வந்துள்ளதாக இலங்கையின் தேசிய விமான நிறுவனமான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது. விமான பொறியியல் மற்றும் விமான போக்குவரத்து நிர்வாகத்துறையில் 2 தசாப்தங்களுக்கும் மேலான அனுபவத்தை விபுல் மிஸ்ரா கொண்டுள்ளார். ஏர் இண்டியா, விஸ்தாரா, இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட், கிங் ஃபிஷர் ஏர்லைன்ஸ் மற்றும் ஏர் டெக்கான் உள்ளிட்ட முன்னணி வர்த்தக விமான நிறுவனங்களில் அவர் பணியாற்றியுள்ளார்.
1: அமீரக செய்திகள்.
0: பிரிட்டனின் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறினால் லண்டன் ஹீத்ரோ மற்றும் அபுதாபி இடையிலான பல விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக எதிஹாத் ஏர்வேஸ் அறிவித்துள்ளது. இந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பிரிட்டனின் முக்கிய விமான நிலையங்களில் பரவலான தாமதங்களும் விமான ரத்துக்களும் ஏற்பட்டுள்ளன. எதிஹாத் ஏர்வேஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி ஹீத்ரோவில் இருந்து அபுதாபி செல்லும் EY64 விமானம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதே வழித்தடத்தில் இயக்கப்படும் EY66 விமானம் 9:30 புறப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்னும் சில விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக எதிஹாத் ஏர்வேஸ் தெரிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: ஈரானின் எண்ணெய் கப்பல்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களுக்கு ஈரான் வெளியுறவு அமைச்சகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. முந்தைய நாள் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்கள் பிராந்திய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமைந்துள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானிய வர்த்தக கப்பல்கள் மீது அமெரிக்கா மேற்கொண்ட ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் மத்திய கிழக்கில் பதற்றத்தின் அபாயத்தை அதிகரிப்பதுடன் பிராந்திய மற்றும் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு வெளிப்படையான அச்சுறுத்தலாகவும் உள்ளதாக ஈரான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: இங்கிலாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து முதலில் களத்தடுப்பை தேர்வு செய்தது. இதற்கமைய முதலில் துடுப்பெடுத்தாடி வரும் பாகிஸ்தான் அணி சற்று முன்னர் வரை 9 விக்கெட் இழப்பிற்கு 107 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. அணி சார்பில் முகமது அப்பாஸ் மற்றும் முகமது அலி ஆகியோர் ஓட்டமின்றி களத்தில் உள்ளனர். சவுத் ஷக்கீல் 47 பந்துகளில் 43 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த நிலையில் ஆட்டமிழந்தார். அணியின் ஏனைய வீரர்கள் 10க்கும் குறைவான ஓட்டங்களுக்கு ஆட்டமிழக்க செய்யப்பட்டனர். ரசா உல்லா 11 பந்துகளில் 11 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து பிடிகொடுத்து ஆட்டமிழந்தார். இங்கிலாந்து அணியின் பந்துவீச்சில் ஜாஷ் டாங் 4 விக்கெட்டுகளையும் ஆலி ராபின்சன் 3 விக்கெட்டுகளையும் ஜஃப்ரா ஆர்ச்சர் 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number 1 auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சியடைந்தது. லீவாவில் இன்று 46 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அபுதாபி, ஷார்ஜா, உமல் குவைன் மற்றும் ராசல் கைமாவில் 43 டிகிரி செல்சியஸிலும் துபாய் மற்றும் அஜ்மானில் 41 டிகிரி செல்சியஸிலும் அல் ஃபுஜைனாவில் இன்று 33 டிகிரி செல்சியஸிலும் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: back, ladies and gentlemen. You are listening to 89.4 Tamil FM, number radio, number music. And my name is Sheila K. Javani. My name is Sheila, Sheila K. Javani. Na na na na na na. அவ்வளோதான் தெரியும், இங்கிலீஷில் வரதெல்லாம் தெரியும், ஹிந்தியில் வரதெல்லாம் தெரியாது. ஓகே, ஸோ இப்போ கரெக்டாக வந்து ஒரு 10-12 இயர்ஸ்க்கு முன்னாடி வி ஹேட் கோல்டன் டேஸ் ஆன் சோஷியல் மீடியா, வேர் ஃபேஸ்புக் எடுத்தால் என்ன நடக்கும்னா, ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போடலாம். நீங்கள் ஸ்டேட்டஸ் போட்டதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்டஸில் வந்து எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஸ்டேட்டஸே வந்து கொஞ்ச நாள் கழித்து அப்டேட் பண்ணாங்க எப்படின்னா, நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறீங்கன்னா, கூட யாராவது இருக்காங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் ட்ரிங்கிங் சாய் அப்படின்னா வந்து ட்ரிங்கிங் சாய் வித் அப்படின்னு கூட யார் இருக்காங்களோ அவங்களெல்லாம் டேக் பண்ணலாம். சரியா? ஃபீலிங்கா? ஆ, அப்புறம் ஃபீலிங் கோல்டு அட் த டாப் ஆஃப் ஊட்டி வித் மை க்ளோஸ் ஃப்ரெண்டு தினேஷ், இந்த மாதிரிலாம் போடலாம் நீங்கள். சரியா? இதெல்லாம் யாராவது பண்ணுறீங்களா? என்கிட்ட ஃபேஸ்புக் ஆப்பே கிடையாது திரும்ப, இப்போது நான் ஃபேஸ்புக்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை.
1: ஆனால் நீங்கள் போடுற வீடியோலாம் ஃபேஸ்புக்கில் வருது,
0: ஃபேஸ்புக்கில் வரும். ஏன்னா நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால எனக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் இருக்கு.
1: ஃபேஸ்புக் வந்து நிறைய எழுதுறவங்களுக்கு, அது படிக்கிறவங்களுக்கு இப்போ வரைக்கும் அது யூஸ் ஆகிட்டு தான் இருக்கு. ஃபேஸ்புக்கில் ஒரு வ்ளாகாக வந்து நிறைய பேர் அது எழுதுற பழக்கம் இருக்கு.
0: ஃபேஸ்புக்கில் வந்து காசும், ஆமாம் கரெக்டு, காசும்
1: மானிட்டைஸ் ஆகுது. ஆமாம்,
0: எனக்கு வந்து எப்படியும் ஒரு 6,000-7,000 வரும் ஒரு மாசத்துக்கு. சரியா? திரம்ஸ்க்கு தான் எய்ம் பண்ணிட்டு இருக்கோம்.
1: என்னோட ஃபர்ஸ்ட் பே அவுட் இந்த மாசம் தான் வருது
0: ஃபேஸ்புக்கா? வரும் வரும் ஃபேஸ்புக்கா? ஸோ ஓகே, எனிவேஸ் இதே மாதிரி இந்த பக்கம் யூடியூப்ல வந்தோம்னா, யூடியூபோட அவுட்லே வந்து எப்படின்னா ஒயிட் கலர்ல இருக்கும், அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் பெருசாக இருக்காது, அப்போ ஆட்டோ பிளே எல்லாம் இருக்காது. அப்போ இருந்த இன்டர்நெட் ஸ்பீடில் எப்படின்னா பஃபரிங்னு வரும். ஒரு பாட்டு முடிகிறதுக்குள்ள யூடியூப் ஹேட் நோ ஆட்ஸ். ஓகே, லேட்டர் ஆன் ஆட்ஸ் வந்துச்சு. இப்போ நீங்க வந்து ஒரு
1: இன்னொரு கொஞ்ச காலத்துல அப்போலாம் யூடியூப்ல ஆடே இல்லைன்னு சொன்னா ஆச்சரியமா பாப்பாங்க போல இருக்குல்ல, இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பின்னாடி.
0: முன்னாடி இருக்கிற சோசியல் மீடியா எடுத்து அதில் எந்த விஷயத்தை நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா ஐ ரியலி மிஸ் செக்கிங் அப் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் ஃபேஸ்புக். நான் வந்து ஃபேஸ்புக் வந்து லாகின் பண்ணியே வச்சுருப்பேன் ஃபோனில் சிஸ்டம்லலாம். சரியா? ஃபேஸ்புக்கில் யாரும் மெசேஜ் பண்ணால் டிங் அடிக்காட்டும், நோட்டிஃபிகேஷன் டிங் அந்த ரெட் கலரில் காட்டும். அதை பார்க்கும்போது ஒரு ஆச்சரியம்,
1: ஆமாம்,
0: எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க, யாரும் மெசேஜ் பண்ணுறோம், யாரும் மெசேஜ் பண்ண ஃபேஸ்புக்கில் காதில் வளர்த்து அதில் பிரேக்கப் ஆகி மூஞ்சியே பார்க்காம காதல் தோல்வி அடைஞ்சவங்களாம் இருக்கான். இந்த மாதிரி பழைய சோசியல் மீடியாவில் இதெல்லாம் நீங்கள் வந்துச்சா அந்த டைமில் நான் அப்படி ஒன்று பண்ணுவேன்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி விஷயம்னா என்னது? ஹலோ ஹலோ, என்ன பேசணும், என்ன என்ன ஃபோன் அடிச்சுட்டு நீங்கள் போடல சைலண்டாக இருந்தால் என்ன அர்த்தம்? ஹலோ, சரி நீங்கள் வந்து என்ன என்ன சொல்லுங்களா? ஐயோ சரி, ஐயா யார் பேசுறது?
2: ஹலோ,
0: நீ என்ன பண்ணுங்க, கனெக்ஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அவர் எனக்கு ஃபோன் அடிங்க. சரியா? ஆக்சுவலாக ஐ ஹாவ் 2 சாங்ஸ் ஃபார் யூ. இன்றைக்கி வந்து பழைய சோஷியல் மீடியா பற்றி தான் பேச போகிறோம். சரியா? இன்றைக்கி இருக்கிற இன்ஸ்டாகிராமோ யூடியூபோ இல்லை ஒமிகிள்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் நீ? ஒமிகிள் ஒமிகிள் ஒன்று இருக்கு, யூ மிங்கிள் ஒன்று இருக்கு, யூ கேன் டாக் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ்.
1: நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் இந்த பேரே
0: ஒமிகிளா. ஒமிகிள் இங்கே கிடையாது, ஒமிகிள் இஸ் நாட் ஹியர் இன் யூஏஇ,
1: இந்தியாவில் இருந்து.
0: யூ மிங்கிள் இருக்கு, இங்கே இந்தியாவில் இருக்காமா? யூ மிங்கிள் ஒன்று இருக்கு,
1: தெரியாது.
0: சும்மா லாகின் பண்ணிட்டு எப்படின்னா அப்படியே ரேண்டமாக வந்துட்டே இருப்பாங்க, யூ கேன் டாக் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அவ்வளோதான். பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம், நீயும் போகலாம், அந்த மாதிரி ஒன்று இருக்கு. பட் அது இருக்கு. அப்புறம்
1: நான் வந்து இது மாதிரி ஒரு டேட்டிங் ஆப், நான் சிங்கிளாக இருந்த டைம் ஒரே ஒரு தடவை, பம்பிளானு தெரியல, ஆனால் ஸ்ரீலங்காவில் ஒரே ஒரு தடவை நான் அதை டவுன்லோட் பண்ணி நான் எதுவுமே பண்ணலை, நான் வச்சிருந்தேன்.
0: நன்றி,
1: வணக்கம்.
0: வேற சாபம் கண்ணு வச்சுக்கினே இருக்காங்க.
3: back to back.

0: the nation is in danger.
1: Bro, Sardar padam paathinga?
2: Paathirukena.
1: Ippa Sardar 2 varudame.
3: Andha kootadi paya varadukulla type osame vandrom. Paathirukena.
1: Trailer la kuda avanga appa oda flashback la kaatranga paathinga?
2: Paathum bro. Solunga bro, enna?
1: Illa. அந்த தேச துரோகி அப்படிலாம் கட்டி ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸா இருக்குது ப்ரோ.
2: ஆமாண்டா, அதுக்கு என்ன
1: ஒரு 4 டிக்கெட் கிடைக்குமா?
2: 4 டிக்கெட் தானே, ஊருக்கே தரோம். உனக்கு தர மாட்டோமா?
0: 30 கோடி பேர் உயிர் சம்பந்தப்பட்டது.
4: கார்த்தி, மாளவிகா மோகனன், எஸ் ஜே சூர்யா நடிப்பில், பி எஸ் மித்ரன் இயக்கத்தில், சாம் சி எஸ் இசையில் சர்தார் பார்ட் 2, செப்டம்பர் 10 உங்கள் அபிமான அமீரக திரையரங்குகளில். 89.4 தமிழ் எஃப்எம் ஷோஸ் அண்ட் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணா நீங்களும் சர்தார் 2 படத்துக்கான டிக்கெட்ஸை ஈஸியா வின் பண்ணலாம்.
5: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் simplysouth.tv.
6: We'll be back after a short commercial break.
7: ALD Properties in Mega Plot Sale Event exclusive NRI மக்களுக்காக வந்தாச்சு. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், மதுரை, திருவள்ளூர், ஒட்டப்பாலம்னு தமிழ்நாடு அண்ட் கேரளால டாப் லொகேஷன்ஸ். 24 மாசம் வரைக்கும் EMI, ஆல்சோ 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. ஈவெண்ட் ஆஃபரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டாவும் வழங்குறாங்க. மீட் த டீம் ஆன் 6th of September சண்டே அட் சிட்டி சீசன் ஸ்டார்ஸ் ஹோட்டல் பர்ஜுமான். காலர் வாட்ஸ்அப் 0506752828.
8: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
9: ஹலோ, நான் தான் டிராவல்.
10: வணக்கம், நான் நினைவுகள்.
9: ஹாய், நான் தான் இயற்கை.
8: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
9: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
9: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
11: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
12: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

ஒன்னையும் பயப்படி காட்டட்டா. The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: We'll be back after a short commercial break.
3: Gold necklace ah, ரொம்ப அழகா இருக்குங்க.
4: அப்போ இது எப்படி இருக்கு?
3: ஓணம் போடவையா? இது எப்ப வாங்குனீங்க?
4: நான் வாங்கல, அண்ணன் தங்கமோட ஓணம் gift இது.
3: அண்ணன் தங்கம் gold and diamonds in பொன்னும் புடவையும் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. August 17th to September 16th, 5000 dirhams worth gold jewelry and 2000 dirhams worth diamond jewelry purchase க்கு ஒரு பியூட்டிஃபுல் ஓணம் saree gift ஆ கிடைக்கும். Plus up to 50% off on making charges and special discounts on diamond jewelry. ஐஸ்வரியத்தை அள்ளித்தர ஓணம் பண்டிகையை அண்ணன் தங்கம் gold and diamonds in அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
4: அண்ணன் தங்கம் gold and diamonds, Karama Center, Dubai, powered by Altava group of companies.
5: Hey, file பண்ணிட்டல?
6: நீ ஃபைல் செய்சாவா?
5: போய் ஃபைல் கராது.
7: லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கனா எரர் வரும், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், பெனல்டிஸ் இதெல்லாம் தேவையா?
8: 2025 financial year உங்க கம்பெனி ஃபாலோ பண்ணா உங்க கார்ப்பரேட் டாக்ஸ் ரிட்டர்ன்கான டியூ டேட் செப்டம்பர் 2026. 18000 plus happy clients and Google-ல 4.9 star rating ஓட இருக்கிற VAT consultant-அ சூஸ் பண்ணுங்க.
9: FTA approved leading tax agency.
10: The VAT consultant, call or WhatsApp 0588520103.
11: Welcome back. ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி சோஷியல் மீடியா வந்து வேற மாதிரி இருந்தது. கரெக்டா, ஃபேஸ்புக் வேற மாதிரி இருந்துச்சு. ஸ்டேட்டஸ் போடலாம், அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஃபீல் பண்றோம், ஃபீலிங் கோல்டு, ஃபீலிங் ஹாட், ஃபீலிங் டிசி, இந்த மாதிரிலாம் வந்து ஃபீலிங்ஸ் எல்லாம் பதிவு பண்ற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு ஃபேஸ்புக்ல. அண்ட் அது போக யூடியூப் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சட்ட டொங்கன் போல இருக்கும். ஆனால் அந்த யூடியூப் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ஆட்ஸ் இல்லாத யூடியூப் அது. ஆனால் என்ன, அப்போ இன்டர்நெட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்தது அந்த டைமில். 3G இருந்துச்சு, கரெக்டாக 3G இருந்துச்சு. அண்டு அப்போ வந்து வைஃபை, இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஃபோன் வாங்குறப்போ இல்லை, இந்த ஃபோனில் வைஃபை இருக்குன்னு சொல்லியே என்கிட்ட வித்தாங்க. ஆனால் அப்போ எனக்கு வைஃபைனா என்னன்னு தெரியாது. தெரிஞ்சாலுமே வைஃபை கனெக்ட் பண்ணுற அளவுக்கு எந்த ஒரு கனெக்டிவிட்டி ஒரு செட்டப்பும் பெருசாக அந்த டைமில் இல்லாமல் இருந்துச்சு. ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்னாடி மோட்ரோலாவில் வந்து ஃபோன் இது. ஸோ மைக்ரோமேக்ஸில் வந்த ஃபோன் இது. ஸோ இந்த மாதிரி ஒரு 15 இயர்ஸ் ஒரு 10-15 வருஷத்துக்கு பின்னாடி போனால் கூட அப்போ இருக்கிற சோஷியல் மீடியா எப்படி இருந்துச்சு, நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க, ஸ்டேட்டஸ் கிட்டஸ் போடுவீங்களா, அதை பற்றின ஏதாவது மெமரி உங்களுக்கு இருக்கா, அதை பற்றி யார்ட்டு பேசுவீங்களா, ஜஸ்ட் சும்மா அப்படியே ஷேர் பண்ணுங்க அப்படின்னு கேட்கலாம் நினச்சேன். வணக்கம்.
12: வணக்கம்.
11: ஃபேஸ்புக்
12: ஷார்ஜா
11: தாரிக். ஓகே, ஃபேஸ்புக்கில் போயிட்டு கவிதை எழுதுகிறாள நீங்கள்?
12: இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க.
11: அப்புறம்
12: சும்மா ஸ்டேட்டஸ் போடுவோம். ஆனால் வந்து எனக்கு பிடிச்சது வந்து இந்த ஆர்குட் வந்து ரொம்ப பிடிக்கும்.
11: ஆர்குட் வந்து நான் ஸ்கூல் படிச்சு முடிக்கிற டைம்ல, அந்த டைம்ல தூக்கிட்டாங்க. என்ன?
12: ஆமா, 2007. ஆமா, இது ஃபேஸ்புக் 2009 லான்ச் ஆச்சு. ஆனால் வந்து ஆர்குட் வந்து 2007 முன்னாடி. அது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃபேஸ்புக்கு முன்னாடி வந்து எல்லாம் சோசியலா கனெக்ட் ஆனது. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நான் ஒமேகலும் யூஸ் பண்ணிருக்கேன். ஆனா நமக்கு தெரியும் ஒமேகல் எதுக்கு யூஸ் பண்றாங்க.
11: எனக்கு தெரியாதுங்க, நான் யூஸ் பண்ணது இல்லை. நான் பாத்திருக்கேன், வீடியோஸ் பாத்திருக்கேன் ஒமேகல் யூஸ் பண்ணி. நான் வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணது இல்லை, யூமிங்கலும் பார்த்தது இல்லை. லைக் ஐவ் நெவர் யூஸ்ட் இட், பட் ஐவ் சீன் பீப்புள் யூசிங் இட். ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல நிறைய வீடியோஸ் வரும். ஆமா, எது யூஸ் பண்ணுவாங்க?
12: அது வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸோட கனெக்ட் ஆகிறதுக்கு. ஆனா வந்து நல்லா கடலை போடுறதுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க.
11: ஜாலியா இருக்கும் போலயே.
12: ஜாலியா இருக்கும், ஆனா இப்ப அதோட பர்பஸே மாறி போச்சு.
11: சரி, இப்ப நீங்க வந்து உமைகள் யூஸ் பண்ணி கடலை போட்டிருக்கீங்க. அப்ப
12: நான் வந்து போனேன், ஆனா அது வந்து அது எனக்கு அவ்வளவோ பிடிக்கல. அதே மாதிரி வந்து சோசியல் ஆப்ஸ் இல்லாம வந்து நம்மளோட இந்த ரெட்ரோ ஆப்ஸ் எல்லாம் வந்து நல்லா இருக்கும்.
11: என்ன ரெட்ரோ ஆப்னா என்னது?
12: நம்ம வந்து பழைய கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ண அந்த வினாம்ப் பிளேயர்.
11: வினாம்ப்? ஏ வினாம்ப், வினாம்ப் டைப். ஓ காட். ஓகே, அதுக்கப்புறம் இந்த சீட் விளையாடுறதுக்கு ஒன்று சொல்லுவாங்க, சாலிட்டேர் தானே அது?
12: ஆமா, சாலி மைண்ட் ஸ்வீப்பர்.
11: மைண்ட் ஸ்வீப்பர். ஓகே ஓகே ஓகே, அது கேம்ஸ் ஆச்சு.
12: மைண்ட் ஸ்வீப்பர் இருக்கும், சாலிட்டேர் இருக்கும். கார்ட்ஸ்ல வந்து சாலிட்டேர் இருக்கும், ஆனா வந்து இது வந்து மைண்ட் ஸ்வீப்பர் விளையாடுவோம்.
11: அதுக்கப்புறம் சிஸ்டம் வந்து கொஞ்சம் லைட்டா ஹேங் ஆயிடுச்சுன்னா டக்குனு ரைட் கிளிக் பண்ணி ரிஃப்ரெஷ் கொடுத்துட வேண்டியது. ஒரு 4-5 வாட்டி சிஸ்டம் ஆன் பண்ண உடனே அது பூட் ஆகுற டைம்ல ஃபர்ஸ்ட் ரிஃப்ரெஷ் ரைட் கிளிக், அப்புறம் எஃப்ஐ படபடன்னு போட்டு அமுக்க வேண்டியது. ஓ காட். ஓகே, உங்க வீட்டுல சிஸ்டம் இருந்ததா கம்ப்யூட்டர்?
12: ஆக்சுவலா என்னோட சித்தப்பா கொண்டு வந்தாரு, அதுல அதோட ஓஎஸ்ஏ வந்து விண்டோஸ் மீ 2000.
11: ஆமா ஆமா ஆமா ஆமா, அது வந்து ஃபர்ஸ்ட் விண்டோஸ். அப்புறம் அந்த ஸ்டார்டிங் விண்டோஸோட ஸ்டார்டிங் சவுண்டே ஒரு மாதிரி நொஸ்டால்ஜியாவா இருக்கும்.
12: சூப்பரா இருக்கும். நம்ம அந்த பார்த்தது அந்த எனர்ஜி ஸ்டார், பூட்டிங் ஸ்கிரீன், அதெல்லாம் பார்க்கும்போது இப்ப ரெட்ரோ 80ஸோட ட்ரெண்ட் வேற போயிட்டு இருக்கு. எனக்கு கேட்டோன்னா எனக்கு அது ஞாபகம் வந்து.
11: நான் இப்ப அப்படியே 80ஸ்க்கு தான் போக போறேன் நான் அடுத்து ஒரு 6 மணிக்கு மேல. பட் எனிவேஸ், இதுவே லைட்டா பேக்ல போற மாதிரி தான். ஓகே ஓகே. நீங்க வந்து அந்த கம்ப்யூட்டர் அந்த ஒயிட் கலர்ல பெரிய மண்ட கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணீங்களோ?
12: ஆமா.
11: ஓகே.
12: CRT மானிட்டர்
11: ப்ரௌசிங் சென்டர்ல எல்லாம் வந்து வச்சிருப்பாங்க.
12: ஆமா
11: கரெக்ட். ஓகே, தேங்க்யூங்க, தேங்க்யூ. ஓகே, ப்ரௌசிங் சென்டர்ல வந்து அது கீழே கீபோர்டு, அதுக்கப்புறம் கால் கிட்ட வந்து CPU வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணா, முதல்ல உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியல கம்ப்யூட்டர் அப்படின்னா, நீங்க சும்மாலாம் ஆன் பண்ண முடியாது. அந்த மானிட்டர் ஆன்ல தான் இருக்கும். கீழே CPU ஆஃப் பண்ணுவாங்க. மானிட்டர் வந்து நீங்க வந்து மேனுவலா ஆஃப் பண்ணக்கூடாது. நீங்க வந்து ரைட் கிளிக் பண்ண சம்திங் அந்த லெஃப்ட் கார்னர் கீழே போனீங்கன்னா அங்கே வந்து ஒரு பட்டன் இருக்கும். அங்கே வந்து ஷட் டவுன் ஒன்று இருக்கும். அதில் போட்டிங்கன்னா தான் ஆஃப் பண்ண முடியும். அது வந்து சாதாரண மக்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சிஸ்டம் யூஸ் பண்ண தெரிஞ்ச சில பசங்கள்லாம் இருப்பானுங்க. ஆல்ட் F4 கொடுத்து பட்டன் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பானுங்க. அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிட்டு CPU ஆஃப் பண்ணோம். என்னெல்லாம் பண்ணியிருக்கோம்ல. தலைவர் சாங் ஆஃப் தி இயர்ல யூ ஹாவ் அ சாங் ஃப்ரம் ஜெயிலர் 2. யா,
1: தலைவர் சாங் ஆஃப் தி இயர், தலைவர் சாங் ஆஃப் தி இயர்,
6: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா.

0: போலே.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய்.

0: உன்னையும் பயப்படி
1: காட்டா. மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
2: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திரஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திரஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uae.lottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Play right, play responsibly. TNC supply.
3: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
4: ஒண்ணு கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
5: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
6: பிளாக் கம்யூனிட்டி இல்ல ஒலி மூலியம் பார்த்துட்டு இருக்க.
5: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
6: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
7: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
8: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
9: Brought to you by
10: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
11: நினைத்தாலி இனிக்கும். அப்படியே அப்படியே திருப்பி வந்திருக்கீங்க. ஓகே, வெல்கம் பேக். திஸ் இஸ் ஆர்ஜே பிராவோ அண்ட் யூ லிசன் டு 89.4 தமிழ் எஃப்எம். இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? அதிக நேரம் வண்டியில் உட்காந்துருக்குமா, பேக் பெயின், அதுக்கப்புறம் அப்படியே அடுத்த வண்டி நவருமா அப்படின்னு ஊத்து ஊத்து பார்த்து பார்த்து கழுத்துக்கு ஸ்ட்ரெயின் போட்டு நெக் பெயின். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு ஜாயின் பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, மைக்ரைன் அப்படின்னு இந்த மாதிரி சில பல பஞ்சாயத்துலாம் ஓடிட்டுருக்கு நிறைய பேருக்கு. ஒரு உடம்புல 1 கோடி வியாதியா அப்படின்னு கேட்டிருப்பீங்களா ஆடெல்லாம்? ஆமாம், இதெல்லாம் வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு தான் 18 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட டாக்டர் திவ்யா புருஷோத்தமன் அவங்க இருக்காங்க. அவங்க எங்கடா இருக்காங்க அப்படின்னா வந்து இருக்காங்க சொல்கிறேன். அவங்க வந்து வேதாமிருதா ஆயுர்வேதிக் சென்டர் அல்நாதா 2 அங்கே இருக்காங்க. 043555 நீங்கள் வந்து ஒரு 150 திரம்ஸ்க்கு ஒரு திரம் கம்மியாக 149 திரம் சில்லறையாக மாற்றிட்டு போனீங்க அப்படின்னா இன்ட்ரடக்ட்ரி ஆஃபராக வந்து அபியங்கா கிழி, அதுக்கப்புறம் ஸ்டீம் பாத்து, ஃபேஸ் பேக், இது எல்லாமே வந்து அந்த ஒரு அமௌண்ட்டில் பண்ணிக்கலாம். நீங்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நீங்கள் நிறைய நேரம் ஃபோன் பார்க்குறோம்ல, அப்போ இங்கே போனீங்கன்னா ஒன்று பண்ணுவாங்க. என்ன தெரியுமா, கண் இருக்குல்ல, நம்ம கண் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுது, கண் ட்ரை ஆகுது தெரியுமா, சில பேர் கண் எரிச்சலாக வரும். நைட்டு வண்டி ஓட்டுறப்ப பா காலையிலேருந்து ஃபோனும் சிஸ்டமும் பார்த்து பார்த்து நைட்டு வந்து கார் ஓட்டும் போதில் காருக்கு நமக்கு முன்னாடி இருக்கிற காரோட பிரேக் லைட் அமுக்குனாங்கன்னா ரெட் கலரில் கண்ணில் படும். அப்போ கண்ணில் ஒரு இரிட்டேஷன் ஒன்று ஆகும், ட்ரைனஸ். நீங்கள் அங்கே போங்க, இந்த மாதிரி மேட்டர்லாம் பண்ணுங்கள். என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணுக்கு மேலே வந்து நம்ம 2 கண்ணை சுற்றி ஒரு சின்னதாக ஒரு பாத்தி மாதிரி ஒன்று கட்டிடுவாங்க. ஓகே, அப்புறம் கண்ணுக்குள்ளே வந்து கண்ணை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்குள்ளே லிக்விட் ஒன்று ஊற்றுவாங்க. அதை ஊற்றிட்டு ஒரு 1/2 நேரம் 20 நிமிஷம் அப்படியே வச்சுருக்க சொல்லுவாங்க. அப்புறம் எந்திரிச்சு அதை கழுவிட்டு வெளில வந்தால் ஏதோ அன்னைக்கு தான் பிறந்த 2 கண்ணையும் பிடுங்கி லைட்டாக அப்படியே வந்து தூசு பற்றி விட்டு கண்ணை மறுபடியும் மாட்டின மாதிரி இருக்கும். புரிஞ்சுதா மேட்ரு? ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, கோ டு வேதாமிருதா ஆயுர்வேதிக் சென்டர் விச் இஸ் அன் அல்நாதா 2 அண்ட் ரைட் நோ யூ ஹேவ் அ சாங் ஃப்ரம் அந்த கண்ணை பார்த்தாக்க.
12: Relax, song of the hour. Relax, song of the hour.
13: Brought to you by
10: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். திஸ் ஆர் ஆஃப் த ஈவினிங் கரெக்ட் இஸ் பிராட் டு யூ பை கார்ப்பரேட் டாக்ஸ் ஆன் டைம்க்கு ஃபைல் பண்ண த வாட் கன்சல்டன்ட். யுவர் ட்ரஸ்டட் பார்ட்னர் ஃபார் டாக்ஸ் கம்ப்ளைன்ஸ் அண்ட் பிசினஸ் க்ரோத். 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: உலகின் தலை சிறந்த அரசாங்கமாக அமீரக அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் என்று அமீரகத்தின் துணை ஜனாதிபதியும் பிரதமரும் துபாய் ஆட்சியாளருமான மெய்துகு ஷேக் முகமது பின் ராஷித் அல் மக்தூம் தனது குழுவினருக்கு அழைப்பு விடுத்துள்ளார். புதிய அரசு பருவத்தை தொடங்கி வைத்த அவர் நாட்டின் உயர்ந்த இலக்குகளுக்கு ஏற்ற வகையில் புதுப்பிக்கப்பட்ட உறுதியுடனும் அதிகமான லட்சியங்களுடனும் செயற்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஒவ்வொரு அரசு பருவத்தின் தொடக்கத்திலும் தனது குழுவினரை சந்தித்து அடுத்த கட்ட செயற்பாடுகளுக்கான திசையை நிர்ணயிப்பது தனது வழக்கம் என்று ஷேக் முகமது தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஜோர்தான் மீது ஈரான் மீண்டும் நடத்திய தாக்குதல்களுக்கு கத்தார் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் ஜோர்தானின் இறையாண்மையையும் அதன் பிராந்திய ஒருமைப்பாட்டையும் வெளிப்படையாக மீறும் செயல் என்று கத்தார் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் சர்வதேச சட்டம், ஐக்கிய நாடுகள் சாசனம் மற்றும் நல்ல அண்டை நாடு உறவுகளின் கொள்கைகளுக்கும் இந்த தாக்குதல்கள் எதிரானவை என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. இதுபோன்ற தாக்குதல்கள் மோதலை மேலும் தீவிரப்படுத்தும் ஆபத்தான நடவடிக்கையாகும் என்றும் அவை தற்போதைய மோதலுக்கு தூதரக ரீதியாக அமைதி தீர்வு காணும் முயற்சிகளை மேலும் சிக்கலாக்கும் என்றும் கத்தார் எச்சரித்துள்ளது.
1: தமிழக செய்திகள்.
2: சென்னை பட்டினம்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவை தாவைக்க அரசு கைவிட வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் புனித ஜார்ஜ் கோட்டையில் இயங்கி வரும் தலைமைச் செயலகத்தில் இட நெருக்கடி மற்றும் அரசு ஊழியர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு உள்ளிட்ட காரணங்களால் நவீன வசதிகளுடன் கூடிய புதிய தலைமைச் செயலகம் அமைக்க வேண்டிய அவசியம் இருப்பது உண்மைதான். ஆனால் அதற்காக பொதுமக்களுக்கும் அப்பகுதி மீனவ மக்களின் வாழ்வாதாரத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இடத்தை அவசர கதியில் தேர்வு செய்வது ஏற்புடையதல்ல என்று கூறியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: இடஒதுக்கீட்டை எதிர்ப்பது அரசியலமைப்புக்கு எதிரானது என்று மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அதுவாலே தெரிவித்துள்ளார். சாதி அடிப்படையிலான பாகுபாடு முற்றிலும் ஒழியும் வரை இடஒதுக்கீடு தொடர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்.

0: சமூகத்தில் சாதிய பாகுபாடு நீங்கி அனைவருக்கும் சமத்துவம் உறுதி செய்யப்படும் நிலை உருவான பிறகே இடஒதுக்கீடு குறித்து மாற்று அணுகுமுறையை பற்றி சிந்திக்க முடியும் என்றும் ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
0: ஒரு நாடு தேசிய வழிமுறைகள், உரையாடல், ஒத்துழைப்பு மற்றும் தொழில்நுட்ப உதவி ஆகியவற்றின் மூலம் முன்னேற்றத்தை வெளிப்படுத்தும் போது அத்தகைய நாடுகளுக்கு உரித்தான பிரத்யேக தீர்மானங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் பேரவை நம்பகமான வழியொன்றை வழங்க வேண்டும் என்று ஐநாவுக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி தூதுவர் சுமித் திசநாயக்க தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் நடைபெற்று வரும் ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் பேரவையின் 63rd அமர்வின் நிகழ்ச்சி நிரல் 2 கீழான பொது விவாதத்தின் போது அவர் இதனை கூறியுள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: தென்னாப்பிரிக்கா மற்றும் நமீபியா அணிகளுக்கிடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி மழையினால் தடைபட்டுள்ளது. இந்த போட்டியில் முதலாவது இன்னிங்ஸில் முதலில் துடுப்பிடித்த ஆடிய தென்னாப்பிரிக்கா 50 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 348 ஓட்டங்களை பெற்றது. 349 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடி வரும் நமீபியா 21.3 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 76 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் ஆட்டம் மழையினால் தடைபட்டுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alay, since 1982.
2: 89.4. You are listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
3: Star of the month. Singer Hariharan.

0: the evening, Karak.
1: கடந்த ஒரு ரெண்டு நாளாக வந்து இந்த 80s ட்ரெண்டை பல இடத்துல பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, கரெக்டாக. ஸோ அதர் தான் அந்த கேர்லி ஹேர், அதுக்கப்புறம் அந்த இடுப்புக்கு மேலே பெல்ட், இடுப்புக்கு மேலே பெல்ட் தூக்கி போட்டு அந்த பேண்ட்டு, ஆர் பேக்கி ஃபிட் லூஸ் ஃபிட் பேண்ட்ஸ், அண்ட் மோர் தென் தேட் டெனம் ஜாக்கெட்ஸ். 80s ஆர் 90s ஏர்லி 90s வந்து பேசுறதுக்கும் சொல்கிறதுக்கும் அந்த 80s என்னெல்லாம் இருந்துச்சு தெரியுமா, 90s என்னெல்லாம் இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதை சொல்கிறதுக்கு 80s பிறந்தவங்களால் மட்டும்தான் முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 80s கிட்டாக இருந்தீங்கன்னா 90s விட்டுருங்க. ஓகே, சின்ஸ் 80s ட்ரெண்ட் இஸ் ஆக்சுவலி ட்ரெண்டிங், நான் கூட ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோலாம் போட்டேன். இப்போ ஜென்ரலாகவே வந்து படங்களில் பழைய காலத்து படம், ஒரு 70s 80s பேக்ட்ராப்பில் ஒரு படம் வருது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரெஸ்ஸிங்கில் தான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இந்த காலர் வந்து நீளமாக இருக்கும், மீசை வந்து இப்படியே மூக்கு கீழே இப்படியே இப்படி வாய்கிட்ட அப்படியே வழிஞ்சு இப்படி வர மாதிரி அப்படி ஒரு ஒரு ஒரு இது பண்ணுவாங்க, அப்படி ஒரு மீசை ஒன்று இருக்கும். பொண்ணுங்களாம் வந்து இந்த பூ போட்ட சாரி, அதுக்கு பின்னாடி வந்து மல்லிகைப்பூ ஆர் ஒரு கொண்டை போட்டு அங்கே ரோஸ் வச்சுருப்பாங்க, கண்மை போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து படங்கள் பார்த்தா நானே சொல்கிறேன். இப்போ அப்புறம் பழைய ஃபோட்டோஸ், அப்புறம் ஒரு சில எக்ஸ்பீரியன்சஸ், எங்களோட என் சித்தப்பா, எங்கள் அப்பாவோட ஃபோட்டோலாம், எங்கள் அப்பாலாம் 80s கிடையாது, எங்கள் அப்பாலாம் வந்து 70s 65 நினைக்கிறேன். என் சித்தப்பா மாமா அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்த நினப்பில் நான் சொல்கிறேன். நீங்கள் நிஜமாகவே 80s கிட்டாக இருந்தீங்கன்னா வாட் ஆர் சம் ஆஃப் த திங்ஸ் தட் மெனி பீப்புள் இன்றைக்கி தெரியாது, அந்த 80s என்னெல்லாம் இருந்துச்சு தெரியுமா, இப்படிலாம் இருந்துச்சுப்பா, இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நான் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டோம், இந்த மாதிரி வேலைக்கு போனோம், அப்படி போகிறப்போ நாங்கள் இந்த மாதிரி செருப்பு போட்டிருந்தோம், அதுக்கப்புறம் வந்து ஒர்க்கிங் அவர்ஸ் அன்றைக்கி அப்படி தான் இருந்துச்சு, ஸ்கூட்டர் வந்து அந்த ஏரியாலே ஒருத்தர் தான் வச்சுருப்பார், அதுவும் இந்த செட்டாக்குன்னு ஒரு ஸ்கூட்டர் இருந்தது ஞாபகம் இருக்கா? ஆமாம், அந்த ஸ்கூட்டர் வந்து என் ஸ்கூல் பிரின்சிபல் இன்னைக்கே வச்சுட்டு இருக்காரு, நான் எல்கேஜி படிக்கிறதுன்னு பார்க்குறேன், அது ஒரு நினப்பு, அது வந்து ஒரு ஒரு ஞாபகத்துக்காக வச்சுருக்காரு போல். ஸோ அந்த டைமில் இன்ட்ரடியூஸ் பண்ண கார் ஒரு சில பேர் இன்னும் ஞாபகார்த்தம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி 80s டைமில் என்னெல்லாம் இருந்துச்சு இப்போ சொன்னால் வந்து இப்போ இல்லாமல் இருக்கிற விஷயங்களாக கூட நீங்கள் வந்து சேர்த்து சொல்லலாம், ஆர் அன்னைக்கு அது இருந்துச்சு இன்னைக்கு அது அப்படியே வந்து மாறி வேற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற விஷயங்கள் கூட நீங்கள் சொல்லலாம். ஐ வாண்ட் டு நோ, வி வாண்ட் டு நோ, தி நேஷன் வாண்ட்ஸ் டு நோ. எனக்கு 889-40 ஃபோன் அடிங்க, நீங்கள் ஒரு 80s கிட்டா. ஹலோ ஹலோ, இவ்வளோ முக்கி முக்கி பேசுறதுக்கப்புறம் ஒருத்தர் ஃபோனை கட் பண்ணிட்டு போறாரு. வணக்கம், என்ன இது, சரியில்லை, இன்னைக்கு கால்ஸ் ட்ராப் ஆகுது, இன்னைக்கு நல்ல டாபிக் தானே இது, டேய் நம்ம ஃபோனில் ஏதாவது பிரச்சனையாடா, டேய் அசிஸ்டன்ட், ஹலோ
2: ஹலோ
1: ஹலோ,
2: வணக்கம்,
1: 80s கிட்டா நீங்க?
2: ஆமாங்க,
1: சொல்லுங்க, என்ன
2: 80s, அதனால தான தைரியமா ஃபோன் பண்றேன்.
1: சூப்பர் சூப்பர், சொல்லுங்க, பேரு?
2: பேரு ஷாவுல் அமீத்.
1: ஷாவுல் அமீத் வந்து அப்ப 80s என்னெல்லாம் சொல்லுங்க, யூ கேன் டாக் எனிதிங் அபௌட் 80s.
2: நிறைய மெமரிஸ் இருக்கு,
1: ஒரு ரெண்டு மூணு தான் சொல்லுங்க.
2: ஏகப்பட்ட மெமரிஸ் இருக்கு, அதெல்லாம் இப்ப 2K கிஃப்ட்லாம் என்ஜாய் பண்றது இல்ல.
1: அத சொல்லுங்க, தெரிஞ்சுக்கறோம், தெரிஞ்சுப்பாங்க, நான் 2K கிடையாது. என்ன சிரிச்சுட்டு அவர் போடல, ஐயோ டென்ஷன் வந்துட்டு வந்துட்டு போட்டே, நம்ம ஃபோனில் தானே ஏதோ ஒரு பிரச்சனை, பில்லுக்கு இல்லைலாம், பில்லெல்லாம் நாங்கள் கரெக்டாக கட்டிடுவோமே, என்றைக்குமே வந்து டேட்டுக்கு முன்னாடியே கட்டிடுவாங்களே நம்ம பசங்க. ஹலோ
2: ஹலோ,
1: ஒருத்தர் வந்தாருங்க 80s கிட்னு சொல்லி பேசினாருங்க, பாதிலே ஓட்டாருங்க நீங்க.
2: ஆமா, அதான் பார்த்துட்டே இருந்தேன், சரி எதுவும் ட்ரை பண்ணி பார்ப்போம்.
1: உங்க பேரு?
2: என் பேர் சையத்.
1: யூஆர் ஆப்வியஸ்லி யூஆர் 80s கிட்.
2: 87 நானு.
1: சூப்பர், ஓகே. இப்போ என்னெல்லாம் வந்து இப்போ அப்போ இருந்த விஷயங்கள் ஏதாவது நீங்கள் என்ஜாய் பண்ணி பண்ணுற ஏதாவது விஷயம் மெமரியாக இருக்கும்லாம் சொல்லுங்கள்.
2: மெமரியாக இருக்குன்னா ஊர்லலாம் இந்த அதெல்லாம் இப்போ பேர் சொன்னாலும் தெரியாது, கிட்டி புல்லுன்னு விளாடுவோம்.
1: கிட்டி புல்லு,
2: குச்சி வச்சு. ஆமாம்,
1: ஓகே.
2: அது ஒரு குச்சி ஒன்று சின்னதாக, அது வந்து ஒரு கொஞ்சம் இதாக வெட்டிட்டு அதை வச்சுலாம் விளாடுவோம். இப்போலாம் அதெல்லாம் அந்த மாதிரி விளையாட்டுலாம் பார்க்கறதே முடியல.
1: ஓகே, ஸோ கிட்டி புல் வந்து இப்போ விளாடுறது இல்லைன்றீங்க, அந்த 80s ரொம்ப ஃபேமஸோ?
2: ஆமா, அந்த டைம்ல நாங்க அதான் விளையாடிட்டு இருப்போம்.
1: ஆக்சுவலி கிட்டி புல்லோட ரூல்ஸ் என்ன?
2: ரூல்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல, கூட பேருக்காக தான் திருச்சிட்டு விளையாட வேண்டியதுதான்.
1: ஓகே,
2: அதுக்கெல்லாம் ரூல்லாம் தனியா எதுவும் இல்ல.
1: இப்ப நான் பார்த்த வரைக்குமே ஒரு பெரிய குச்சி ஒண்ணு இருக்கும், அது பேர் என்ன? அந்த குச்சியோட பேட் மாதிரி இருக்கும், அது அதோட பேரு
2: கோட்டி.
1: கோட்டி அது பேரு. அப்புறம் அந்த பக் இருக்கும்ல, அது பேரு?
2: அது பேர் புல்லு.
1: ஓ, கோட்டி புல்லு. ஆனா கிட்டி புல்லு ஏன் சொல்றாங்க அப்போ?
2: அது அப்படியே அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிட்டாங்க. கோட்டி புல் தான் கரெக்டான பேரு.
1: ஓ, ஓகே ஓகே, கோட்டி புல், சரி ஓகேப்பா. அது இப்படி கீழே அடிச்சு அதை வந்து அடிக்கணும், கரெக்டா?
2: ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் அடிக்கும் போது மட்டும் ஒரு மூணு டைம் அடிக்கிற மாதிரி இருக்கும், அடுத்த டைம் ரெண்டு டைம் அடிப்பாங்க. ஒருத்தருக்கு
1: ஒரு டன் தானா?
2: இல்ல நம்ம அது வந்து எப்படின்னா இப்ப அது ஆக்சுவலி நிறைய ரூல் இருக்கு அதுல விளையாடும் போது. நம்ம அதை ஒரு ஒரு டீமா வச்சுட்டு விளையாடலாம், சிங்கிள் பை சிங்கிளா விளையாடலாம்.
1: இன்னைக்கு வரைக்கும் யாரும் விளையாண்டு பார்த்தல. தென்னார்காடு டிஸ்ட்ரிக்ட்ல தான் நிறைய இருக்கும்.

பாட்டு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: புத்தி கொஞ்சம்

0: தமிழ் தமிழ் தமிழ் 89.4
1: நாம பந்தயத்தை காப்பாத்தல.
2: ஐயோ சார், செம்ம மேட்டர் சார். ஆனா என்ன தொண்டையில கிச்சு கிச்சா
3: இரு, அவர் இன்னும் பேசி முடிக்கல சார். நீங்க சொல்லுங்க சார்.
1: பந்தயத்தை நம்மளை காப்பாத்துரு.
2: ஹீரோ மாதிரி படம் கூட்டிட்டு வராரு, யாரு நம்ம சூர்யா?
3: அது மட்டுமா, டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காரு இந்த படத்துல.
2: செம்மையா இருக்கு போது படம்.
1: படம் இறங்குற பிளேயர்ஸ் பந்தயத்துக்கு உண்மையா இருந்தா இந்த காத்தும் கடலும் என்னைக்குமே உங்களை கைவிடாது.
4: மதிவாரன் புகழேந்தி இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ் குமாரி செய்யும் சூரி, மகிமா நம்பியார் மற்றும் சத்யராஜ் நடிக்கும் மண்டாடி எதிர்வரும் செப்டம்பர் 10 அமீரக திரையரங்குகளில் வெளியாகின்றது. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் டிவி.
5: ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் மாதிரி லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்ல சரியான நேரத்துல ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ணா பல வருஷத்துக்கு ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆய் ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DIP1 துபாய்.
6: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
7: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: ஒன்னையும் வெயிட் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: பேட்டா செருப்பு ஞாபகம் இருக்கா? இருக்கா? இருக்கா? ஓகே ஓகே, வெல்கம் பேக். நான் பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கலர். 80s கிட், 80s பிறந்தவங்க மட்டும் எனக்கு கால் பண்ணுங்க, ஏன்னா வந்து இந்த 80s ட்ரெண்ட் வந்து சாட் ஜிபிடியில் நிறைய பேர் போட்டு இப்போ தாக்கிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கும் நானும் ஒரு ஃபோட்டோ நான் இது போட்டேன்னா எனக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ். எனக்கு ஆக்சுவலாகவே வந்து கொஞ்சம் ரெட்ரோவாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது ரொம்ப பிடிக்கும். இன் ஜென்ரலாகவே கொஞ்சம் பெரிய பேண்ட்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் இடுப்புக்கு மேலே பேண்ட்டு, கொஞ்சம் ப்ரௌன் கலர், அதுக்கப்புறம் ப்ரௌன் கலர் பெல்ட், லெதர் ஷூஸ் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறது தான் எனக்கு இன் ஜென்ரல் பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இஃப் யூ ஆர் இன் 80s கிட், இப்போ என்னெல்லாம் வந்து இல்லை உங்கள் டைமில் இருந்தது சொல்லுங்கள். ஹலோ,
3: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், பேர் சொல்லுங்கள்.
3: பேர் இப்ராஹிம்.
2: ஆ, என்னெல்லாம் இல்லை இப்போ?
3: 80s கிட் இல்லை, பட் வந்து 1991.
2: சரி, ஓகே, பார்டரில் இருக்கீங்க, பிரச்சனை இல்லை, சொல்லுங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்க?
3: இல்ல, இப்ப என்ன, இப்ப நேற்று நீங்க ஒரு டாபிக் பேசுனீங்க, அதுக்கு இதுக்கு ஒரு லிங்க் தான். ஆனுவல் லீவ்ல உள்ள அப்ப இருந்த ஒரு ஊரு ஃபுல்லா எல்லாரும் ஜாலியா காலையில இருந்து நைட் வரைக்கும் விளையாடுற விளையாட்டு. நான் இப்ப போய் இப்ப யாரும் யார்ட்டையும் பாக்கல.
2: என்ன என்ன விளையாடுவாங்க அந்த டைம்ல? இப்ப விளையாடாம விட்டாங்க.
3: இப்ப அப்ப வந்து காலையில வந்து எப்படி சொல்றது, பஜர் கொடுத்துட்டு எல்லா வீட்லயும் போய் எழுப்பிடுவாங்க பசங்க. போய் போய் வீட்டுல போய் கூப்பிட்டு அவங்க காலையில போய் தொழில் முடிச்சதோட கடையில போய் போண்டா.
2: பண்ற யாரும் பண்றது இல்லைன்னா நம்ம சொல்லக்கூடாது. ஓகே, பட் எனிவேஸ் இப்ராஹிம், தேங்க்யூ. ரொம்ப ஜென்ரலைஸ்டாக இருந்து நீங்கள் சொன்னது, எனிவேஸ் தேங்க்ஸ் மேன். பட் நான் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தான் கேட்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், 80s வந்து எப்படின்னா, அந்த டைமில் வந்து இந்த ஃபிஷர் ப்ரைஸ் கேசட் பிளேயர்னு ஒன்று இருந்தது, எங்கள் சித்தப்பா கட்டுவார். நான் அதை பற்றி சொல்கிறேன். இப்போல்லாம் கிடையாது, அது இப்போ கிடையாது, சத்தியமாக அது கிடையவே கிடையாது. நம்ம ப்ரொடக்ஷனே எப்பயும் நிப்பாடிட்டாங்க, கோடக் கேமராவோட ப்ரொடக்ஷனே நிப்பாடிட்டாங்க. நீங்கள் வர, ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
2: ஆ, ஆமா, பராவோ தான். 80s கிட் தானுங்க?
4: 81.
2: நைஸ், யூ ஆர் த ரைட் பர்சன் டு டாக் அபவுட். சொல்லுங்க, என்னெல்லாம் இப்போ இல்லை? அதாவது நீங்கள் வந்து இந்த காலையில் சீக்கிரம் பசங்க எழுப்பி விடுறது, கேம் ஆடுறது, அதெல்லாம் இப்பவும் பண்ணலாம், சரியா?
4: சரி,
2: பழக்க வழக்கம் மாறிச்சானா? நான் வந்து திங்ஸாக கேட்குறேன். எல்லா திங்ஸ்
4: திங்ஸ் மீன்ஸ் அதான் கேம்ஸில் பார்த்து முதுகு பஞ்சர்னு சொல்லுவாங்க.
2: முதுகு பந்தா?
4: முதுகு பஞ்சர். முதுகு பஞ்சர்.
2: முதுகு பங்க்சரா?
4: கோலியில
2: பாந்தானா என்னது?
4: அந்த சாக்லேட் மாதிரி ஒரு ஷேப்ல ஃப்ளோர்ல மண்ணுல வரைஞ்சிட்டு சென்டர்ல கோலி அடிக்க வச்சிருவாங்க. அத வந்து அடிக்கணும். அதை அடிச்சுட்டு வெளியே போயிடுச்சுன்னா டீமா பிரிச்சுப்பாங்க. அதுல கடைசியில பாத்தீங்கன்னா கையில ரொம்ப இதாகதான் இருக்கும், கையில எச்சி வச்சுட்டு அடிப்பாங்க. கையில மண்ணு ஓட்டக்கூடாது.
2: கையில மண்ணு ஓட்டக்கூடாது? ஐயா,
4: ஒளிநடை வந்து
2: ஒளியும் ஒளியும் சண்டே படம் போடுவாங்க டிவில ஈவினிங் தமிழ் போடும்.
4: எங்க சித்தப்பா துபாய் இந்த காலத்துல இருந்து வாக்மேன் வாங்கிட்டு வரும், கேசட் போடுறதுக்கெல்லாம் ரொம்ப கிரேஜியா இருக்கும். காதல போட்டு
2: காலகாலமா துபாயில இருக்கீங்களா உங்க சித்தப்பா டைம்ல இருந்து?
4: ஆமா, சித்தப்பா, எங்க சித்தப்பா ரெண்டு சித்தப்பா இங்க இருந்தாரு. அங்க வரும்போதெல்லாம் எல்லாம் உட்காந்துரும், பெட்டி பெட்டியை பிரிப்பாங்க, பெட்டி பிரிச்சு அதுல இந்த ஹீரோ பெண் வரும். ஹீரோ பெண், அப்புறம் என்ன சொல்றது, மெயின் இந்த எலக்ட்ரிக். ஏன்னா நானும் எங்க அப்பாவும் பெண் பைத்தியம்,
2: பேனா பைத்தியம்.
4: ஆமா, பெண்ணு கலெக்ஷன்ஸ்
2: எனக்கு,
4: அப்புறம் பெண்ணு சென்ஸ்.
2: எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ நான் வந்து படத்துலலாம் பார்த்துருக்கேன் சரியா, இது ஏதாவது கிராமத்துலேருந்து சென்னைக்கு போகிறாங்கன்னா ஒரு மஞ்சள் போய் தூக்கிட்டு போவாங்க, அதே மாதிரி இப்போ எப்படி ட்ராலி நம்ம தூக்கிட்டு வேற வேற கண்ட்ரி, அந்த டைம்ல அந்த ட்ரங்க் பெட்டி இருக்குல்ல அதான் தூக்கிட்டு வருவாங்களே அப்படியா?
4: இல்ல இல்ல ட்ரங்க் பெட்டி நாங்கள் எல்லாம் அட்டை இப்போ என்ன இன்னொன்னு கேள்வி, நாங்கள் சில சைதாப்பேட்டு கவர்மெண்ட்ல இருந்தாரு, டோட்டா இருந்தார் அப்பா.
2: ஓகே ஓகே,
4: சைதாப்பேட்ல இருந்து ஏர்போர்ட் பக்கம்.
2: Okay.
4: So whoever comes and goes to foreign country, they will have to come to my house.
2: எதுக்கு அட்டைப்பெட்டிக்கு?
4: இல்ல இல்ல அங்க வந்து தான் போவாங்க, நான் வெளியே தஞ்சாவூர் திருச்சியில வந்தாங்கன்னா எங்க வீட்டு சென்டர்
2: அதான்
4: வந்தாங்கன்னா அப்பதான் பெட்டி கட்டுவார். அப்பா
2: பெட்டி கட்டணுமா தனியா?
4: ஆமா அது பேக் பண்ணுவாங்க இல்லையா, அப்பெல்லாம் பேக்கேஜ் கட்டுவாங்க இல்லையா?
2: ட்ராலி எல்லாம் கிடையாது?
4: இல்ல ட்ராலி எல்லாம் கிடையாது, மேக்சிமம் அட்டைப்பெட்டி தான் இருக்கும். அது பாத்தீங்கன்னா எங்க அப்பாவோட அந்த இது சொல்றது எனக்கு அந்த கட்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும்.
2: எங்க
4: அப்பாவோட தம்பிங்க யார சிங்கப்பூர்ல எங்க பெரிய இன்னொரு பெரியமா இருந்தாலும் சரி வீட்டுக்கு வந்துதான் போவாங்க. சென்டர் எங்க வீடு சேதப்பட்டினா.
2: ஓகே ஓகே, தட்ஸ் குட் தட்ஸ் குட், குட் டு நோ குட் டு நோ. ஐஸ் பாய் நீங்க சொன்னதுனால எனக்கு ஐஸ் பாய் பாட்டு தான் போடணும்னு ஞாபகத்துக்கு வருது. எனிவேஸ் பாட்டு கேட்டு முடிங்க. நான் பிராவோ, இல்ல செலக்ட் 89.4 தமிழ் எஃப்எம். பாய் இல்ல நான் நினைக்கிறது என்ன இல்ல இந்த வாங்க.

0: presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: We'll be back after a short commercial break.
2: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
3: புதிய டேர்ம் புதிய ஜெட்டோர் ஜெட்டோரின் அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட உங்க ட்ரீம் எஸ்யூவியை டிரைவ் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க.
2: வாட்ட நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.
3: மந்த்லி இஎம்ஐ வெறும் 966 திர்ஹாம்ஸ் முதல் ஆரம்பம். உங்க ட்ரீம் எஸ்யூவி நீங்க நினைக்கிறத விட ரொம்ப பக்கத்துல இருக்கு.
2: விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான், அலைன் அண்ட் ஃபுஜைரா டுடே. ஜெட்டோர் யுஏஇ, பார்ட் ஆஃப் எலைட் குரூப் ஹோல்டிங்ஸ். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
4: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: உன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: ஓகே சரி ஓகே, இன்றைக்கி வந்து 80s ட்ரெண்ட் வேறு, இன்றைக்கி பயங்கரமாக சார்ஜ் ஜிபிடியில் போயிட்டுருக்கல. ஸோ அதனால் வந்து 80s மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா ஃபோன் அடிங்க. அந்த டைமில் இருக்கிற ஒரு சில விஷயம் இப்போ எது இல்லை. சீக்கிரமாக எழுந்திரிச்சவங்க இப்போல்லாம் யாருங்க சீக்கிரமாக எழுந்திரிகிறா? அன்றைக்கெல்லாம் வந்து கிரிக்கெட் விளாண்டவங்க, இன்றைக்கெல்லாம் யாருங்க அப்படி கேட்கவே இல்லை. சரியா, ஏதாவது ஒன்று ஒரு சில விஷயங்கள் இருக்கும்ண்ணா, அதாவது அந்த காலத்தில் இருந்த ரேடியோ, அப்போ இருக்கிற அப்போ ஒளிபரப்பான ஒரு சில நிகழ்ச்சிகள், அதை பற்றிலாம் சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்க நல்லாயிருக்கும். அதுதான், வணக்கம்.
2: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? 80s ஆ நீங்க? சரி, பேர் சொல்லுங்க.
2: ராஜா.
1: ராஜா வந்து அந்த 80s பிறந்த நிறைய பேருக்கு ராஜா, சேகர், அதுக்கப்புறம் சதீஷ், இதெல்லாம் இந்த மாதிரி பேர் வைப்பாங்கல்ல?
2: கரெக்ட், எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் அப்படிதான் இருக்கு.
1: சரி சொல்லுங்க ராஜா.
2: நம்மளே நம்ம வந்து சார் இந்த பேரல் பேண்ட் தெரியுமா?
1: பேரல் பேண்ட், ஆமா, பேரல் ஃபிட் இப்போ இருக்கே.
2: அது வந்து நாங்க என்ன செய்வோம்னா, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சண்டை, அதாவது வந்து கரெக்டா நேரம் வந்து அந்த லெக்ஜிட் வந்தோடனே பெருசா வச்சு இது பண்ணுவோம். அதுல வந்து சண்டை நாங்க போடுவோம். ஒவ்வொருத்தான் வந்து 16-18 இல்ல அடுத்த பேண்ட் தைக்கும் போது நம்ம எக்ஸ்ட்ரா 2 inches இப்போ எக்ஸ்ட்ரா 2 inches சொல்லிட்டு பாவட இடக்க நாங்க போட்டுட்டு அந்த பேரகான் செருப்பு போட்டுட்டு நிப்போ. கொஞ்சம் நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும்ட்டு.
1: அதாவது பாவாட கணக்கு, அது யாருக்கு லெங்க்த் ஜாஸ்தி இருக்குன்ற அளவுக்கு போட்டி உங்களுக்குள்ள, கரெக்டா? அதுக்கப்புறம் லெங்க்தியா பேரல் ஃபிட் போட்டுட்டு செருப்பு போட்டு நிப்பீங்களா? சோ கியூட் மேன், சோ கியூட். சுப்பிரமணியம் புறம் படத்துல வர மாதிரி, கரெக்டுங்களா?
2: செருப்பு போட்டுட்டு விளம்பரம் போடுவாங்க, போடும் போது அந்த வார் வந்து அப்படியே ஆடும்.
1: பயங்கரமா இருக்கும் பிள்ளையா. சரி, அந்த டைம்ல
2: அது வந்து செருப்பு தேய வந்து பாத்தீங்கன்னா அது நல்லா எலாஸ்டிக் விட்டு நல்லா ஆடும். அதனால புது செருப்பு வீட்டுல வாங்கி கொடுப்பாங்க.
1: சரி,
2: நாங்க போயிட்டு செங்கு கட்டி எடுத்துட்டு நல்லா தேய்ச்சி மேல இருந்து கீழே போட்டு பாக்குறது, அது நல்லா ஆடுதா அப்படின்ட்டு.
1: என்ன அது, பயங்கரமா இருக்கும் போல. சரி, எனக்கு ஒரு டவுட், இப்ப அந்த டைம்ல வந்து யாரு மேல அது காதல்லாம் வந்துருச்சு வச்சுக்கோங்களேன், எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க, எப்படி சொல்லுவீங்க அவங்க கிட்ட?
2: அதெல்லாம் நாங்க அப்பலாம் வந்து கோயில்ல தான் வந்து மீட் பண்ணி பேசுறது.
1: ஓடு கோயில்ல எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண வேண்டியது பம்பிள் இஞ்சி மாதிரி. சொல்லுங்க.
2: செவ்வா வெள்ளி அப்போ வந்து அவங்களும் கோயிலுக்கு, அதாவது லேடிஸ் எல்லாம் மொத்தமா ஒரு ஊர்ல, நாங்களாம் வில்லேஜ் மொத்தமா போவாங்க. அதே மாதிரி நாங்களும் பின்னாடியே போறது, போயிட்டு அங்க போயிட்டு இந்த மணல் எல்லாம் வந்து ஓம் சொல்லிட்டு நினைச்சது கரையாங்க நடக்கணும். நாங்க அவங்க நான் உன்னை காதலிக்கிறேன்
1: ஒரு வாட்டியாவது போய் சொன்னீங்களா அவங்க கிட்ட யாரையாவது?
2: சொல்லிருக்கோம். பட் அந்த அப்பனா வந்து பொண்ணுங்க வந்து அவங்க வீட்டுல உள்ள பேச்சதான் கேப்பாங்க.
1: இப்பவும் தாங்க.
2: ஒரு முட்டாய் வாங்கினீங்கன்னா ஒரு பத்து பிலிமு கொடுப்பாங்க அதெல்லாம் என்ன செய்வோம் சேகரிச்சுட்டு டைனமோ அந்த அப்பெல்லாம் ஹெர்க்குலஸ் சைக்கிள் அது வீட்டுல தான் இருக்கும். அது வந்து நம்ம அதை வந்து அழுத்தின உடனே அப்பனா கரண்ட் எல்லாம் பெருசா கிடையாது. அப்போ ஒரு வீட்டு செவத்துல வச்சுக்கிட்டு நாங்க வந்து அந்த பிலிம வச்சுட்டு அந்த டைனமோ முன்னாடி அந்த லைட் முன்னாடி வச்சோம்னா அந்த இது அங்க ரிஃப்ளெக்ட்
1: அங்க பெருசா தெரியும்.
2: பெருசா தெரியும்.
1: என்ன என்ன சின்ன வயசுல ப்ரொஜெக்ட் எல்லாம் பண்ணிருக்கீங்க.
2: நிறைய இருக்கு.
1: நைஸ் நைஸ் நைஸ் டாக்கிங் டு யூ. தேங்க் யூ. உங்களுக்கு ஏதாவது பாட்டு வேணுமா?
2: இல்ல சார், தேங்க் யூ. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு போடுங்க.
1: என்ன ஒரு மனுஷயா. தேங்க் யூங்க, தேங்க் யூ. மனுஷ எது ஜாலியா பேசின அப்படி, எனக்கு வந்து லைட்டா சேரன் படம் பார்த்த மாதிரி இருந்து குட்டியா. எனிவேஸ் இந்த வாரம் வந்து மண்டாடி ரிலீஸ் ஆகுது. சூரி, சத்யராஜெல்லாம் நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் அண்ட் படத்தை வந்து ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அண்ட் அசோசியேட் பார்ட்னரா சிம்பிளி சவுத் டாட் டிவி இருக்காங்க. ஓகே.
3: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: We'll be back after a short commercial break.
1: எனக்கு சக்கரை வியாதி.
2: சுகரா? இது எத்தனை நாளா?
1: ரத்தக்கொதி வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு.
2: ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா
1: சார்?
3: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
4: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம் கிழி ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரும்ஸ் தான்.
5: This hour of the evening correct is brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
6: Manasu thottu mittu.

நேரம் இப்பொழுது இரவு 7 மணி.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM in செய்தி சுருக்கம்.
0: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை திமுக அறிவித்துள்ளது. மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அக்டோபர் 6 நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள நிலையில் அத்தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை திமுக இன்று அறிவித்தது. மதுராந்தகம் தனி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் திமுக சட்டத்துறை இணை செயலாளர் வழக்கறிஞர் ஐ பரந்தாமன், தாராபுரம் தனி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் வழக்கறிஞர் எஸ் சுகன்யா ஆகியோர் திமுக சார்பில் போட்டியிடுவார்கள் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேர்தல் மன்னன் என்று அழைக்கப்படும் பத்மராஜன் தாராபுரம் இடைத்தேர்தலில் முதல் ஆளாக வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். தமிழ்நாட்டில் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் ஆகிய தொகுதிகளுக்கு எதிர்வரும் அக்டோபர் 6 இடைத்தேர்தல் நடத்தப்படுகின்றது.
2: இந்திய செய்திகள்.
3: இந்தியாவில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் பங்கேற்க உள்ளதாக ஈரான் அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த ஆண்டு பிரிக்ஸ் அமைப்பின் தலைமை பொறுப்பை இந்தியா வகிக்கும் நிலையில் 18th பிரிக்ஸ் உச்சி மாநாடு செப்டம்பர் 12 மற்றும் 13 தேதிகளில் புதுடெல்லியில் நடைபெறவுள்ளது. மேற்காசியாவில் அமெரிக்கா ஈரான் இடையே பதற்றம் அதிகரித்து வரும் சூழலில் பெசஸ்கியானின் இந்திய பயணம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. குறிப்பாக பிராந்தியத்தில் நிலவும் மோதலுக்கு பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக முயற்சிகள் மூலம் தீர்வு காண வேண்டும் என இந்தியா தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றது.
2: இலங்கை செய்திகள்.
3: அதிகாரப்பூர்வ பயணமாக இலங்கை சென்றுள்ள இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இலங்கையுடன் 3 ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளார். ராஜ்நாத் சிங் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை இன்று சந்தித்தார். ஜனாதிபதி செயலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இதன் பின்னர் இந்த ஒப்பந்தங்கள் கைச்சாத்தானதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இலங்கை பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயக்குந்த உள்ளிட்ட அதிகாரிகளையும் சந்திக்க உள்ளார். கடந்த ஆண்டு ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் மத்திய பிரதேசம் இடையே நேரடி விமான சேவை தொடங்கப்படும் என தனது அரசு அளித்திருந்த வாக்குறுதி தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளதாக முதல்வர் மோகன் யாதவ் தெரிவித்துள்ளார். இதன் ஒரு பகுதியாக ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் இந்தூர் அபுதாபி இடையே நேரடி விமான சேவையை தொடங்கியுள்ளது. மத்திய பிரதேசத்தில் இருந்து இயக்கப்படும் முதல் சர்வதேச விமான சேவை இதுவாகும். மாநிலத்தின் 2025 சிவில் விமான போக்குவரத்து கொள்கையின் கீழ் இந்த விமான சேவைக்கு நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய பிரதேஷ் மாநில முதல்வர் மோகன் யாதவ் தெரிவித்தார். மேற்கு கரையில் இஸ்ரேலிய குடியேற்ற நடவடிக்கைகளுக்கு எதிராக கால தாமதமாகும் முன்பே பிரிட்டன் குரல் கொடுக்க வேண்டியிருந்ததாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் எட் மிலிபாண்ட் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுடன் இணைந்து தனி பாலஸ்தீன நாடு உருவாகும் இரு நாடுகள் தீர்வுக்கான வாய்ப்பு தரையில் உருவாக்கப்பட்டுள்ள நிலைமைகளினால் அழிக்கப்பட்டு வருகின்றது என்றும்

0: அவர் தெரிவித்தார். மேற்கு கரையில் இஸ்ரேலிய குடியேற்றங்களின் விரிவாக்கம் தொடர்ந்தும் நடைபெற்று வருவது எதிர்காலத்தில் தனி பாலஸ்தீன நாட்டை உருவாக்குவதற்கான வாய்ப்பை மேலும் சிக்கலாக்குவதாக மிலிபேண்ட் தெரிவித்தார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: இங்கிலாந்துக்கு எதிரான கிரிக்கெட் சுற்றுப்பயணத்தில் அணியின் ஒழுக்கம் மற்றும் வீரர்களின் நடத்தை குறித்து பாகிஸ்தான் கிரிக்கெட் நிர்வாகம் விசாரணையை தொடங்கியுள்ளது. 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ஏற்கனவே 2-0 என பின்தங்கியுள்ள பாகிஸ்தான் அணி கடந்த வாரம் 7 வீரர்களை நாட்டுக்கு திருப்பி அனுப்பியது. அவர்களுக்கு பதிலாக மேலும் 7 வீரர்கள் அணியில் சேர்க்கப்பட்டனர். அது மட்டுமின்றி தலைமை பயிற்சியாளர் சர்ஃபராஸ் அகமது பதவி நீக்கம் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக நியூசிலாந்தைச் சேர்ந்த மைக் ஹசன் புதிய தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்திச் சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8 எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
2: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. 89.4
3: இங்க நான்தா கிங். நான் போடுறதுதான் பாட்டு. அது கப் சிப்புன்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். கார்த்தி மாளவிகா மோகனின் எஸ் ஜே சூர்யா நடிப்பில் பி எஸ் மித்ரன் இயக்கத்தில் சாம்சிஎஸ் இசையில் சர்தார் பார்ட் 2 செப்டம்பர் 10 உங்கள் அபிமான அமீரக திரையரங்குகளில். 89.4 தமிழ் எஃப்எம் ஷோஸ் அண்ட் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணா நீங்களும் சர்தார் 2 படத்துக்கான டிக்கெட்ஸை ஈஸியா வின் பண்ணலாம்.
1: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் SimplySouth.tv.
2: We'll be back after a short commercial break.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of the evening correct is brought to you by பிரைட் கலெக்ஷன், அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

0: உன்னையும் இப்படி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: பொறுமையா போங்க. 11 வந்து அந்த அளவுக்கு பெருசாக உங்களுக்கு வந்து பேக் ஆகாது. அட் த சேம் டைம் ஈலவன் ரோட் சேம் டுவர்ட்ஸ் ஷார்ஜா, டுபாய் டு ஷார்ஜா பார்க்குறப்போ அப்படியே நம்ம க்ரீக்லாம் தான் க்ரீக்ன்றேன், ஆமாம் எங்கேப்பா அது, நம்ம வாட்டர் கேனல்லாம் தாண்டினதுக்கப்புறமா அப்படியே சிட்டி சென்டர் தெரியும், அங்கேருந்தே நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த பிரிட்ஜுக்கு மேலேருந்தே டிராஃபிக் வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. யூ மைட் ஹாவ் அ 11 to 16 minutes ஆஃப் டீலே. சாரா சென்டர் வரைக்கும் நல்ல டிராஃபிக் தெரியுது, நடுவில் ஒரு கேப்பு, திரும்ப அப்படியே கொஞ்சம் அபுஷாகரா வரைக்கும் மறுபடியும் டிராஃபிக் பிக்கப் ஆகி போகுது. அண்ட் E311 ரோடு கிட்டத்தட்ட மிருதுக்கு முன்னாடி தர் இஸ் அ கிராஷ். அண்ட் அட் த சேம் டைம் சிலிக்கன் ஓயசஸோடைய எக்ஸிட் வரும் தெரியுமா, டுவர்ட்ஸ் நீங்கள் ஷார்ஜா போகிறப்போ ரைட் எடுத்த சிலிக்கன் ஓயசஸ் எக்ஸிட் வரும் தெரியுமா, அந்த டிரெக்ஷன் அங்கே கணக்கு வச்சுக்கோங்க. அங்கேருந்து பார்த்தா கொஞ்சம் தூரம் மேலே போனதுக்கப்புறமா ஒரு கிராஷ் ஆயிருக்கு. அண்ட் மறுபடியும் மிருதுக்கு சிட்டி சென்டர் முன்னாடி இன்னொரு கிராஷ். அண்ட் அதனால் மறுபடியும் யூ மைட் ஹாவ் ஒரு 9 minutes ஆஃப் டிலே. அண்ட் அப்படியே இண்டஸ்ட்ரியல் ஏரியா 15 போகிற அந்த எக்ஸிட் வரைக்குமே கொஞ்சம் டிராஃபிக் தெரியுது, மற்றபடி இட்ஸ் ஃபைன். அண்ட் அல்தேத் ரோடு ஷார்ஜா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லேருந்து ஆரம்பித்தா டுவர்ட்ஸ் ஷார்ஜா மெயின் ஷார்ஜாக்குள்ளே என்ட்ரு ஆகிற வரைக்கும் கொஞ்சம் டிராஃபிக் முன்ன பின்ன இருக்குது, ரொம்ப இல்லை பட் ஓரளவுக்கு ஓகே. மற்றபடி மற்ற இடங்கள் எஸ் லிட்டில் பிட் பேக்ட் அண்ட் டிராஃபிக் இங்கேயும் அங்கேயுமா இருக்குது. ஸோ பார்த்து வண்டி ஓட்டுங்க. டிராஃபிக் பீக் அடிக்கிற நேரம், பொறுமை ஜாஸ்தியாக வேணும் அப்படிங்கிற டைம் இது தான். ஆனால் நமக்கு பொறுமையே இருக்காதே. ஸோ அதனால் நீங்கள் எல்லாம் ஜாலியாக இருக்க மாதிரி ஒரு பாட்டு நான் போடுறேன்.
3: Traffic update. Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
2: மண்டாடி படத்துக்கு நாட்டிய மூவி கான்டெஸ்ட் வந்து இப்போ நடக்க போகுது. ஓகே, மண்டாடி, சூரி, சத்யராஜ் அவங்களாம் நடித்து ஜிவி பிரகாஷோடைய இசையில் இந்த வாரம் 11ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது படம். வந்து நாளானிக்கு ரிலீஸு. படத்துக்கு வந்து பெரிய எதிர்பார்ப்பு ஒன்று கிளம்பியிருக்கு. ஏன்னா சூரி வந்து விடுதலைக்கு அப்புறம் வேற ஒரு படம் பண்ணார்ல, ஆமாம், கருடன் பண்ண அப்படி, அதுக்கப்புறம் மாமன் பண்ணார். அண்ட் கப்பல் ஆஃப் மூவிஸ் சூரி மெயின் லீடாக நடித்து ஆல்மோஸ்ட் படம் மேக்ஸிமம் அவர் பண்ண படங்களே வந்து 5-6 தான். ஐ மீன் ஹீரோவாக பண்ணதே வந்து ஆல்மோஸ்ட் 4, அவர் 4+ தான். பட் எல்லா படமே அவரோட நடிப்பை பாராட்டு தகுந்தபடி தான் இருந்துச்சு. சூரியை வந்து சூரிய காமெடி கேரக்டர் பண்ணிட்டு டக்குன்னு சுவிச் பண்ணி ஹீரோவாக நடிக்கிறாரு, ஏற்றுக்க முடியுது. ஏன்னா ஹீ இஸ் கன்வின்சிங் ஆஸ் ஹீரோ, ஆஸ் லீடு. என்ன அலாம் இன்னைக்கு சாயங்காலம் 7:30 அடிக்குது. ஓ ஓகே, ரைட், ஓகே, அதை விடுவோம். ஸோ எனிவேஸ், இந்த படம் வந்து இந்த மண்டாடி வந்து இந்த பாய்மர படகு போட்டி அது ரிலேட்டடாக ஒரு கதையாக தெரியுது. ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ப்ளஸ் சூரிக்கு அங்கே ஒரு டிரான்சிஷன் இருக்கிற மாதிரி தெரியுது. அண்டு அப்படியே வந்து பேட்டை கூலியில் எப்படி அந்த பீடியை ஒரு பக்கம் வாயிலிருந்து இன்னொரு பக்கத்து இப்படி இழுப்பார் தெரியுமா தலைவர், அதே மாதிரி இவரும் ஒரு மேனரிசம் ஒன்று பண்ணியிருக்காரு. ஐம் ஸோ எக்ஸைட் டு வாட்ச் சூரி அண்ணன் அகேன் ஆஸ் ஹீரோ இன் பிக் ஸ்க்ரீன் இன் மண்டாடி. ஸோ உங்களுக்கும் மண்டாடி படத்தோட டிக்கெட்ஸ் வேணும் அப்படின்னா படத்துடைய டிரெக்டர் பேரை சொல்லுங்கள், TEKன்னு டைப் பண்ணி பேர், உங்கள் பேர், அப்புறம் பதில் 050-252-8940 வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வச்சுருங்க. ஓகே, யாரெல்லாம் டிராஃபிக்கில் மாட்டி சிக்கி தவிச்சு சின்னாபனம் ஆகிட்டு இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் ஜாலியான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. This is the evening kadak on 89.4 Tamil FM. Nanda RJ Bravo.

வணக்கம் அபிஜாட்னி சார் அவர்களே, நான் என்ன கேட்க போகின்றேன் என்றால், இந்த பாட்டினையும் சரி இதுக்கு முன்னாடி வந்த பாட்டினையும் சரி எப்போ பார்த்தாலும் புரியாத வார்த்தையாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கு.

0: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
1: தமிழ் 89.4. 91 போடு. 90s not.

தமிழ் 89.4 தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: சும்மா கீழி. தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.
1: We'll be back after a short commercial break.
2: Dry skin, acne, eczema, hair fall issues, இதெல்லாம் இப்ப யாருக்கு தான் இல்ல சொல்லுங்க. பட் ஆயுர்வேதால இதுக்கு எல்லாத்துக்கும் எஃபெக்டிவ் அண்ட் லாங் லாஸ்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு தெரியுமா? இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ayurtreat ayurveda dubai silicon oasis and dip 1 dubai.
3: ஹே, ஃபைல் பண்ணிட்டல?
4: நீ ஃபைல் செய்யவா?
3: போய் ஃபைல் கராத.
5: லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கனா எரர் வரும், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், பெனல்டிஸ் இதெல்லாம் தேவையா?
6: 2025 ஃபைனான்சியல் இயர உங்க கம்பெனி ஃபாலோ பண்ணா உங்க கார்ப்பரேட் டாக்ஸ் ரிட்டர்ன்கான டியூ டேட் செப்டம்பர்
7: 2026 உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும்.

0: பொன்னையும் போய் இப்படி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: 7:43. ஓகே, கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. மண்டாடி படத்தோட மூவி கான்டெஸ்ட் வந்து 8 மணி வரைக்கும் நடக்கும், சரியா? நான் வந்து இப்போ என்னென்னா, எங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு பொண்ணு இருக்கா, 7 மணி வரைக்கும் தான் அவளுக்கு ஆஃபீஸ். ஆனால் 7:30, 8 மணி தான் கிளம்புவான்னு வச்சுக்கோங்களேன், அவகிட்ட ஒரு பொறுப்பு கொடுக்க போகிறேன். நான் 8 மணி வரைக்கும் இருந்து எத்தனை பேர் கரெக்டான பதிலாக சொல்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு செலக்ட் பண்ணிட்டு போக போகிறோம். ஆனால் இன்றைக்கி மட்டும் நான் 6 டிக்கெட் தரப்போகிறேன். யூஸ்வலாக 3 டிக்கெட் தருவேன். அவங்க கான கிவ் 6 டிக்கெட்ஸ் ஃபார் மண்டாடி. நான் நாளானிக்கு படம் ரிலீஸ் ஆகுது. சத்யராஜ் சூரி வந்து அவரோட சூப்பரான நடிப்பை இதுலையும் வெளிப்படுத்தியிருக்காரு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு சில இன்சைட் இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து படம் வந்து பெரிய தொகைக்கு வியாபாரம் போயிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். பிகாஸ் படம் அப்படி இருந்தால் தான் அவளை காசு போட்டு வாங்குவாங்க. அப்புறம் செகண்ட் ஸ்டார் வேல்யூ, படத்தோட மேக்கு, படத்தோட கதை, அதெல்லாம் பொறுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் படம் நல்லா இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் சைட்லாம் இருக்காங்க, வேற ஒரு கம்பெனியுடைய ப்ரொடக்ஷன்ஸ், அவங்களாம் வந்து படத்தை பார்த்தாங்க போல. ஸோ எனிவேஸ் திஸ் இஸ் த நியூஸ். படத்தோட டிரெக்டர் பேர் என்னன்றதான் கேள்வி. TEK டைப் பண்ணி பேர் எமரெட் எல்லாத்தையும் உங்கள் பேர் பேர் பதில் தான் முக்கியம். எல்லாத்தையும் 050-252-8940 வாட்ஸ்அப் நம்பருக்கு படார்னு அனுப்பி வைங்க பார்ப்போம். அண்ட் தட்ஸ் இட் அப்படியே நான் அங்கே கிளம்புறேன். அதில் தான் வேலை முடிஞ்சுது வா. சில நேரம் இந்த வேலை, இந்த ஸ்கூல் வந்து 4 மணிக்கு முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு 3 மணிலிருந்தே கை கால் ஓடாது. ஏன்னா 4 மணிக்கு வீட்டுக்கு போகணும்ல, அதுவும் கரெக்டாக வந்து ஒரு 3:50-3:55 டைம் ரொம்ப ஸ்லோவாக ஓடும். சில நேரம் வெள்ளிக்கிழமை அப்போ சாயங்காலம் 4 மணிக்கு ஸ்கூல் முடியுது அப்படின்னா, சில நேரம் 3:50-3:55 எல்லாருமே அப்படியே ஸ்கூலுக்கு வீட்டுக்கு போகிற மூடுக்கு வந்துடுவாங்க. ஆனால் என்ன ஆகுன்னா, அடுத்த நாள் சாட்டர்டே சண்டேன்ற அதை அப்படியே நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருப்பேன் நான்லாம். அப்பா சாட்டர்டே சண்டே காலையில் லேட்டாக இருந்துக்கலாம், அவங்க வீட்டுக்கு போகலாம், கிரிக்கெட் ஆடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் கரெக்டாக அதே 4 மணிக்கு அப்போ தான் எங்கள் பிரின்ஸிபல் வந்து ஒரு புக் எடுத்துகிட்டு வருவார். சில்ட்ரன் இதெல்லாம் படிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஆத்தாத்து நாத்துவார். சில நேரம் கிளம்பணும் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் அதை அந்த டைமை தாண்டி 1 நிமிஷம் இருந்தால் கூட நமக்கு வந்து இரிட்டேட்டாக டென்ஷன் அந்த மாதிரி ஆகும். அதனால் 7:30 நான் கிளம்புறேன். ஜாலியாக இருக்கேன். வரலாறு படத்தில் இருந்து பாட்டு வருது, கேட்டு பிடிங்க. அண்ட் யா, டிக்கெட் கவுண்டஸ்ட் நடந்துட்டுருக்கு 8 மணி வரைக்கும். ப்ளீஸ் சென்ட் யுவர் டிக்கெட்ஸ், ஐ மீன் சென்ட் யுவர் பதில் அண்ட் கெட் யுவர் டிக்கெட்ஸ். ஓகே, திஸ் இஸ் ஆர்ஜே பிரபு சைனிங் ஆஃப் ஃப்ரம் த ஈவினிங் கடக். அண்ட் கம்பா கரையில் உங்களுக்காக அஸ்வின் அண்ட் AK-ஓட டான்ஸில் வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே கைஸ், குட் நைட். பிரபு சைனிங் ஆஃப் ஃப்ரம் த ஈவினிங் கடக் ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.

0: ஸ்டார்ட் கமர்ஷியல் பிரேக்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்.
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் Exit 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. This hour of the evening correct is brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், the world's favorite jeweler. The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: Coming up next.
1: அடுத்து வருவது அன்புடன் நான்.
2: என்னால முடியல மாமே, நீயே வாசி.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Anbudan Naan is brought to you by Pride Collection Alikum Tanambikeyudan. Ungal Vaazhkai Milirattum. Joy Alukas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM. Virivana Seidhigal.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான கூட்டணிக்கு மதச்சார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. தவிக ஆதரவு கட்சிகளின் இரண்டாவது ஆலோசனைக் கூட்டம் இன்று பனையூரில் நடைபெற்றது. நடைபெறவுள்ள இரண்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலுக்கு மதச்சார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணியின் வேட்பாளர்கள் நாளை அறிவிக்கப்படுவார்கள் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார். சமூக நீதி மதச்சார்பின்மையின் அடிப்படையில் தமிழகத்தின் நன்மைக்காக இந்த கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது. நேர்மையான ஆட்சி தமிழகத்தில் தொடர நாங்கள் இக்கூட்டணிக்கு ஆதரவு தருகின்றோம் என்றார். மதச்சார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணியின் தலைவராக முதல்வர் விஜயை நாங்கள் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டோம் என்றும் அவர் கூறினார். அவரின் ஒருங்கிணைப்பில் இந்த கூட்டணியை உருவாக்கியுள்ளோம். இந்த கூட்டணி விஜய் தலைமையில் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் செயற்படும் என்று தெரிவித்தார். மதச்சார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி என்பது இந்தியா கூட்டணியின் ஒரு பகுதி. இந்தியா கூட்டணி மக்களவை தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி. 2029 மக்களவை தேர்தல் அறிவிக்கப்படும் போது இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கப்படுவார். அப்போது இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளருக்காக முதல்வர் விஜய் பிரச்சாரம் செய்வார் என்றும் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார். காவல்துறை மானியத்தின் போதான முதலமைச்சரின் உடல் மொழிகள் கண்ணியமான அணுகுமுறை இல்லை என்பதையும் மனித மாண்புகளுக்கு எதிரானது என்பதையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சுட்டிக்காட்டுகின்றோம் என்று அக்கட்சியின் தலைவர் தொல் திருவாவளவன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். காவல்துறை மானியத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆற்றிய பதிலுரையின் போது திமுக தலைவரும் மேனாள் முதல்வருமான தளபதி ஸ்டாலின் அவர்களை கேலி செய்யும் வகையில் அவரது உடல் மொழி அமைந்திருந்ததாக கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் முதல்வர் தரப்பில் அது உள்நோக்கம் கொண்டதல்ல என்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு சூழலிலும் ஒருவரின் தன்மதிப்பை குறைத்து மதிப்பிடுவதோ காயப்படுத்துவதோ நாகரீகமாகாது. தனிநபர் ஒருவரின் மீதான அரசியல் விமர்சனங்கள் என்பது வேறு, தனிப்பட்ட முறையில் ஒருவரின் தன் மதிப்பை காயப்படுத்தும் விமர்சனங்கள் என்பது வேறு. கல்வி, பொருளாதாரம், அதிகாரம் போன்ற வலிமையில்லாத எளிய மனிதரையும் கூட காயப்படுத்தும் அணுகுமுறை ஒருபோதும் ஏற்புடையதல்ல என்று தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நவீன வசதிகளுடன் கூடிய சட்டப்பேரவை மற்றும் தலைமைச் செயலகம் அடங்கிய புதிய கட்டட வளாகத்தை 1200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை பட்டினப்பாக்கத்தில் அமைக்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகம் கடும் இட நெருக்கடியில் இருப்பதால் தலைமைச் செயலகம் மற்றும் சட்டப்பேரவையை வேறு இடத்துக்கு மாற்ற நீண்ட காலமாக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கடந்த 3ஆம் தேதி சட்டப்பேரவையில் பேசிய முதல்வர் விஜய் நவீன வசதிகளுடன் கூடிய சட்டப்பேரவை மற்றும் தலைமைச் செயலகம் அடங்கிய புதிய கட்டட வளாகம் சென்னையில் 20 லட்சம் சதுர அடி பரப்பளவில் 1200 கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து தற்போது சட்டப்பேரவை மற்றும் தலைமைச் செயலகம் அடங்கிய புதிய கட்டட வளாகம் அமைப்பதற்கான இடம் மயிலாப்பூர் நகர பகுதிக்குட்பட்ட பட்டினப்பாக்கத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அரசு அறிவித்துள்ளது.
2: இந்திய செய்திகள்.
3: லஞ்சம் பெற்றதாக அமலாக்கத்துறை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பாக கேள்வி எழுப்பிய செய்தியாளர்களிடம் கேரள எதிர்க்கட்சித் தலைவர் பினராயி விஜயன் கடுமையாக பேசியதாக தெரிவிக்கப்படுகின்றது. செங்கன்னூரில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த போது அவர்களுடன் பினராயி விஜயன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது. அமலாக்கத்துறை அறிக்கையில் இடம்பெற்றுள்ள லஞ்ச குற்றச்சாட்டு தொடர்பான கேள்விகளுக்கு அவர் அதிருப்தி தெரிவித்ததுடன் செய்தியாளர்களை அங்கிருந்து வெளியேறுமாறு கூறியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயனின் மகள் டி வீணா

0: அமைது எஃப்ஐஆர் பதிவு செய்ய அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இவ்வழக்கில் சட்டம் தன் கடமையை செய்யும் என்றும் அரசாங்கம் சட்டத்துக்கு உட்பட்டே செயற்படும் என்றும் கேரள முதல்வர் வி டி சதீசன் தெரிவித்துள்ளார். அரசியல் கட்சிகள், நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களிடம் இருந்து பணத்தை பெறுவது வழக்கமானது. ஆனால் இது ஒரு மாறுபட்ட வழக்கு. அமலாக்கத்துறை பல வழக்குகளை மாநில உள்துறைக்கு குறிப்பாக அனுப்பியுள்ளது என்று வி டி சதீசன் தெரிவித்தார். பெரிய வழக்குகளாக இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யும். மாநில அரசுக்கு எதிராக சிபிஎம் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை எழுப்புகின்றது. நாங்கள் சட்ட ரீதியான ஆய்வை மேற்கொண்டு சட்டப்படி செயற்படுவோம் என்று கேரள முதல்வர் வி டி சதீசன் தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
0: இந்தியாவின் பாதுகாப்பு நலன்களுக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கும் எந்தவொரு நடவடிக்கைக்கும் இலங்கை தமது நிலப்பரப்பை பயன்படுத்த அனுமதி அளிக்காது என்று இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் உறுதியளித்துள்ளார். மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இலங்கை வருகை தந்துள்ள இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்குக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இடையில் இன்று சந்திப்பு இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர நம்பிக்கையின் அடிப்படையிலான வரலாற்று ரீதியான உறவுகளை மேலும் வளர்த்துக் கொள்ள தலைவர்கள் இதன்போது உடன்பட்டுள்ளனர். மேலும் தித்வா சூறாவளி காலப்பகுதியில் சாகர் பந்து நடவடிக்கையின் கீழ் இந்தியா வழங்கிய மனிதநேய மற்றும் புனர்வாழ்வு உதவிகளுக்காக ஜனாதிபதி தனது நன்றியை தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்த இந்திய பாதுகாப்பு அமைச்சர் மிக நெருங்கிய அண்டை நாடு மற்றும் நண்பன் என்ற ரீதியில் முதல் உதவி வழங்குநராக ஆதரவளிப்பதை தமது பொறுப்பாக கருதுவதாகவும் எதிர்காலத்திலும் அது தொடரும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியதாக இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் தலை சிறந்த அரசாங்கமாக அமீரக அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் என்று அமீரக துணை ஜனாதிபதியும் பிரதமரும் துபாய் ஆட்சியாளருமான மேதகு ஷேக் முகமது பின் ராஷித் அல் மக்தூம் தனது குழுவினருக்கு அழைப்பு விடுத்துள்ளார். புதிய அரசு பருவத்தை தொடங்கி வைத்த அவர் நாட்டின் உயர்ந்த இலக்குகளுக்கு ஏற்ற வகையில் புதுப்பிக்கப்பட்ட உறுதியுடனும் அதிகமான லட்சியங்களுடனும் செயற்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஒவ்வொரு அரசு பருவத்தின் தொடக்கத்திலும் தனது குழுவினரை சந்தித்து அடுத்த கட்ட செயற்பாடுகளுக்கான திசையை நிர்ணயிப்பது தனது வழக்கம் என்று ஷேக் முகமது தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் செப்டம்பர் 9 தேதி ஆண்டுதோறும் அமீரக அவசர எண் தினமாக கடைபிடிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அவசர காலங்களில் மட்டும் 999 என்ற காவல்துறை அவசர எண்ணை பயன்படுத்துமாறும் அவசரமற்ற விசாரணைகள் மற்றும் புகார்களுக்கு மாற்று காவல்துறை சேனல்களை பயன்படுத்துமாறும் பொதுமக்களுக்கு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். ஒவ்வொரு நொடியும் முக்கியம் என்ற கருப்பொருளின் கீழ் உள்துறை அமைச்சகம் இந்த தேசிய அளவிலான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை இன்று தொடங்கியது. துபாய் காவல்துறை மற்றும் நாடு முழுவதும் உள்ள பிற காவல்துறை அமைப்புகளுடன் இணைந்து இந்த முயற்சி முன்னெடுக்கப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
0: சவுதி அரேபியாவின் அப்ஹா நகரம் மற்றும் கமீஸ் முஷாயித் ஆளுநரகத்தில் பாதுகாப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய ஆரம்ப எச்சரிக்கை தளத்தின் மூலம் சாத்தியமான ஆபத்து குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக சவுதி சிவில் பாதுகாப்பு பொது இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. எனினும் சில நிமிடங்களுக்கு பிறகு எச்சரிக்கை திரும்ப பெறப்பட்டுள்ளது. கமீஸ் முஷாயித் ஆளுநரகத்தில் நிலவிய ஆபத்து கடந்து விட்டதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். பொதுமக்கள் தொடர்ந்து அதிகாரிகளின் பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் என்றும் கூட்டமாக கூடுவதையும் சம்பவங்களை புகைப்படம் எடுப்பதையும் முற்றாக தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். எண்ணெய் தாங்கி கப்பல்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களுக்கு ஈரான் வெளியுறவு அமைச்சகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் பிராந்திய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாக ஈரான் குற்றம் சுமத்தியுள்ளது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை மத்திய கிழக்கில் ஏற்கனவே நிலவும் பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் என்றும் பிராந்திய அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் ஈரான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே அமெரிக்கா ஈரானை அச்சுறுத்துவதை நிறுத்தி தெஹ்ரான் முன்வைக்கும் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் அமெரிக்காவுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர முடியும் என்று ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பான விவகாரங்களிலும் அமெரிக்கா தலையிடக்கூடாது என்று புரட்சிகர காவல்படை வலியுறுத்தியுள்ளது. போர் முழுமையாக நிறுத்தப்படுவதுடன் அமெரிக்கா புதிய அச்சுறுத்தல்களை விடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும், லெபனானில் இருந்து இஸ்ரேலிய படைகளை திரும்பப் பெற வேண்டும் என்றும் ஈரான் கோரியுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: மகளிர் டி20 ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் நடுவரின் தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்த பாகிஸ்தான் தொடக்க வீராங்கனை குல் ஃபெரோசாவுக்கு போட்டி கட்டணத்தில் 10% அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவரது ஒழுங்கு நடவடிக்கை பதிவில் ஒரு டிமெரிட் புள்ளியும் சேர்க்கப்பட்டுள்ளது. துபாயில் கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற ஹாங்காங் அணிக்கு எதிரான போட்டியின் போது இன்னிங்ஸின் 5வது ஓவரில் கேரி ஷான் வீசிய பந்தை ஃபெரோசா ஸ்வீப் செய்ய முயன்றார். கள நடுவரின் தீர்ப்பு ஆட்டமிழப்பு என்று அறிவிக்கப்பட்டது. இந்த தொடரில் டிஆர்எஸ் பயன்படுத்தப்படாததால் ஃபெரோசா ஆட்டமிழந்து வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனால் மைதானத்தை விட்டு வெளியேறும் போது நடுவரின் தீர்ப்பில் தனது அதிருப்தியை அவர் வெளிப்படுத்தியதாக ICC தெரிவித்துள்ளது. தனது துடுப்பாட்ட மட்டையை காட்டி பந்து தனது பேட்டில் உரசிய பின்னரே காலில் பட்டதாக சைகை மூலம் அவர் தெரிவித்ததாக ICC கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
3: 89.4 Hey Anthony, you know Leo, how many years have you been? Let's talk about Tamil FM. Let's talk about it.
1: 89.4 Star of the Month.
4: Singer Hariharan.

0: இந்த உலகத்துல யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. ஏன் இந்த நிலா பாருங்க, அது கூட பெர்ஃபெக்டா இருக்கா? இல்ல இல்ல, ஆனா ரொம்ப அழகா இருக்குல்ல. அந்த மாதிரிதான் நீங்களும். அன்புடன் நான் ப்ரியா. சில நேரங்கள்ல நீங்களே நினைச்சிட்டு இருப்பீங்களே, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, பெர்ஃபெக்டாவே நடக்க மாட்டேங்குது, சில பேரை பார்க்கும்போது பொறாமையா இருக்கு அப்படின்னு. ஒரு ஜாப்பனீஸ் கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்க தப்பான ட்ரெயின்ல ஏறிட்டீங்க அப்படின்னா, பக்கத்துல இருக்க அடுத்து வரப்போற ஸ்டேஷன்ல இறங்கிடுங்க, வெயிட் பண்ணாதீங்க. கொஞ்சம் நீங்க லேட் பண்ணீங்கனாலும் நீங்கள் அடுத்து அந்த ரிட்டர்ன் ட்ரிப் இருக்குல்ல, அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படின்னு. இது ட்ரெயினுக்கு மட்டும் கிடையாது, நம்மளோட லைஃப்க்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரியான விஷயத்துக்கு பொருத்தமான ஒன்று தான். நம்ம எவ்வளோ யோசிச்சுட்டு இதை பண்ணலாமா வேணாமா, இது செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது எல்லாமே வந்து குழப்பத்தில் தான் முடியும். ஸோ சில விஷயத்தை நம்ம தாமதிக்கிறது ரொம்ப தப்பில்லை, அதுவும் குறிப்பாக நம்மளோட லைஃப்பில். அது ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை உங்கள் மேரேஜ் லைஃப்பாக இருக்கட்டும், லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், எது வேணாலும். ஸோ திங்க் பண்ணுங்கள், ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. நம்ம ரிட்டர்ன் டிக்கெட் பற்றி நினச்சி பார்த்தாலே தலை சுற்றுதில்லை. அதனால் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று வரப்போது. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க அன்புடன் நான் பிரியா.
1: அன்புடன் நான் brought to you by Ayutreat Ayurveda. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு Ayutreat Ayurveda, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாய் தானாச்சா.
2: நாம பந்தயத்தை காப்பாத்தல.
3: ஐயோ சார், செம்ம மேட்டர் சார். ஆனா என்ன தொண்டையில கிச்சு கிச்சா?
4: இரு, அவரின் பேசி முடிக்கல சார. நீங்க சொல்லுங்க சார்.
2: பந்தயத்தை நம்மள காப்பாத்துரு.
3: ஹீரோ மாதிரி படம் கூட்டிட்டு வராரு யாரு? நம்ம சூர்யா.
4: அது மட்டுமா, டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காரு இந்த படத்துல.
3: செம்மையா இருக்கு போது படம்.
5: படம் இறங்குற பிளேயர்ஸ் பந்தயத்துக்கு உண்மையா இருந்தா இந்த காத்தும் கடலும் என்னைக்குமே உங்களை கைவிடாது.
6: மதிமாறன் புகழேந்தி இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ் குமாரி செய்யோ சூரி, மகிமா நம்பியார் மற்றும் சத்யராஜ் நடிக்கும் மண்டாடி எதிர்வரும் செப்டம்பர் 10 அமீரக திரையரங்குகளில் வெளியாகின்றது. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் டாட் டிவி.
7: புதுக்கோட்டை, திருவாரூர், மதுரை, திருவள்ளூர், ஒட்டப்பாலம், தமிழ்நாடு அண்ட் கேரளால டாப் லொகேஷன்ஸ். 24 வரைக்கும் EMI. ஆல்சோ 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. ஈவெண்ட் ஆஃபரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டாவும் வழங்குறாங்க. மீட் த டீம் ஆன் 6th of September சண்டே அட் சிட்டி சீசன் ஸ்டார்ஸ் ஹோட்டல் பர்ஜுமான். காலர் வாட்ஸ்அப் 0506752828.
8: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
9: கதை தானே சொல்ல நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
6: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. Saturdays 2 to 4 PM on 89.4 Tamil FM.
10: This hour of Anbudan Naan is brought to you by Pride Collection Alikum Thannambikeyudan. Ungal Vaazhkai Milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: சூடா ஒரு பாட்டு. சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: The nation is in danger.
3: Bro, சர்தார் படம் பாத்தீங்களா?
4: பாத்திருக்கேனே.
3: இப்ப சர்தார் 2 வருதாமே.
5: அந்த கூத்தாடி பைய வரதுக்குள்ள டைபோஸ்மே வந்துரும். பாத்தீங்களா?
3: ட்ரைலர்ல கூட அவங்க அப்பாவோட ஃபிளாஷ்பேக்லாம் காட்றாங்க பாத்தீங்களா?
4: பாத்தேன் bro. சொல்லுங்க bro, என்ன?
3: இல்ல. அந்த தேச துரோகி அப்படிலாம் கட்டி ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸா இருக்குது bro.
4: ஆமாண்டா. அதுக்கு என்ன,
3: ஒரு 4 டிக்கெட் கிடைக்குமா?
4: 4 டிக்கெட் தானே, ஊருக்கே தரோம். உனக்கு தர மாட்டோமா?
6: 30 கோடி பேர் உயிர் சம்பந்தப்பட்டது.
7: கார்த்தி, மாளவிகா மோகனன், எஸ் ஜே சூர்யா நடிப்பில், பி எஸ் மித்ரன் இயக்கத்தில், சாம் சி எஸ் இசையில் சர்தார் பார்ட் 2, செப்டம்பர் 10 உங்கள் அபிமான அமீரக திரையரங்குகளில். 89.4 தமிழ் எஃப்எம் ஷோஸ் அண்ட் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணா நீங்களும் சர்தார் 2 படத்துக்கான டிக்கெட்ஸை ஈஸியா வின் பண்ணலாம்.
8: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் simplysouth.tv.
9: ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன்னால தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கீங்களா? நிம்மதியான தூக்கம் இல்லாம எந்த வேலையும் நம்மளால சரியாவே பண்ண முடியாது. அதுக்கு ஆயுர்வேத முறையில சிறந்த தீர்வு காண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. @ ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய். புதிய
3: மேடம் ஒரு நிமிஷம்.
10: எஸ்
3: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
10: ஹா, நல்லா தெரியுமே.
3: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
10: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
3: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
10: எது, மதுவா?
3: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி இழு பாண்டி அப்படி பாடுவாங்களே.
10: ஓ மை காட், யார் அவரு?
3: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
10: டாம் இட்.
8: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
10: அடிங்க
8: மசாலா கேஃபே, brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. திஸ் ஆர் ஆஃப் அன்புடன் நான் இஸ் brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
1: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
2: brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: கமர்ஷியல் பிரேக்.
1: கோல்ட் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
2: அப்போ இது எப்படி இருக்கு?
1: ஓணம் போடவையா? அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
2: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் Group of Companies.

0: எனக்கும் மற்றவங்கள மாதிரி என் கூட ஒர்க் பண்ணுறவங்கள பற்றி ஷேர் பண்ணணும்னு ஆசை தான். பட் அந்த மாதிரி யாருமே இல்லையே, ரொம்ப டாக்ஸிக்காக இருக்காங்களே பிரியா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்காக ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லட்டுமா? எயிட்டி 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஒருத்தர் இருக்காரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு. திடீர்னு என்ன நினச்சாரு தெரியல, அவர் பாஸ் கிட்டே போய் ஒரு கம்ப்ளைண்ட், இந்த மாதிரி என்னை சுற்றி நிறைய பேர் காசிப்பாக பேசிகிட்டு இருக்காங்க சார், எனக்கு ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது, இந்த இடத்துல எனக்கு ஒர்க் பண்ணவே பிடிக்கல சார், நான் குவிட் பண்ணிக்கிறேன், எனக்கு மென்டல் பீஸே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாஸுமே ஓகே, நீங்கள் சொல்கிறத நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம், பட் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு அவர்கிட்ட ரெக்வஸ்ட் கேட்குறாரு. சொல்லுங்கள் சார், என்ன பண்ணணும்? நீங்கள் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வாட்டர் எடுத்துக்கோங்க, அதை ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஆஃபீஸ் கேபின் எல்லாத்தையும் சுற்றிட்டு மறுபடியும் என்கிட்டயே வாங்க அப்படின்னு சொல்லிட்டார். இவரும் எதுக்கு இதை சொல்கிறாரு, சம்மந்தமே இல்லாமல் அப்படின்னு யோசிச்சுட்டே அவர் சொன்ன மாதிரி ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வாட்டர் எடுத்துகிட்டு எல்லா கேபினையும் சுற்றிட்டு அவர்கிட்ட வந்து நின்றுட்டார். அவர்கிட்ட கேட்குறாரு, ஏன் சார் இந்த எக்ஸசைஸ் எனக்கு கொடுத்தீங்க, எதனால தெரிஞ்சுக்கலாமா? இப்போது நீங்கள் இந்த கிளாஸ் எடுத்துகிட்டு சுற்றி வரும்போது எத்தனை பேர் உங்களை பற்றி தப்பாக பேசுனாங்கன்னு எனக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கவும், இல்லை அதை நான் நோட்டீஸ் பண்ணவே இல்லை, என்னோடய கவனம் ஃபுல்லாக இந்த கிளாஸில் இருக்க வாட்டர் கீழே சிந்திடக்கூடாது அப்படின்றத மட்டும்தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு. குட், இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், யார் என்ன சொன்னாலும் உங்கள் காதில் விழாத உங்கள் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா போய் உங்கள் ஒர்க்கை ஜம்முன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாராம். ஸோ இது கேட்குறதுக்கு சிரிப்பாக இருந்தாலும் உண்மை தானே. நம்ம சில நேரங்களில் நம்மளோட காது இருக்குல்ல, இது யார் யார் என்ன பேசுகிறாங்க அப்படின்றத கேட்காமல் இருந்தாலே, நம்மளோட வேலை உண்டு நம்ம உண்டுன்னு இருந்தாலே எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ சில நேரங்களில் டாக்ஸிக்கான பீப்புள் சில இடங்களில் இருக்க தான் செய்வாங்க, அவங்கள திருத்துறது நம்ம வேலை கிடையாது. அதுலேருந்து விலகி நம்மளோட மைண்ட் செட் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கலாமா, நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த அட்மாஸ்ஃபியரை மாற்றிக்கலாமா அப்படின்னு நம்ம யோசித்தோனாலே நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே மாறும், நிறைய மாற்றம் நமக்குள்ளேயே ஏற்படும் இல்லையா? அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சில பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கிரேட், இல்லை அப்படி நீங்கள் நெகட்டிவாக யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இருக்கிற இடத்த நம்ம ஹாப்பியாக, எல்லாத்தையும் ஹாப்பியாக வச்சுக்க முடியலனாலும் நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோமோ அதை பண்ணலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: Request a song. Call or WhatsApp 0502528940.
3: மனசு தொட்டு மிட்டு.

0: 89.4 தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். அண்ட் இன்ஸ்டாகிராம்ல வந்த ஒரு பதிவு பத்தி நான் எப்படி சொல்லாம போவேன். யார் அப்படின்னா, மனோ டெக்சாஸில் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. என்னென்னா, பிரியா, நான் வந்து என்னோடய முன்னாடி ஒர்க் பண்ண ஒரு பர்சன் அனிதா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஃபஸ்ட்டு கான்வர்சேஷன்லேயே வந்து என்னமோ தெரியல ஒரு சிஸ்டர் ஃபீல் வந்து எனக்கு கொடுத்தாங்க. அப்படியே நாங்கள் ரெண்டு பேரும் பயங்கர ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். நிஜமாகவே என்னோடய லைஃப்பில் கிடைச்ச ஒரு பிளெஸ்ஸிங் தான் அவங்க. இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணல, பட் ஸ்டில் எங்களோட ஹார்ட் எங்களோட மைண்ட் அப்படியே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப உருகி எழுதியிருக்காங்க அப்படின்னு மெசேஜை பார்த்தாலே தெரியுது. ஸோ இந்த மாதிரியும் சில பேர் நம்ம லைஃப்பில் வந்து இருக்காங்க, இருந்துட்டு தானே இருக்காங்க. ஏன்னா நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஃபீஸில் வீட்டில் இருக்கிற டைமை தாண்டி நம்ம ஆஃபீஸில் நிறைய நேரங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட பாதி வாழ்க்கை ஆஃபீஸில் தான் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்றபோது, ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு வந்தால் கூட அப்பப்போவே பேசி அப்பப்போவே அந்த கான்வர்சேஷனை வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா, மனசில் அந்த ஒரு கில்ட்டோ இல்லை அடுத்த தடவை பார்க்கும்போது ஒரு ஹாய் சொல்லும்போது கூட யோசிக்காமல் ஹாய் சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் எப்பவுமே வேணும் அப்படின்னு வந்து எல்லாருக்கும் தெரியும். பட் சில நேரங்களில் இந்த ஈகோ அந்த ஒரே ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு நம்ம அந்த அட்மாஸ்ஃபியரே வந்து கொஞ்சம் இதே இல்லாமல் இருக்குது, ஒரு பாசிட்டிவ் வைப் இல்லாமல் தான் இருக்கே அப்படின்ற மாதிரி தோணும். இல்லை, எதுக்கு வேண்டாமே, அதெல்லாம் தூக்கி போட்டுடலாமே. யார் என்ன வேணால் நினச்சிட்டு போகிறாங்க, ஏன் இப்படி இருக்க, நீ கொஞ்சம் கூட வந்து உன்னோட ஆட்டிடியூட் மெயின்டைன் பண்ண மாட்டே அப்படின்னு கேட்டால் கூட, இல்லைங்க என்னோட ஆட்டிடியூட் வந்து இதுக்கு செட் ஆகாது, எனக்களோட மைண்ட் பீஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறனால தப்பே கிடையாது அப்படின்றது என்னோட கருத்து, என்னோட தனிப்பட்ட கருத்து. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அது ஒவ்வொரு பர்சனை பொறுத்து, ஒவ்வொரு சிச்சுவேஷனை பொறுத்து. யாராவது ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள விட்டு விலகி இருக்கதான் நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் முடிஞ்ச அளவுக்கு அதை ஷார்ட் பண்ண பார்க்கலாமே அப்படின்றதான் நான் சொல்ல வந்தேன். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டுருக்கு, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ். பேக் நவ் நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: நடிப்பில் பி எஸ் மித்ரன் இயக்கத்தில் இசையில் சர்தார் பார்ட் 2 செப்டம்பர் 10 உங்கள் அபிமான அமீரக திரையரங்குகளில். 89.4 தமிழ் எஃப்எம் ஷோஸ் அண்ட் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணா நீங்களும் சர்தார் 2 படத்துக்கான டிக்கெட்ஸை ஈஸியா வின் பண்ணலாம்.
2: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் simplysouth.tv.
3: We'll be back.
4: தொடர்ந்து புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
5: Unbeatable offer.
6: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
7: ஆனா எனக்கு கிடைச்சது
8: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான்
9: வந்துடுறேன்.
10: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
11: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
8: போயிட்டியா அப்ப நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணுவா. ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock every day evening evening கரக் வித் மீ RJ Bravo. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
2: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: και σε μπουλετό, ναι.
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.
4: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: எனக்கு
1: சக்கர வியாதி
2: சுகரா இது எத்தனை நாளா
1: ரத்த கொதிப்பு வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு
2: ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா
1: சார்
3: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்
4: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம் கிழி ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 dirhams தான்
5: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்
6: ஹாய் நான் காஃபி
7: ஹலோ நான் தான் டிராவல்
8: வணக்கம் நான் நினைவுகள்
7: ஹாய் நான் தான் இயற்கை
5: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு
7: எங்கப்பா மனசு காணோம்
6: அங்கே பாருங்கள் போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன
7: ராஜா பாட்டு போகுது மனசும் பின்னாடியே போகுதே
9: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்
10: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா only on 89.4 தமிழ் FM நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்

For details, call 056-415-4242.

0: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
1: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பிளாக் அண்ட் டிவில ஒளி மூலியம் பார்த்துட்டு இருக்க. உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
2: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
3: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
4: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
5: Brought to you by
6: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
7: நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளை பத்தி நம்ம நினைக்கிறத விட மத்தவங்களை பத்தி தான் அதிகமா யோசிக்கிறோமோ? தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. சம்பந்தமே இல்லாம நிறைய யோசிப்போம்ல, இப்ப கொஞ்சம் நம்மளோட மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ற மாதிரியான சில விஷயங்களையும் யோசிப்போம். ஏன்னா பல நேரங்களில் நம்ம மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுறது நம்ம கிடையாது, மற்றவங்க தான். ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோவோ இல்லை ரீலோ போஸ்ட் பண்ணுறீங்க, அப்போது நிறைய நல்ல கமெண்ட்ஸ் வந்திருக்கும். ஒரு 25+ நல்ல கமெண்ட்ஸ் வந்திருக்கும், பாசிட்டிவாக. யாரோ 2 பேர் மட்டும் நெகட்டிவாக வந்து கமெண்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓ, இவங்க யாருன்னே தெரியாது, என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு அவங்கள பிளாக் பண்ணிடுவீங்க, இல்லை அன்ஃபாலோ பண்ணிடுவீங்க, இல்லை அப்படின்னா அவங்கள ரிப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. அடுத்த செகண்ட், அடுத்த நிமிஷம் அதை பற்றி நினைக்கவே மாட்டீங்க, அந்த தாட்டே உங்கள் மைண்டில் இருக்காது. அதே ரியல் லைஃப்க்கு வந்தோம் அப்படின்னா, நம்மளை சுற்றி எத்தனையோ பேர் நம்மளை பற்றி நல்ல விதமாக நினச்சி வச்சுருக்கலாம், ஒரே ஒருத்தர் மட்டும் நம்மளை தப்பாக ஜட்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா, நம்மளை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு மூவ் ஆன் ஆகி போகாமல், அதுவே இந்த இடியாப்பம் மாதிரி தலைக்குள்ளே போட்டு டே யோசிச்சுட்டே இருப்போம்ல. ஏன் அது ஏன் நம்ம நிறைய விஷயங்களில் நிறைய நேரங்களில் அப்படி தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல? எல்லாரையுமே எல்லா நேரத்துலையும் வந்து திருப்திப்படுத்தவே முடியாது தெரியுமா, சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. அவங்க அப்படி தான், அவங்க பின்னாடியே போகிற போக்கில் நம்ம போயிட்டே இருக்க முடியாது இல்லையா. நம்மளோட ரூட் வேறு, அவங்களோட ரூட் வேறு. அவங்க ஜட்ஜ் பண்ணால் ஜட்ஜ் பண்ணிட்டு போகிறாங்க, அவங்களுக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு ஏன் நம்ம மூவ் ஆன் ஆகி போக மாட்டோம் அப்படின்றது நமக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம மனசுக்கு புரியுது, ஆனால் அந்த மைண்ட் இருக்குல்ல, மைண்டு அதை கேட்க மாட்டேங்குதுன்னு யோசிச்சிங்கன்னா அந்த மைண்டை கொஞ்சம் சரி பண்ணுங்கள். அண்ட் இப்போது அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று வரப்போகுது. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா.
5: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

இந்த லவ் பண்றவங்களோட லவ்க்காக ஹெல்ப் பண்றவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா சொல்ற. ஒரு நாள் என்ன பண்ணாங்க, ஸ்ருதி ஹாசனோட தங்கச்சி எப்படி அவங்க கூட சுத்திட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்து நான் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன், அக்கா வந்து 11th டுவெல்த்தோ படிச்சுட்டு இருந்தாங்க. என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, தன்னோட எய்த்த வீட்டில் இருக்க பையனை தான் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வீட்டுக்கு தெரியாமல் ஃபோன் பேசணும், வேறு எங்கேயும் மீட் பண்ணி பேச முடியாது, பிகாஸ் அப்பா வந்து ஏரியாவில் எல்லாருக்கும் தெரிஞ்சனால ஈஸியாக வந்து தெரிய வந்துடும்ன்றனால ஃபோனில் தான் பேசி ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. எங்கள் வீட்டு பக்கத்தில் சரவணண்ணா கடன் ஒன்று இருக்குது, அங்கே ஒரு எஸ்டிடி பூத்து வாசல்லே இருக்குது, ஆனால் அங்கே வந்து போகமாட்டோம், ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடக்கணும். மோகனண்ணா கடன் ஒன்று இருக்குது, அங்கே போய் அவங்க ஃபோன் பேசுவாங்க, உங்கள் மணிக்கணக்காக பேசுவாங்க. நான் கொஞ்சம் அடம் பிடிச்சா நான் கையில் ஒரு சாக்லேட்டோ கேக்கோ வாங்கி கொடுத்து சமாதானம் பண்ணிடுவாங்க. நானும் சரி, நான் வந்து அப்டேட் பண்ணோம், யார் யார் பார்த்தாங்க, யார் யார் க்ராஸ் பண்ணி போனாங்க, கிட்டோ அங்கிள் பார்த்தாரு, சுரேஷ் அங்கிள் பார்த்தாரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பாஸ் பண்ணும். எப்படியோ கொஞ்சம் நாளில் வந்து தெரிய வந்துருச்சு விஷயம். பியூட்டி என்னன்னா, அவங்க தான் 2 கிலோமீட்டர் அவங்க அளவுக்காக நடக்கலாம், ஆனால்

0: நானும் கூட சேர்ந்து நடந்து போயிருக்கேன். வீட்டில் பெரிய பிரச்சனை, இனிமேல் வீட்டை விட்டு யாரும் வந்து அனாவசியமாக வெளியில் போகக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போட்டதுக்கு அப்புறமா வேறு ஆப்ஷனே இல்லை, வீட்டில் இருக்க ஃபோன் தான் யூஸ் பண்ணணும். ஹாலில் ஒரு ஃபோன் இருக்கும், பெட்ரூமில் ஒரு ஃபோன் இருக்கும். பெட்ரூமில் அம்மா தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கொடுத்தது நான் தான், தப்பாக கொடுத்துட்டேன் செக் பண்ணாமல். இவங்களும் ஃபோன் பேசிட்டு ஃபோனை வச்சதுக்கப்புறமா அம்மா வந்து அந்த லைன்லேருந்து கேட்டுட்டாங்க. இன்னொரு பெரிய பிரச்சனை, பயங்கரமாக அந்த டைமில் எங்கள் அக்கா நடுங்கினாங்களோ இல்லையோ, நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அவ்வளோ பயந்தேன். அண்ட் ஃபைனலி அவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. யார் லவ் பண்ணாங்களோ அவங்களும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் அந்த மூமெண்ட்ல வந்து லேப்டாப் லேப்டாப்னு ஹார்ட் பீட்லாம் அந்த ஹார்ட் வந்து வெடிக்காத குறை தான், அந்த மாதிரி வந்து இருந்தது. ஏன் இந்த மாதிரிலாம் பயம் கொடுத்துனாங்க நம்மளை அப்படின்னு. ஸோ அது ஒரு அழகான நினைவுகள். என் இப்போ அக்கா பொண்ணு கிட்ட வந்து அந்த ஸ்டோரிலாம் ஷேர் பண்ணும்போது அவர் சிரிப்பா கேட்கும்போது ரொம்ப ஒரு நிகழ்ச்சியான ஒரு தருணம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் இருந்தது. உங்களுக்கும் அப்படி தான் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இப்போது அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று வரப்போகுது. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா.
1: அன்புடன் நான் brought to you by Ayutreat Ayurveda. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு Ayutreat Ayurveda. DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: நாம பந்தயத்தை காப்பாத்தல.
2: ஐயோ சார், செம்ம மேட்டர் சார். ஆனா என்ன தொண்டையில கிச் கிச்சா
3: இரு அவரின்னு பேசி முடிக்கல சார். நீங்க சொல்லுங்க சார்.
1: பந்தயத்தை நம்மளை காப்பாத்து.
2: ஹீரோ மாதிரி படம் கூட்டிட்டு வராரு யாரு, நம்ம சூர்யா.
3: அது மட்டுமா, டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காரு இந்த படத்துல.
2: செம்மையா இருக்கு புது படம்.
4: படம் இறங்குற பிளேயர்ஸ் பந்தயத்துக்கு உண்மையா இருந்தா இந்த காத்தும் கடலும் என்னைக்குமே உங்களை கைவிடாது.
5: மதிமாறன் புகழேந்தி இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் குமாரி செய்யோ, சூரி, மகிமா நம்பியார் மற்றும் சத்யராஜ் நடிக்கும் மண்டாடி எதிர்வரும் செப்டம்பர் 10 அமீரக திரையரங்குகளில் வெளியாகின்றது. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் டிவி.
6: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
3: நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அது இல்ல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
3: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
3: எது மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி இழு பாண்டி அப்படி பாடுவாங்களே.
3: ஓ மை காட், யார் அவரு?
2: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
3: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
3: அடிங்க
0: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
4: சில பேரோட காதல் ஜெயிச்சிருக்கும், சில பேரோட காதல் தோத்தே போயிருந்தாலும் மனசில் இன்னும் வாழ்ந்துட்டு தானே இருக்கு. தவம் போல் இருந்து யோசிக்கிறேன், அதை தவணை முறையில் நேசிக்கிறேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. ஆமாம், ஒவ்வொருத்தரும் உங்களோட காதல் கதைகள், அந்த ரகசியமாக பேசின காதல் கதைகளை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணீங்க. கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் கால் பண்ணணும்னு நினச்சேன், பட் ஸ்டில் அதை பற்றி பேச மனசு இருந்தாலும் இந்த வாய் வர மாட்டேங்குது அப்படின்னு சில பேர் ஸ்ட்ரக்காக எங்கே நின்றுருப்பீங்கள்ல. எனக்கு புரியுது, நல்லா புரியுது. நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி என்கிட்ட மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் RJ பிரியா அஃபீஷியல் அப்படின்னு இருக்கேன், அங்கே வந்துட்டு நீங்கள் DM பண்ணுங்கள். ரகசியமான காதல் ரகசியமாகவே என்கிட்ட வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். அண்ட் ஒரு ஹாய் பாய் சொல்லணும்னா கூட அங்கே வந்து நீங்கள் சொல்லலாம். நம்ம ஷோ பற்றின ஃபீட்பேக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க அப்படின்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன். ஸோ நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். 8-11 அன்புடன் நான் பிரியா. எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிடலை அப்படின்னா நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. எங்கே போனாலும் வந்தாலும் பத்திரமா ஜாக்கிரதையாக போயிட்டு வரணும், ஓகேவா? அண்ட் இப்போ எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர், பாய்.
0: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள்
2: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான கூட்டணிக்கு மதச்சார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. தவிக ஆதரவு கட்சிகளின் இரண்டாவது ஆலோசனைக் கூட்டம் இன்று பனையூரில் நடைபெற்றது. நடைபெறவுள்ள இரண்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலுக்கு மதச்சார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணியின் வேட்பாளர்கள் நாளை அறிவிக்கப்படுவார்கள் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார். சமூக நீதி மதச்சார்பின்மையின் அடிப்படையில் தமிழகத்தின் நன்மைக்காக இந்த கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது. நேர்மையான ஆட்சி தமிழகத்தில் தொடர நாங்கள் இக்கூட்டணிக்கு ஆதரவு தருகின்றோம் என்றார். மதச்சார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணியின் தலைவராக முதல்வர் விஜயை நாங்கள் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டோம் என்றும் அவர் கூறினார். அவரின் ஒருங்கிணைப்பில் இந்த கூட்டணியை உருவாக்கியுள்ளோம். இந்த கூட்டணி விஜய் தலைமையில் தமிழக

0: உடல் மொழிகள் கண்ணியமான அணுகுமுறை இல்லை என்பதையும் மனித மாண்புகளுக்கு எதிரானது என்பதையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சுட்டிக்காட்டுகின்றோம் என்று அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். காவல்துறை மானியத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆற்றிய பதிலுரையின் போது திமுக தலைவரும் மேனாள் முதல்வருமான தளபதி ஸ்டாலின் அவர்களை கேலி செய்யும் வகையில் அவரது உடல் மொழி அமைந்திருந்ததாக கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் முதல்வர் தரப்பில் அது உள்நோக்கம் கொண்டதல்ல என்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு சூழலிலும் ஒருவரின் தன் மதிப்பை குறைத்து மதிப்பிடுவதோ காயப்படுத்துவதோ நாகரீகமாகாது. தனிநபர் ஒருவரின் மீதான அரசியல் விமர்சனங்கள் என்பது வேறு, தனிப்பட்ட முறையில் ஒருவரின் தன் மதிப்பை காயப்படுத்தும் விமர்சனங்கள் என்பது வேறு. கல்வி, பொருளாதாரம், அதிகாரம் போன்ற வலிமை இல்லாத எளிய மனிதரையும் கூட காயப்படுத்தும் அணுகுமுறை ஒருபோதும் ஏற்புடையதல்ல என்று தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நவீன வசதிகளுடன் கூடிய சட்டப்பேரவை மற்றும் தலைமைச் செயலகம் அடங்கிய புதிய கட்டட வளாகத்தை 1200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை பட்டினப்பாக்கத்தில் அமைக்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகம் கடும் இட நெருக்கடியில் இருப்பதால் தலைமைச் செயலகம் மற்றும் சட்டப்பேரவையை வேறு இடத்துக்கு மாற்ற நீண்ட காலமாக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கடந்த 3ஆம் தேதி சட்டப்பேரவையில் பேசிய முதல்வர் விஜய், நவீன வசதிகளுடன் கூடிய சட்டப்பேரவை மற்றும் தலைமைச் செயலகம் அடங்கிய புதிய கட்டட வளாகம் சென்னையில் 20 லட்சம் சதுர அடி பரப்பளவில் 1200 கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து தற்போது சட்டப்பேரவை மற்றும் தலைமைச் செயலகம் அடங்கிய புதிய கட்டட வளாகம் அமைப்பதற்கான இடம் மயிலாப்பூர் நகர பகுதிக்குட்பட்ட பட்டினப்பாக்கத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அரசு அறிவித்துள்ளது.
1: இந்திய செய்திகள்.
0: லஞ்சம் பெற்றதாக அமலாக்கத்துறை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பாக கேள்வி எழுப்பிய செய்தியாளர்களிடம் கேரள எதிர்க்கட்சித் தலைவர் பினராயி விஜயன் கடுமையாக பேசியதாக தெரிவிக்கப்படுகின்றது. செங்கன்னூரில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த போது அவர்களுடன் பினராயி விஜயன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது. அமலாக்கத்துறை அறிக்கையில் இடம்பெற்றுள்ள லஞ்ச குற்றச்சாட்டு தொடர்பான கேள்விகளுக்கு அவர் அதிருப்தி தெரிவித்ததுடன் செய்தியாளர்களை அங்கிருந்து வெளியேறுமாறு கூறியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயனின் மகள் டி வீணா மீது FIR பதிவு செய்ய அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இவ்வழக்கில் சட்டம் தன் கடமையை செய்யும் என்றும் அரசாங்கம் சட்டத்துக்கு உட்பட்டே செயற்படும் என்றும் கேரள முதல்வர் வி டி சதீசன் தெரிவித்துள்ளார். அரசியல் கட்சிகள், நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களிடம் இருந்து பணத்தை பெறுவது வழக்கமானது. ஆனால் இது ஒரு மாறுபட்ட வழக்கு. அமலாக்கத்துறை பல வழக்குகளை மாநில உள்துறைக்கு குறிப்பாக அனுப்பியுள்ளது என்று வி டி சதீசன் தெரிவித்தார். பெரிய வழக்குகளாக இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யும். மாநில அரசுக்கு எதிராக CPM ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை எழுப்புகின்றது. நாங்கள் சட்ட ரீதியான ஆய்வை மேற்கொண்டு சட்டப்படி செயற்படுவோம் என்று கேரள முதல்வர் வி டி சதீசன் தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
0: இந்தியாவின் பாதுகாப்பு நலன்களுக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கும் எந்தவொரு நடவடிக்கைக்கும் இலங்கை தமது நிலப்பரப்பை பயன்படுத்த அனுமதி அளிக்காது என்று இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் உறுதியளித்துள்ளார். 3 நாள் அரசுமுறை பயணமாக இலங்கை வருகை தந்துள்ள இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்குக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இடையில் இன்று சந்திப்பு இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர நம்பிக்கையின் அடிப்படையிலான வரலாற்று ரீதியான உறவுகளை மேலும் வளர்த்துக் கொள்ள தலைவர்கள் இதன்போது உடன்பட்டுள்ளனர். மேலும் தித்வா சூறாவளி காலப்பகுதியில் சாகர் பந்து நடவடிக்கையின் கீழ் இந்தியா வழங்கிய மனிதநீய மற்றும் புனர்வாழ்வு உதவிகளுக்காக ஜனாதிபதி தனது நன்றியை தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்த இந்திய பாதுகாப்பு அமைச்சர், மிக நெருங்கிய அண்டை நாடு மற்றும் நண்பன் என்ற ரீதியில் முதல் உதவி வழங்குநராக ஆதரவளிப்பதை தமது பொறுப்பாக கருதுவதாகவும் எதிர்காலத்திலும் அது தொடரும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியதாக இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
0: உலகின் தலை சிறந்த அரசாங்கமாக அமீரக அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் என்று அமீரக துணை ஜனாதிபதியும் பிரதமரும் துபாய் ஆட்சியாளருமான மேதகு ஷேக் முகமது பின் ராஷித் அல் மக்தூம் தனது குழுவினருக்கு அழைப்பு விடுத்துள்ளார். புதிய அரசு பருவத்தை தொடங்கி வைத்த அவர் நாட்டின் உயர்ந்த இலக்குகளுக்கு ஏற்ற வகையில் புதுப்பிக்கப்பட்ட உறுதியுடனும் அதிகமான லட்சியங்களுடனும் செயற்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஒவ்வொரு அரசு பருவத்தின் தொடக்கத்திலும் தனது

0: குழுவினரை சந்தித்து அடுத்த கட்ட செயற்பாடுகளுக்கான திசையை நிர்ணயிப்பது தனது வழக்கம் என்று ஷேக் முகமது தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் செப்டம்பர் 9ஆம் தேதி ஆண்டுதோறும் அமீரக அவசர எண் தினமாக கடைபிடிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அவசர காலங்களில் மட்டும் 999 என்ற காவல்துறை அவசர எண்ணை பயன்படுத்துமாறும் அவசரமற்ற விசாரணைகள் மற்றும் புகார்களுக்கு மாற்று காவல்துறை சேனல்களை பயன்படுத்துமாறும் பொதுமக்களுக்கு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். ஒவ்வொரு நொடியும் முக்கியம் என்ற கருப்பொருளின் கீழ் உள்துறை அமைச்சகம் இந்த தேசிய அளவிலான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கியது. துபாய் காவல்துறை மற்றும் நாடு முழுவதும் உள்ள பிற காவல்துறை அமைப்புகளுடன் இணைந்து இந்த முயற்சி முன்னெடுக்கப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
0: சவுதி அரேபியாவின் அப்ஹா நகரம் மற்றும் கமீஸ் முஷாயித் ஆளுநரகத்தில் பாதுகாப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய ஆரம்ப எச்சரிக்கை தளத்தின் மூலம் சாத்தியமான ஆபத்து குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக சவுதி சிவில் பாதுகாப்பு பொது இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. எனினும் சில நிமிடங்களுக்கு பிறகு எச்சரிக்கை திரும்ப பெறப்பட்டுள்ளது. கமீஸ் முஷாயித் ஆளுநரகத்தில் நிலவிய ஆபத்து கடந்துவிட்டதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். பொதுமக்கள் தொடர்ந்து அதிகாரிகளின் பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் என்றும் கூட்டமாக கூடுவதையும் சம்பவங்களை புகைப்படம் எடுப்பதையும் முற்றாக தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். எண்ணெய் தாங்கி கப்பல்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களுக்கு ஈரான் வெளியுறவு அமைச்சகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் பிராந்திய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாக ஈரான் குற்றம் சுமத்தியுள்ளது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை மத்திய கிழக்கில் ஏற்கனவே நிலவும் பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் என்றும் பிராந்திய அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் ஈரான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே அமெரிக்கா ஈரானை அச்சுறுத்துவதை நிறுத்தி தெஹ்ரான் முன்வைக்கும் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் அமெரிக்காவுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர முடியும் என்று ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பான விவகாரங்களிலும் அமெரிக்கா தலையிடக்கூடாது என்று புரட்சிகர காவல்படை வலியுறுத்தியுள்ளது. போர் முழுமையாக நிறுத்தப்படுவதுடன் அமெரிக்கா புதிய அச்சுறுத்தல்களை விடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் லெபனானில் இருந்து இஸ்ரேலிய படைகளை திரும்பப் பெற வேண்டும் என்றும் ஈரான் கோரியுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: மகளிர் டி20 ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் நடுவரின் தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்த பாகிஸ்தான் தொடக்க வீராங்கனை குல் ஃபெரோசாவுக்கு போட்டி கட்டணத்தில் 10% அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவரது ஒழுங்கு நடவடிக்கை பதிவில் ஒரு டிமெரிட் புள்ளியும் சேர்க்கப்பட்டுள்ளது. துபாயில் கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற ஹாங்காங் அணிக்கு எதிரான போட்டியின் போது இன்னிங்ஸின் 5வது ஓவரில் கேரி ஷான் வீசிய பந்தை ஃபெரோசா ஸ்வீப் செய்ய முயன்றார். கள நடுவரின் தீர்ப்பு ஆட்டமிழப்பு என்று அறிவிக்கப்பட்டது. இந்த தொடரில் டிஆர்எஸ் பயன்படுத்தப்படாததால் ஃபெரோசா ஆட்டமிழந்து வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனால் மைதானத்தை விட்டு வெளியேறும் போது நடுவரின் தீர்ப்பில் தனது அதிருப்தியை அவர் வெளிப்படுத்தியதாக ICC தெரிவித்துள்ளது. தனது துடுப்பாட்ட மட்டையை காட்டி பந்து தனது பேட்டில் உரசிய பின்னரே காலில் பட்டதாக சைகை மூலம் அவர் தெரிவித்ததாக ICC கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982. 89.4
1: 89.4 Tamil FM, Namma Radio, Namma Music.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்.
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
3: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
3: எது, மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
3: ஓ மை காட், யார் அவரு?
2: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
3: டாம் இட்.
4: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
3: அடிங்க.
4: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன். தமிழ் 89.4

0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: பாப்பே.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான்
1: வந்துடுறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: போயிட்டியா அப்ப நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணுவா. ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
6: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

The word friend had an end. கண்ணா ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
1: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
3: பிளாக் கம்யூனிட்டியில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
4: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
5: Brought to you by
4: Plots Nale Propshell Dane. For details call 056 415 4242.

0: இதுக்கு மேல என்ன சொல்றது?
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
3: 89.4 தமிழ் FM. தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி இழு பாண்டி அப்படின்னு
1: பாடுவாங்களே.
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: Damn it!
2: 89.4 தமிழ் FM-இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது. மசாலா கஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
3: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: புக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக்கு ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நாரடி கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
2: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM. 89.4 Tamil FM. Namma radio, namma music.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: Sence kese bu devletinde?
1: Rolex.
0: Hı?
1: Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்ட்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ல.

நினைக்கல, அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க.

எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.